0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
1: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
0: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேட்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார், குட் மார்னிங் தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
1: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
0: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: நேசிங்க வெற்றி தானா உங்களை தேடி வரும். இன்னைக்கு திங்கட்கிழமை, வாரத்துடைய முதல் நாளுக்கு இப்ப நாம வந்துட்டோம். நேத்து எல்லாருமே வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க, இல்லைன்னா வீட்டுல கப்புன்னு படுத்து தூங்கிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே நம்ம எல்லாருமே பேக் டு த ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி வந்துதான் ஆகணும். காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ இல்ல வேலைக்கோ நம்ம கிளம்பிதான் ஆகணும். அதனால இந்த நாள் உங்க எல்லாத்துக்குமே செமையா சூப்பரா ஜாலியா ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன். நான் உங்க சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த காலை பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இனிமையாகவும் மாத்துறதுக்காக சத்யா நான் பல தகவல்களை எடுத்துட்டு வந்திருக்கேன். அது எல்லாத்தையும் ஒவ்வொரு சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம வாழ்க்கையில எல்லாத்துக்குமே வெற்றி அப்படிங்கிறது வேணுங்க. ஆனா வெற்றியை அடையிறதுக்கு முன்னாடி நம்ம சந்திக்க வேண்டிய ஒரு நல்ல நண்பன் அப்படின்னா அவர் பேர் தான் தோல்வி. என்ன அப்படின்னா, பலர் தோல்வியை பார்த்த உடனே அப்புறம் தான் வந்து பயப்படுவாங்க, சில பேர் முயற்சியை கைவிட்டுருவாங்க. ஆனா உண்மையில தோல்வி அப்படிங்கிறது முடிவு கிடையாது, அது ஒரு புதிய ஆரம்பம். நம்ம ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கணும் வைங்களே, வேக தடைகள் இருக்கும். அந்த வேக தடைகள் இல்லாம ரோட்ல போகணும்னா முடியாது. அந்த வேக தடைகளை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கடந்து தான் போய் ஆகணும். அப்போதான் நம்மளுக்கு வந்து போய் சேர வேண்டிய இடத்துக்கு நம்ம போய் சேர முடியும். அதே மாதிரி தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலுமே வெற்றி அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி போகும்போது தோல்வி, அவமானங்கள் இது எல்லாமே கண்டிப்பாக வரும். அது எல்லாத்தையுமே கடந்து போனால் மட்டும்தான் நம்ம அடைய வேண்டிய இலக்கை கண்டிப்பாக நம்ம அடைய முடியும். இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்றைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 33°C, குறைந்தபட்ச வெப்பநிலை 23°C இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 28°C இருந்திருக்குது. இன்றைக்கி மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. காலையிலேருந்தே பார்த்துட்டு இருக்கோம், சூரியன் பிரைட்டான ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காரு. பார்க்கலாம் இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது, மழை வரப்போகுதா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். இப்போ அடுத்ததாக உங்க அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
3: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ், உங்கள் அறிவை விரிவாக்க இன்னைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, திருக்குறளில் உள்ள மொத்த குறள்கள் எத்தனை? திருக்குறளில் உள்ள மொத்த குறள்கள் எத்தனை அப்படிங்கிறதான் இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸுமே வெயிட்டிங்ல இருக்குது, அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக முதல் பாடலாகவே ஹேவாக் பிரதர்ஸோடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில் உங்க கூட. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான யதார்த்தமான இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள் எழுதின ஒரு ஆகச்சிறந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. புத்தகத்தோட பேரே ரொம்ப கம்பீரமா இருக்கும், சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தாங்க இன்னைக்கு நான் வந்து சொல்ல போறேன். பொதுவா இன்னைக்கு திரைப்படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 200 கோடி, 500 கோடி, 1000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஆனால் சினிமாவுக்கு அப்படின்னு ஒரு ஆன்மா இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி தான் இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக எழுதியிருக்காருங்க சீனு ராமசாமி. பொதுவாக அவர் எப்போவுமே அவரோட அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட ஒன்றா சேர்ந்து உலக திரைப்படங்களை பார்ப்பாருங்க. அப்படி ஒரு நாள் உலக புகழ்பெற்ற மாபெரும் இயக்குனர் சத்யஜித் அவர்களோட ஒரு கிளாசிக் படமாக இருக்கக்கூடிய ஃபதேர் பாஞ்சாலி அப்படின்ற படத்தை அந்த குழந்தைகளுக்கு போட்டு காமிக்கிறாருங்க. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ஸ், அதுவும் குழந்தைகள், ஒரு கருப்பு வெள்ளை படத்தை பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க? அதுவும் அந்த திரைப்படம் ரொம்ப பொறுமையாக நகர்ற ஒரு திரைப்படம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அந்த திரைப்படம் அந்த குழந்தைகளுக்கு பிடிக்குமா? ஆனால் அந்த படம் ஆரம்பித்த ஒரு கொஞ்ச நேரத்திலேயே தியேட்டரில் ஒரு கனத்த மௌனம். அப்படியே அந்த படத்தோட ஒன்றா ட்ராவல் பண்ண ஆரம்பித்த அந்த குழந்தைகள் ஃபேமஸான ரயில் வரக்கூடிய சீனில் ரொம்ப சத்தமாக கத்தி குதிச்சு என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அந்த திரைப்படம் முடிஞ்சதும் சீனு ராமசாமி இயக்குனர், அவர் தான் கூட்டிகிட்டு போய் காமிச்சார் இல்லையா, அவர்கிட்ட, அங்கிள் இந்த படத்தை கலராக மாற்ற முடியுமா, இந்த ரயில் எங்கே போய் பார்க்க முடியும், ஏன்னா அந்த ரயில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ட்ரெயின். அப்படி அந்த சின்ன குழந்தைகளோட உலகமே வந்து மாறிப்போச்சு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஆனால் ஒரு பெரிய மேஜிக் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த படம் பார்த்த அடுத்த நாள் காலையில் 3வது வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குட்டி பாப்பா அவங்களுமே அந்த திரைப்படத்தை பார்த்தாங்க. அவங்க இயக்குனர் சீனு ராமசாமி அவரோட வீட்டு முன்னாடி வந்து நின்று அந்த பாப்பாவோட கை

0: ஒரு சிகப்பு கலர் பூ எடுத்துட்டு வராங்க. சின்ன ராமசாமி வந்து கதவை திறக்கிறாரு. திறந்த உடனே அந்த பாப்பா அந்த பூவை அவர் கையில் கொடுத்து, அதாவது அந்த படம் பதீர் பாஞ்சாலி, அந்த படத்தில் வர ஒரு கதாபாத்திரம் துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம், அவங்களுடைய மரணம் அந்த பிஞ்சு குழந்தையோட மனசை ரொம்ப பாதிச்சிருக்குங்க. அதனால தான் அடுத்த நாள் காலையிலே சீக்கிரமாக எந்திரிச்சு அந்த அக்காவுக்காக, அதாவது அந்த துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் இறந்தாங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு பூவை வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த படத்தோட இயக்குனர் சத்யஜித் அவர்கள் இந்த ஒரு படத்தை எடுத்து கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேலே ஆகுதுங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய குட்டி குழந்தைகளை அந்த ஒரு படம் வந்து கவர்ந்திருக்கு. இந்த ஒரு காரணம்தான் சீனு ராமசாமி அவர்களை சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுத வச்சுருக்குங்க. இந்த புத்தகத்தோட உண்மையான கான்செப்ட் என்ன அப்படின்னா, பெரிய பட்ஜெட்டில் நிறைய திரைப்படங்கள் வந்து எடுப்பாங்க. ஆனால் ரொம்ப எளிமையான ஒரு பட்ஜெட்டில், ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் வரக்கூடிய படங்கள் ஒரு பெரிய தன்னம்பிக்கையை எல்லாருக்குள்ளாரையும் கொடுக்கும். அப்படிப்பட்ட திரைப்படங்கள் நிறைய இருக்குங்க. அந்த திரைப்படங்களை பற்றி தான் இந்த ஒரு புத்தகத்தில் இயக்குனர் சீனு ராமசாமி பேசியிருக்காரு. இந்த புத்தகத்தை படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. சீனு ராமசாமி அவர்கள் எழுதின சினிமாவின் ஆன்மா, சினிமா ரசனை கல்வி.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
4: அதுவா, காலையில நம்ம சோனா FM-ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
3: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா FM-ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா, ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
6: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
7: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா FM 107.8 என்ன மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இந்த கறிக்குழம்பு வச்சாவே அதில் இஞ்சி போடுவாங்க, அதுக்கு காரணம் என்ன பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நானும் வண்டி கேள்விப்படுத்தலை. அதுக்கப்புறமா நேற்று வந்துட்டு எங்கள் வீட்டில் கறிக்குழம்பு வைக்கும் போது தான், எங்கள் அம்மாட்டை கேட்கும் போது தான் தெரிஞ்சுது, இஞ்சி அப்படிங்கிறது வந்துட்டு மருத்துவ குணங்களுக்காக பாரம்பரிய மருத்துவத்தில் ஆயிரக்கணக்கான வருஷங்களாக வந்து பயன்படுத்தப்பட்டு வரக்கூடிய ஒரு கிருமி நாசினி மாதிரியான ஒரு விஷயமாங்க. இதில் இருக்கக்கூடிய ஜிஞ்சாரல் மற்றும் ஷோகோல் அப்படிங்கிற இந்த வேதிப்பொருட்கள் பல்வேறு நோய்களை தீர்க்கக்கூடிய ஆற்றல் கொண்டதாகவும் இருக்குதாம். என்னென்ன நோய்கள் அப்படின்னா, செரிமானம் மற்றும் வயிற்று பிரச்சனையை தீர்க்குதான், அதே மாதிரி குமுடல் மற்றும் வாந்தியை கட்டுப்படுத்துது, வலி மற்றும் வீக்கம் குறையிறதுக்காகவும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறதுக்காகவும் இது பயன்படுத்தப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் ரத்த சர்க்கரை மற்றும் இதய ஆரோக்கியத்துக்காகவும் இந்த இஞ்சி வந்து பயன்படுத்தப்பட்டு வந்துட்டுருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க. அதே மாதிரி இஞ்சியை வந்துட்டு நீங்கள் தினமும் இஞ்சியை வந்துட்டு உணவில் சேர்க்கறது மூலமாக, இஞ்சி டீ அப்படி இல்லைனா இஞ்சி சாற்ற தேனோடு சேர்ந்து சாப்பிட்லாம், அப்படி ஏதோ ஒரு விஷயத்து மூலமாக நீங்கள் அதை எடுத்துக்கும் போது கண்டிப்பாக உங்களுடைய உடல் நலத்தில் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படி மாதிரி தான் வந்துட்டு மருத்துவர்களுமே வந்துட்டு ஆளு சொல்கிறாங்களாம். ஸோ இதே மாதிரி மற்ற காய்கறிகளுடைய விலை நிலவரம் நம்மளுடைய சேலத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா, தக்காளி 22 ரூபாய், உருளைக்கிழங்கு 34 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 30 ரூபாய், சின்ன வெங்காயம் 50 ரூபாய், பெரிய வெங்காயம் 34 ரூபாய், பச்சை மிளகாய் 48 ரூபாய், கத்திரிக்காய் 54 ரூபாய், வால் கத்தரிக்காய் 54 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 50 ரூபாய், பச்சை கத்தரிக்காய் 50 ரூபாய், வெண்டைக்காய் 30 ரூபாய், முருங்கைக்காய் 90 ரூபாய், பீர்க்காங்காய் 50 ரூபாய், சுரக்காய் 28 ரூபாய், புடலங்காய் 40 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 38 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், நாட்டு பாகற்காய் 55 ரூபாய், தேங்காய் 45 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், பீன்ஸ் 92 ரூபாய், வெள்ளை பீன்ஸ் 100 ரூபாய், அவரைக்காய் 80 ரூபாய், பூஷவரை 85 ரூபாய், கேரட் 75 ரூபாய், மாங்காய் 30 ரூபாய், பழங்கள்ல வாழைப்பழம் 40 ரூபாய், புவன் வாழை 40 ரூபாய், தேன் வாழை 45 ரூபாய், ரஸ்தாலி 60 ரூபாய், செவ்வாழை 60 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், சப்போட்டா 40 ரூபாய், இஞ்சி 150 ரூபாய், கீரைகள் கட்டுன்றிருக்கு 20 ரூபாயிலிருந்து 24 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, இளம்பிள்ளை உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அசோக் சரவணனுடைய அடி ராட்டினம் போல் சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியோட.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
3: என்ன மச்சான் அங்கேயும் நடந்துட்டு இருக்க?
4: ஒன்னும் இல்லடா, விட.
3: என்னடா கோபமா இருக்கியா? என்னென்ன சொல்றா பாத்துக்கலாம்.
4: இல்ல மச்சான், நான் போய் ஒருத்தருகிட்ட ஏன் சார் நின்றுட்டே இருக்கீங்க, அங்க போய் உக்காருங்கன்னு சொன்னேன்டா.
3: சரி, அதுக்கப்புறம் என்னாச்சு?
4: அவர் என்னோட பேச்சுக்கு மரியாதையே கொடுக்காம அவர் பாட்டுக்கு போயிட்டாரா?
3: ஏன்டா அப்படி பண்ணாரு?
4: அவருக்கு தமிழ் தெரியாது போல, அதனாலதான் பூந்து போயிட்டாரு.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்ளோ வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா? அம்மா, அப்பாவை ஏமா திட்டுறீங்க? அவர் சரியா தான் பண்றாரு. அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையை தான் பண்றாரு. இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும். அப்படி என்ன பிரச்சனை வரும்? மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும். கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இதனால இவ்ளோ பிரச்சனை வருமா?
2: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம். நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். பலமுறை பயன்படுத்தும் துணிப்பையை வரவேற்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: மருத்துவ படிப்பு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்குமே கண்டிப்பாக கனவுங்க. அந்த மிகப்பெரிய கனவுக்கான நுழைவாயில் தான் வந்துட்டு நீட் தேர்வு அப்படிங்கிற இந்த தேர்வு. இந்த தேர்வில் நம்முடைய சேலத்தில் எத்தனை பேர் ப்ரெசென்ட் ஆகியிருக்காங்க, எத்தனை பேர் வந்துட்டு ஆப்சென்ட் ஆகியிருக்காங்க நேற்று அப்படிங்கிற மாதிரி அப்படின்ட்டு தான் வந்திருக்குது. இணைச்சிருக்கீங்க சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன், நான் உங்கள் சத்யா. இப்போது நேற்று நடந்த நீட் தேர்வில் நம்முடைய சேலத்தில் 1849 பேர் வந்துட்டு ஆப்சென்ட் ஆகியிருக்காங்க அப்படி மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. சேலம் மாவட்டத்தில் சேலம் எடப்பாடி அரசு கலைக்கல்லூரிகள் மற்றும் சேலம் அரசு மகளிர் கல்லூரி, பொன்னம்மாப்பேட்டை IAHD, அதுக்கப்புறமா அரசு சட்டக்கல்லூரி, வனவாசி அரசு பாலிடெக்னிக், சவுடேஸ்வரி கல்லூரி, அரசு பள்ளிகள் உட்பட மொத்தமாக 21 மையங்களில் நீட் மறுதேர்வு நேற்று நடந்திருக்குது. இதில் 5760 மாணவிகள், 3408 மாணவர்கள், 1/3 பாலினத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு 9169 பேர் இதுக்காக விண்ணப்பிச்சிருந்தாங்க. அவங்களில் 4549 பேர் மாணவிகள், 2770 மாணவர்கள், 1/3 பாலினத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 7320 பேர் நேற்று தேர்வு எழுதியிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய 1211 மாணவிகள், 638 மாணவர்கள் அப்படின்னு மொத்தமாக 1849 பேர் வந்துட்டு இந்த தேர்வுக்கு வந்துட்டு வரலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மையங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்குது. முன்னதாக தேர்வர்கள் கடும் சோதனைக்கு அப்புறம் தான் வந்துட்டு உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்வுக்காக 1832 பேர் வந்துட்டு கண்காணிப்பு பணியிலுமே ஈடுபட்டிருக்காங்க. சவுடேஸ்வரி கல்லூரி நடந்த இந்த தேர்வை வந்துட்டு பார்வையிட்ட கலெக்டர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அனைத்து மையங்கள்லையுமே தேர்வர்கள் எளிதாக சென்று வழிகாட்டி பலகைகள், அதுக்கப்புறமா வந்து சிறப்பு பேருந்துகள் வசதிகள் செய்யப்பட்டிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பல ஏற்பாடுகளுமே செய்யப்பட்டிருக்குது, மேற்பார்வையாளர்களுமே வந்துட்டு நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக உங்களுக்காக மார்ட்டின் காட்டினுடைய மிட்டா மிராஸ் பாட்டு வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காம நம்மளோட நிலை என்னன்னு 9787707178 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய Top 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்தது உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நேற்று வந்துட்டு உலக யோகாசன தினம் இல்லையா, நம்முடைய சேலத்துலேயுமே பல இடங்களில் யோகாசன நிகழ்ச்சிகள் நடந்துச்சு. நம்முடைய சோனா காலேஜில் இருக்கட்டும், நிறைய இடங்களில் வந்துட்டு இந்த யோகாசனம் பற்றின முக்கியத்துவம் இது பற்றிலாம் வந்துட்டு எடுத்து வைக்கப்பட்டிருக்குது. அதுபடி நம்முடைய சேலத்தில் யோகாசனம் செஞ்சபடியே 1860 படிக்கட்டுகளை ஏறி சிறுவிகள் வந்துட்டு அசைத்திருக்காங்க. சேலம் செவ்வாய்பேட்டையில் இருக்கக்கூடிய சிவகுரு யோகாசன சாலையில் பயிற்சி பெறக்கூடிய சிறுமிகளான தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய தித்திகா, அதுக்கப்புறமா 4ஆம் வகுப்பு மாணவி ஹனா, இவங்க எல்லாருமே சர்வதேச யோகா தினத்தையொட்டி பெத்தநாயக்கம் பாளையம் குப்புக்கொண்ட பெருமாள் கோயிலுடைய படிக்கட்டுகளில் யோகாசனம் செஞ்சபடியே வந்துட்டு மலை ஏறியிருக்காங்க. குறிப்பாக ஏக பாதாசனம், விருச்சிக ஆசனம், சாலபாசனம், கருடாசனம், யோக நித்திரை, அர்த்த சாலபாசனம், தனுராசனம், நின்ற பாதாசனம், திரிகோணாசனம், பரிவர்த்தன திரிகோசனாசனம் உள்ளிட்ட பல்வேறு ஆசனங்களை செஞ்சபடியே காலையில் 11 மணிலேருந்து மதியம் 2:30 வரைக்குமே 1860 படிக்கட்டுகளை ஏறி இப்போது அசத்தியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் இப்போ நம்ம சேலத்தில் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களுமே கூட வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக யோகாசனங்கள் செய்யுங்க. யோகாசனம் நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மனசையுமே வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு அப்படியே அமைதிப்படுத்தும். ஸோ இப்போது அடுத்ததாக நம்ம சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 13,390 ரூபாயாகவும் தங்கம் 11 1,7,120 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதேமாதிரி வெள்ளியோடைய விலை கிராம் ஒன்றுக்கு 250 ரூபாயாகவும் வெள்ளியோடைய விலை பார் ஒன்றுக்கு 2,50,000 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் முட்டையோடைய விலை 6.45 காசுகளாக தான் இப்போதைக்கு விற்பனையாகிட்டு இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த அளவே தான் நம்மளுடைய சேலத்தில் இன்றைக்குமே வந்துட்டு தங்கம் வெள்ளி மற்றும் முட்டையோடைய விலை இருக்குது. அதே நேரத்தில் வெள்ளியோடைய விலை லைட்டாக வந்துட்டு குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி 260 அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு, பாருக்கு 260 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி, இப்போ 250 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி கம்மியாக இருக்குது. அதே மாதிரி பாருக்குமே வந்துட்டு 2,50,000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி இப்போதைய நிலவரமாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் இப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸோட சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ நம்மளுடைய சேலத்தில் இன்னைக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருந்தாங்க இல்லையா. நம்மளுடைய சேலத்தில் மட்டுமே இல்லாமல் தமிழகத்தில் 5 மாவட்டங்களில் இன்னைக்கு கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. எந்தெந்த மாநிலங்கள் அப்படின்னா, தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்னைக்கு கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நேற்று காலையில் வரையிலான 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதியில் 5 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்குது அப்படின்னும், இதுக்கு அடுத்தபடியா சேலம் மாவட்டம், கருமந்துறை, நாகப்பட்டினம் ஆகிய இடங்களில் தலா 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்குது. ஆந்திர மாநிலம் ராயலசீமா மற்றும் அதை ஒட்டிருக்கக்கூடிய பகுதிகள் மேல ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவிச்சிருக்குது. அதனால தமிழகத்தில் சில இடங்களில் இன்னைக்கு வந்துட்டு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னும், கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி, சிவகங்கை மாவட்டங்களில் சில இடங்களில் இன்னைக்கு இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்முடைய தமிழகத்தில் 5 மாவட்டங்களில் மழை வரப்போகுது. அதே மாதிரி நம்முடைய சேலத்துக்கு மீண்டும் மழை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது, மழை வரப்போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ அதே நேரத்தில் மழை வருது அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய சேலம் அணைக்கு வரக்கூடிய மேட்டூர் அணையோட நீர்மட்டமே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகளுமே கிடைக்கும். ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம சேலம் மேட்டூர் அணையோட நீர்மட்ட நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னா, நீர்மட்டம் 79.26 அடியாகவும், நீர் இருப்பு 41.22 TMC ஆகவும் இருந்துட்டு வருது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து 1790 கனஅடியாகவும், அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 1000 கனஅடியாகவுமே இருக்குது அப்படி மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து கடந்த நாட்களை விட இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி 1790 கனஅடி அப்படி மாதிரி இப்போ அதிகமாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் வரக்கூடிய நாட்கள் நீர் வரத்து எப்படி இருக்க போகுது, இதே மாதிரி அதிகமாக போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே நேரத்தில் நீர் திறப்பு 1000 கனஅடியாக இருக்குது, அதாவது நீர் வரத்தை விட நீர் திறப்பு கம்மியாக தான் இருக்குது. அதனால் நீர்மட்டம் மற்றும் நீர் இருப்புமே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்கள்லையும் இப்படியே தான் இருக்க போகுது அப்படிங்கிறத. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக மதன் தங்கதுரையுடைய யாரு அவ எங்கே இருக்கா அந்த சாங் வந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்காக சூப்பரான இன்னொரு அப்டேட்மே வெயிட்டிங் இருக்குது. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பாட்டு கேட்டு வந்துருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் கரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்கிறதுக்காகவே நிறைய அப்டேட்ஸுமே இப்போ வெயிட்டிங் இருக்குது. இதில் இப்போ முதலாவதாக என்ன அப்டேட் சொல்ல போகிறேன் அப்படின்னா, சமூக வளர்ச்சிக்கு சேவையாற்றக்கூடிய இளைஞர்களுடைய பணியை அங்கீகரிக்கக்கூடிய விதமாக ஒவ்வொரு வருஷமே சுதந்திர தினத்தப்போ முதல்வர் மாநில இளைஞர் விருது வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்குது இல்லையா. இதுக்காக 15 முதல் 35 வயதிற்குட்பட்ட இளைஞர்களில் தலா 3 ஆண்கள், அதுக்கப்புறமா தலா 3 பெண்கள் அப்படிங்கிற மாதிரி விருது வழங்கப்பட்டு இருக்குது. விருதுக்கு 2025 ஏப்ரல் மாதம் 1st இருந்து 2026 மார்ச் மாதம் 31st வரைக்குமே மேற்கொண்ட சேவைகள் மட்டும்தான் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விண்ணப்பத்தை www.sdat.dn.gov.in அப்படிங்கிற இந்த இணையதளம் வாயிலாக ஜூலை மாதம் 6th சாயங்காலம் 5:45 கிடைக்கிற மாதிரி நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு யாருக்காவது வந்து இந்த ஜாப் தேவைப்படுது, அவங்க சாரி இந்த விருது வந்துட்டு தேவைப்படுது அப்படி மாதிரி நினச்சிக்கிங்க அப்படின்னா அவங்ககிட்ட சொல்லி மறக்காமல் வந்துட்டு இதுக்காக அப்ளை பண்ண சொல்லிடுங்க. வர ஜூலை மாதம் 6th www.sdat.dn.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் மூலமாக ஜூலை மாதம் 6th சாயங்காலம் 5:45 நீங்கள் வந்துட்டு அனுப்பணும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக நம்ம சில தர டிராஃபிக் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, மாமாங்கம் வெண்ணங்கோடி முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், சேலநாயக்கன்பட்டி, அம்மாப்பேட்டை, அயோத்தியாப்பட்டினம், பொன்னம்மாப்பேட்டை, குகை ஜங்ஷன் இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க இல்லை இந்த பகுதியில் தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியவோ போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடியே போயிடும், கிளம்பி போயிடுங்க. ஆஃபீஸ் டைம் ஒரு 1/2 hour முன்னாடி கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க, காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காமல் போட்டு போங்க, ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. இப்போ அடுத்ததாக இன்றைக்கான கேள்வியை நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் என்ன அப்படின்னா, திருக்குறளில் உள்ள மொத்த குறள்கள் எத்தனை, திருக்குறளில் உள்ள மொத்த குறள்கள் எத்தனை அப்படிங்கிறதான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா மறக்காம நம்மளோட நிலை என்னான்னு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 to 9 உங்களுடைய பதிலை மறக்காம பதிவு பண்ணுங்க. நீங்க சொல்லக்கூடிய பதில் சரியானதா இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேர் மூலமே சொல்லப்படும். இப்போ அடுத்ததா ஹேவாக் பிரதர்ஸுடைய மதுரா மல்லி சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.
1: என்ன ஸ்வேதா, சமையல் சக்கரவர்த்தி ஆக போறேன்னு சொன்னியே, என்னாச்சு?
2: ஸ்வேதா கைய வச்சா ராங்கா போனதே கிடையாது,
1: கலக்கிட்டோம்ல.
2: பாரப்பா, சரி அடுத்து என்ன?
0: அடுத்ததான் நம்ம PIS ஈவெண்ட்ஸ் பத்மவாணி ஆட்டோனமஸ் காலேஜ்ல June 25 வியாழக்கிழமை இன்டர் காலேஜ் குக்கிங் காம்படிஷன் நடத்த போறாங்க. என்னோட ஃப்ரெண்டும் அந்த காலேஜ்ல தான் படிக்கிறா, அதனால அவளை கலந்துக்க சொல்லலாம்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் 3000 ரூபாய், செகண்ட் பிரைஸ் 2000 ரூபாய், தேர்ட் பிரைஸ் 1000 ரூபாயாம். அது மட்டும் இல்லாம நம்ம சோனா எஃப்எம் தான் ரேடியோ பார்ட்னரா இருக்காங்க.
1: ஓ அப்படியா, அப்ப கலக்க போறீங்க.
3: வயசுல இருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ஒரு காலத்துல ஒரு புண்ணிய நதியாக, ஒரு புனிதமான நதியாக இருந்தது. இன்னைக்கு வந்து அது ஒரு சாக்கடை கழிவு நீர் ஓடையாக மாறி போச்சு. நம்முடைய மாநகர முன்னேற்றம், வளர்ச்சி இவைகளுக்காக ஒரு அற்புதமான ஒரு புனித நதியை வந்து தியாகம் பண்ணியிருக்கிறோம் தான் சொல்ல முடியும். இது வந்து திருமணி முத்து ஆறு அப்படின்னு இதுக்கு பெயர் வச்சிருக்காங்க. திருமணி அப்படின்றதும் முத்து, இது ரெண்டும் சேர்ந்து இந்த ஆற்றுல கிடைக்கும் அப்படின்றது தான் இதனுடைய பெயர். இதுக்கு வந்து சேலம் ஆறுன்னு ஒரு பெயர் இருக்கு. பழைய கல்வெட்டுகள்லாம் சேலம் ஆற்றுக்கு அப்படின்னு ஒரு வரி வரும். கோட்டை அழகப்பெருமாள் கோயில் இருக்கிற கல்வெட்டுகள்ல சேலம் ஆறு அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கிறது. திருமணி அப்படின்னா ஜெம்ஸ்டோன்ஸ். ஏனென்றால் இந்த மாதிரி ஏற்காடு, சேர்வராயன் மலை தொடர்கள் இந்த மாதிரி பகுதியில இருந்து ஒரு காட்டாற்றாக பெருக்கெடுத்து வரும், ஒரு சிறு சிறு ஓடைகளாக பெருக்கெடுத்து வந்து ஒரு பெரிய ஓடையாக, ஒரு நதியாக, ஒரு துணை ஆறாக வந்து இது வந்து டெவலப் ஆகி வரும்போது இது பாறைகளை உருட்டி உருட்டி, அந்த பாறைகளை மோதி மோதி, அந்த பாறைகளுக்கு உள்ள இருக்கிற அந்த திருமணிகளை அப்படியே வந்து கரைத்து கரைத்து அவைகளை உடைத்து அவைகளை வந்து தன்னுடைய போக்குல உருட்டிகிட்டே போய் அவைகளை ஒரு பக்கமா கரைகள்ல அது செட்டில் ஆகிற இடத்துல அதுங்களை அப்படியே டெபாசிட் பண்ணிட்டு போகுது. நவரத்தனங்களை சேகரிக்கிற அந்த பணியாளர்கள், தேடுதல் பணிகள்ல இந்த திருமணிகள், நவரத்தினங்கள், இந்த மாதிரி புஷ்பராகம், டோபாஸ், அப்புறம் கார்னெட், இந்த மாதிரியான நவரத்தின கற்கள் வந்து கிடைத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் திருமணின்ற பேரு. அப்புறம் முத்து அப்படின்றது முத்தாறு அப்படின்னு வர்றதுனால முத்து அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம ஆய்வு செய்யணும். கடல்ல தான் முத்து கிடைக்கும். ஆனா வந்து நன்னீர் ஆற்றுல, ஃப்ரெஷ் வாட்டர் ரிவர்ல எப்படி வந்து முத்து உருவாகும் அப்படின்ற ஒரு கேள்வி, விஞ்ஞானபூர்வமான கேள்விதான் இது. அப்படி எப்படி இது வந்து சும்மா சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கிற நிலையில இருக்கிறோம். ஆனா இந்த நதியில முத்து சிப்பிகள் வாழ்ந்தது என்றும், அந்த முத்து சிப்பிகள் இருந்து வெண் முத்து எடுக்கப்பட்டது அப்படின்னும் திருமணி முத்தாற்ற பத்திய இலக்கியங்களிலையும் வரலாற்றிலையும் இவைகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுனால தான்

0: இது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம சொல்றோம். ஏன்னு சொன்னா, திருமணி முத்தாறு போற வழியில வெண்ணந்தூர் அப்படின்ற இடத்துல முத்து சிப்பிகள் நன்றாக வளர்ந்திருந்ததும் அவைகள்ல இருந்து முத்துக்கள் கிடைத்ததாகவும் சொல்லப்பட்டிருந்தது அந்த இலக்கியங்களையும் அந்த தல புராணங்களையும். இதுல வந்து வெண்ணந்தூர் அப்படின்றதே பாத்தீங்கன்னா வெண் கூட்டல் நந்து கூட்டல் ஊர், அதுதான் வெண்ணந்தூர். வெண்மையான முத்துக்கள் கிடைக்கும் ஊர் அப்படின்றது தான் வெண்ணந்தூர் அப்படின்னு பேர். அந்த ஊர்ல அந்த திருமணி முத்தாற்றினுடைய கரைகள்லயும் திருமணி முத்தாற்றிலையும் அந்த ஊர் பகுதியில முத்துக்கள் எடுத்ததை உறுதி செய்யறாங்க. இத வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் கெசட்டியர்ல ஜெ ரிச்சர்ட்ஸும் இத குறிப்பிடுறாரு. திருமணிகளையும் முத்துக்களையும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நதியாக அன்று இருந்தது போல இன்று அது மாற வேண்டும் என்பதுதான் சேலம் வரலாற்று சங்கத்தில் உள்ள அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
2: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
1: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
3: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சுடவா சுடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
5: உங்களுக்கு இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேணும், அந்த கவர்மெண்ட் ஜாப் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. எனஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன்னா உங்கள் சத்யா. இப்போ நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் இப்போது காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னென்ன பிரிவுகள் அப்படின்னா மெக்கானிக்கல், சிவில், ஃபிட்டர், வெல்டர், எலக்ட்ரிக்கல், ஃபைனான்ஸ், அக்கௌண்ட்ஸ், HR உள்ளிட்ட பிரிவுகளில் ட்ரேடு 124, டிப்ளமோ 18, கிராஜுவேட் 16 அப்படின்னு மொத்தமாக 158 இடங்கள் காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான கல்வி தகுதி ஐடிஐ டிப்ளமோ அப்படின்னா டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான வயது வரம்பு 18 வயசுலேருந்து 28 வயசுக்கு கூடியவங்க நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு மூலமாக தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இவங்களுக்கான ஸ்டைஃபண்ட் வந்து மாதத்துக்கு 9600 ரூபாயிலிருந்து 10900 ரூபாய் வரைக்கும் ஸ்டைஃபண்ட் கொடுக்க போகிறாங்க. இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய முறை நீங்க ஆன்லைன் மூலமா தான் விண்ணப்பிக்கணும். இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் 30/6/2026, அதாவது இந்த மாசத்துக்கான கடைசி நாள் 30/6/2026 தான் வந்து கடைசி நாள், அன்னைக்குல நீங்க அப்ளை பண்ணணும். இது பத்தின விவரங்கள் உங்களுக்கு கூடுதலா தேவைப்படுது அப்படின்னா npcal.nic.in npcal.nic.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க உங்களுக்கு பத்தின கூடுதல் தகவல்களையோ இல்ல நீங்க ஆன்லைன் அப்ளை பண்ற மாதிரி இருந்தோ நீங்க வந்து இந்த வெப்சைட் மூலமா நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படி மாதிரியே சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது வந்து ஜாப் தேவைப்படுது அப்படின்னா அவங்ககிட்ட சொல்லி மறக்காமல் அப்ளை பண்ண சொல்லிவிடுங்க. இப்போது அடுத்ததாக இன்றைக்கி ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறது ரொம்ப ஸ்பெஷலான ஒருத்தர் தான். யார் அப்படின்னா நம்மளுடைய தமிழகத்துடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு CM ஜோசப் விஜய் அவர்கள் வந்துட்டு இன்றைக்கி அவருடைய பிறந்தநாளாக கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாகவும் சத்யானுடைய சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே CM சார். உங்களுக்கு இன்றைக்கி நாள் மாதிரி எல்லா நாளுமே செம்ம சூப்பராக செம்ம சாலியாக வந்துட்டு சந்தோஷமாக இருக்கணும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். பல தடைகளை தாண்டி இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க, கண்டிப்பாக இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அப்படி வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அடுத்த உங்களுக்காக நரேஷ் குமாரோடைய இது எங்கள் செயலஜில் பாட்டு வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா நம்மளோட நிலை என்றைக்கே கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய Top 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்த உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்வளவு வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா? அம்மா அப்பாவை ஏமா திட்டுறீங்க, அவர் சரியா தான் பண்றாரு. அவர் என்ன கரெக்டா பண்றாரு, ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையை தான் பண்றாரு. இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும். அப்படி என்ன பிரச்சனை வரும், மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும், கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இதனால இவ்ளோ பிரச்சனை வருமா?
2: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம், நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: மண் வளம் காக்க பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், துணிப்பையை பயன்படுத்துவோம், இயற்கையை பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான அப்டேட் தான் வந்திருக்கு. என்ன அப்டேட் அப்படின்னா, மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான தேசிய உதவித்தொகை திட்டத்தில் ப்ரீ மெட்ரிக் உதவித்தொகைக்கு 31st அதுக்கப்புறமா போஸ்ட் மெட்ரிக் உதவித்தொகைக்கு 31st https://scholarships.gov.in அப்படிங்கிற இந்த இணையதளம் மூலமாக நீங்கள் வந்துட்டு விண்ணப்பிக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கு வந்து இந்த அப்டேட் தேவைப்படும் அப்படின்னா மறக்காம அவங்ககிட்ட சொல்லிவிடுங்க. ப்ரீ மெட்ரிக் உதவித்தொகைக்கு 31st போஸ்ட் மெட்ரிக் உதவித்தொகைக்கு 31st வந்துட்டு அப்ளை பண்ணணும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வெப்சைட்டில். அப்படின்னா https://scholarships.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில். இப்போது அடுத்ததான் உங்களுக்காக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் மாதிரி இருக்குங்க. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போது நம்ம வந்துட்டு ஒரு ரிசிக்னேஷன் லெட்டர் போடுறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு பக்கத்துக்கு எழுதி போடுவோம் இல்லையா, இவ்வளோ இப்போ இருக்குது இத்தனை இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய வந்துட்டு எழுதி போடுவோம் நம்மளோட கம்ப்ளைண்ட்ஸு, அப்புறமா நம்மளோட குறைகள் என்ன இருக்குது எல்லாமே வந்துட்டு எழுதி போடுவோம். ஆனால் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ரெண்டே வரியில் அவரோட ராஜினாமா மட்டும் முடிச்சிருக்காரு. ஒரு ஊழியர் தன்னுடைய மேலாளருக்கு ரெண்டே வரியில் ராஜினாமா லெட்டரை வந்து எழுதி கொடுத்துருக்காரு, மின்னஞ்சலும் வந்துட்டு அனுப்பியிருக்காரு. அந்த ராஜினாமாவை ஏற்றுக்கிட்ட மேனேஜர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் பார்த்ததுலேயே சிறந்த ராஜினாமா இதுதான்ப்பா அப்படி மாதிரி வந்துட்டு குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இது மாதிரியான வேடிக்கையான நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 4 அஞ்சு மணிக்கு குளிப்பாக்கூடிய சாயங்காலம் 5 ஆறு மணிக்கு குளிப்பாக்கூடிய இது வாலிப வயசு நிகழ்ச்சி கேளுங்க. குரு அவங்களோட உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள், சோஷியல் மீடியா ட்ரெண்டிங், ட்ரெண்டிங்கான விஷயங்கள், வேடிக்கையான விஷயங்கள்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கொண்டு சேர்த்துட்டு இருக்காரு. ஸோ மறக்காமல் கேளுங்க, இது வாலிப வயசு நிகழ்ச்சி திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 5 to 6 குரு அவங்களோட அந்த நிகழ்ச்சி கேட்டு அந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக்கை 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போது அடுத்ததாக உங்களுக்காக இன்றைக்கான 8 நம் குழந்தைங்க சொல்கிற இப்போ என்னென்னா, இன்றைய தலைமுறைக்கு அதிகம் தேவை திறன் கல்வியா பட்டப்படிப்பா, இன்றைய தலைமுறைக்கு அதிகம் தேவை திறன் கல்வியா பட்டப்படிப்பா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 8 நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா ஏன் கூட உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு உங்களோட ஃபீட்பேக்குமே மட்டும் மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போது அடுத்ததான் மார்டின் கார்டினோட சைனாமேடு காதல் பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, குறுவை சிறப்பு சாகுபடி தொகுப்பு திட்டத்தில் பயன்பெறக்கூடிய விவசாயிகளுக்கு வந்துட்டு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பற்றி சேலம் மாவட்ட வேளாண் இயக்குநர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சேலம் மாவட்டத்தில் இயந்திர நடவு அல்லது நேரடி நெல் விதைப்பின் மூலமாக நெல் சாகுபடி விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 4000 ரூபாய் மானியம், விதை நெல் மானியம், திரவ உயிர் உரம், ஏக்கருக்கு 1.5 லிட்டர் மற்றும் நெல் நுண்ணூட்டம் 5 கிலோ என அப்படின்னு 50% மானியத்தில் சிறப்பு தொகுப்பாக பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 10 ஆண்டுகளுக்கு உட்பட்ட ரக விதைகள் மூலம் விநியோகத்துக்கு 1 கிலோ ஒன்றுக்கு 20 ரூபாய் வீதம் மானியம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாவட்டத்தில் இயந்திர நெல் நடவுக்கு 100 ஏக்கர் நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. ஆறு முறுக்கக்கூடிய விவசாயிகள் உழவர் செயலி மூலமாக பதிவு செய்து நிலவக்கூடிய ஆள் பற்றாக்குறையை போக்குறதுக்காக இந்த நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னும், திரவ உயிர் உரங்களான அசோஸ் பைரில்லம், பாஸ்போ பாக்டீரியா, நெல் நுண்ணூட்டம் இடுவதனால உயிரச் செலவினம் குறைந்து நெற்பயிர் 10 முதல் 15% வரைக்குமே மகசூல் கூடுதலாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விவசாயிகள் இந்த சிறப்பு திட்டத்தை பயன்படுத்த வட்டார வேளாண் விரிவாக்க மையத்தை அணுகலாம் அப்படின்னு மாதிரி வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இப்போ அடுத்ததான் நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா, தேவைக்கு அவங்ககிட்ட வட்டக்காடு பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை நாளைக்கு கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தேவைக்கு. உங்களுக்கு நாளைக்கான நாள் செம சூப்பராக ஜாலியாக செம வைபா போகணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து பர்த்டே விஷஸோ இல்லை வெட்டிங் ஆனிவர்சரி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, மறக்காம நம்ம நிலை என்ன 9787770178 அப்படி நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ, நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணணும், யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, எதுக்காக விஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டாவே போதும், நம்ம நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க, நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணணும், யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, எதுக்காக விஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக பிளேஸோடைய தன்னாணி நானே சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாகை சூடவா.
2: வாகை சூடவா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே உங்களுக்காக சொல்கிறதுக்காக ஒரு அப்டேட் வெயிட்டிங்கில் இருந்தீங்க. என்ன அப்படின்னா, இன்றைக்கான எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படிங்கிறது தான். இன்றைக்கான எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்னென்னா, இன்றைய தலைமுறைக்கு அதிகம் தேவை திறன் கல்வியா பட்டப்படிப்பா. இன்றைய தலைமுறைக்கு அதிகம் தேவை திறன் கல்வியா பட்டப்படிப்பா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787707 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா என் கூட உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா, அதேமாரி நம்மளோட நிலை என்னான்னு 9787707107 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
5: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
4: எஸ், இன்னைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, திருக்குறளில் உள்ள மொத்த குறள்கள் எத்தனை, திருக்குறளில் உள்ள மொத்த குறள்கள் எத்தனை அப்படிங்கிறது தான் இன்னைக்கான தலைப்பு, இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் 1330. இந்த கேள்விக்கான பதில் யாராவது சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்ல இருந்தோ, கஸ்தூரி அண்ணா திருப்பூர்ல இருந்தோ, ருக்மணி பாட்டி தாத்தக்காப்பட்டியில இருந்தோ, பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனியில இருந்தோ, கோவிந்தராஜ் அண்ணா அதுக்கப்புறமா காசி விஸ்வநாதன் அண்ணா செம்மாண்டப்பட்டியில இருந்தோம், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியில இருந்தோம், பன்னீர்செல்வம் அண்ணா திருச்சியில இருந்தும், ஜாடி முருகன் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், ஸ்ரீஜா அக்கா தாத்தக்காப்பட்டியிலிருந்து இந்த கேள்விக்கான பதில் சரியாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தினேஷ், காவியா, சுபாஷ், தனேஷ், மாரிமுத்து இவங்களுமே இந்த கேள்விக்கான பதில் சரியாக சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சொன்ன எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணிலிருந்து 9 மணிக்குள் பார்க்கக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேளுங்க. அந்த நிகழ்ச்சி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787707108 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களோட பேரும் உரிமை சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களோட பதிலை பதிவு பண்ணுங்கள். இப்போது நான் இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு நான் நிறைய அப்டேட்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடுபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டா பாபா நேர்களை, நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா. வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி கேட்டுட்டு இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அருமையான காலை வணக்கம். ஐடியர் மக்களே, இந்த ஒரு அற்புதமான காலை நேரத்தில் உங்களோட ஜாலியாக பேசிட்டு விளையாட வந்திருக்கேன் திவாகர். இந்த ஒரு நாள் வந்து உங்களுக்கு அருமையான நாளாக, இனிமையான நாளாக, வேறு லெவல் நாளாக போகணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி உங்களோட விளையாடுறதுக்காக ஒரு சூப்பரான விளையாட்டு தான் கொண்டு வந்திருக்கேன். விளையாட்டை சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் வந்து இந்த விளையாட்டில் விளையாடணும், அதாவது வாகை சுடுவா நிகழ்ச்சியில் விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், கால் பண்ணணும் 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி திவாகர் என் கூட ஜாலியாக விளையாடலாம். சரி, ரொம்ப நேரம் தாமதிக்காமல் இன்றைக்கி நம்ம வந்து என்ன விளையாட்டு விளையாட போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் பதில் சொல்லணும். புரிஞ்சுக்கோங்க, தவறான பதில் கிடையாது, இது வந்து மாத்தி யோசி விளையாட்டு, சம்மந்தமே இல்லாமல் பதில் சொல்லணும். இந்த விளையாட்டு தான் இன்றைக்கி நம்ம விளையாட போகிறோம். ரொம்ப நாள் ஆகுது மாத்தி யோசி உங்களோட விளையாண்டு, அதனால் இன்றைக்கி இது விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கேன். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா திவாகர் என் கூட ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக முதல் நேயர், அருமையான நேயர் காத்துட்ருக்காரு, அவர் கூட இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபுரத்துல இருந்து பேசுறேங்க.
1: மாணிக்கவேல் அண்ணா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
1: என்னன்னா குரல் எல்லாம் கொஞ்சம் டல்லா இருக்கு, என்னாச்சு?
2: சரியில்லை,
1: இது வெயில் அடிக்குதோ மழை பெய்யுதோ இந்த மாதிரி மாறி மாறி வந்தா நமக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுது.
2: ஆமாங்க.
1: சரிங்கண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம்
2: தெரியுமா? மாத்தி யோசி.
1: ஆமா, நான் கேக்குற கேள்விக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே எல்லாம் பதில் சொல்லணும்.
2: சரிங்க,
1: விளையாடுவோமா? முதல் கேள்வி, மாணிக்கமண்ணா எங்க இருந்து வரீங்க?
2: வெயில் அதிகமா அடிக்குது.
1: உங்க பேர் என்ன?
2: கரண்ட் இல்ல.
1: காலையில என்ன சாப்பிட்டீங்க?
2: ஃபேன் ஓடல.
1: ஃபேன் ஓடலையா?
2: கண்ணாடி உடைஞ்சிருச்சு.
1: எந்த கண்ணாடி?
2: சைக்கிள் ரிப்பேர்.
1: எந்த சைக்கிள்?
2: கேஸ் முடிஞ்சிருச்சு.
1: அச்சச்சோ, அப்புறம் என்ன பண்ணீங்க?
2: செடி காஞ்சு போயிடுச்சு.
1: சூப்பர் மாணிக்கமண்ணா, முதல் நேரா வந்து அற்புதமா இல்லை, ரொம்ப நன்றி அண்ணா.
2: நன்றி.
1: மங்களபுரத்துல இருந்து மாணிக்கமண்ணா கால் பண்ணி சிறப்பா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. கேள்வி கேட்கறது ஈஸி திவாகர், பதில் சொல்றது தான் கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கேட்க கேட்க டக்கு டக்குன்னு பதில் சொல்லிட்டே போறீங்களே. இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நான் கால் பண்ணுங்க மக்களே 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி திவாகர் என் கூட விளையாடலாம். இப்போ உங்களுக்காக சூப்பரான அச்சுவோட பாட்டு தான் வந்துட்டே இருக்கு, ரைட் வித் மீ அப்படிங்கிற பாடலோட இன்னைக்கு நிகழ்ச்சி ஆரம்பிச்சிட்டோம். இப்போ உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்கோ.
3: ஆயிஷா, ஒரு நொடி, ஒரு நொடி ஒரு வருஷத்தை விட பெருசாக தெரியுதுன்னு சொன்னால் நம்ப முடியுதா? எனக்கு இப்போ அப்படி தான் இருக்கு. வந்துட்டுருக்கேன் உன்னை பார்க்க, உன் கையை பிடிக்க, உன் கண்ணில் தொலைஞ்சு போக, உன் மூச்சு காற்று சுவாசிக்க. வந்துட்டுருக்கேன், காத்திரு, காதலோட ஒரு ரைடுக்கு.

நொடி, இந்த நொடிக்கு தான் காத்துட்டு இருந்தேன். உன் கையை பிடிக்க, உன் செருப்புலையும் என் கவலையும் மறக்க. ஐனோ நீ வருவன, என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போவன்னு. லெட்ஸ் கோ.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில் உங்க கூட. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான யதார்த்தமான இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள் எழுதின ஒரு ஆகச்சிறந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. புத்தகத்தோட பேரு ரொம்ப கம்பீரமாக இருக்கும், சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க இன்னைக்கு நான் வந்து சொல்ல போகிறேன். பொதுவாக இன்னைக்கு திரைப்படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 200 கோடி, 500 கோடி, 1000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஆனால் சினிமாவுக்கு அப்படின்னு ஒரு ஆன்மா இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி தான் இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக எழுதியிருக்காருங்க சீனு ராமசாமி. பொதுவாக அவர் எப்போவுமே அவரோட அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட ஒன்றா சேர்ந்து உலக திரைப்படங்களை பார்ப்பாருங்க. அப்படி ஒரு நாள் உலக புகழ்பெற்ற மாபெரும் இயக்குனர் சத்யஜித் அவர்களோட ஒரு கிளாசிக் படமாக இருக்கக்கூடிய ஃபதிர் பாஞ்சாலி அப்படின்ற படத்தை அந்த குழந்தைகளுக்கு போட்டு காமிக்கிறாருங்க. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ஸ், அதுவும் குழந்தைகள், ஒரு கருப்பு வெள்ளை படத்தை பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க? அதுவும் அந்த திரைப்படம் ரொம்ப பொறுமையாக நகர்ற ஒரு திரைப்படம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அந்த திரைப்படம் அந்த குழந்தைகளுக்கு பிடிக்குமா? ஆனால் அந்த படம் ஆரம்பித்த ஒரு கொஞ்ச நேரத்திலேயே தியேட்டரில் ஒரு கனத்த மௌனம். அப்படியே அந்த படத்தோட ஒன்றா ட்ராவல் பண்ண ஆரம்பித்த அந்த குழந்தைகள் ஃபேமஸான ரயில் வரக்கூடிய சீனில் ரொம்ப சத்தமாக கத்தி குதித்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அந்த திரைப்படம் முடிஞ்சதும் சீனு ராமசாமி இயக்குனர், அவர் தான் கூட்டிகிட்டு போய் காமிச்சார் இல்லையா, அவர்கிட்ட, அங்கிள் இந்த படத்தை கலராக மாற்ற முடியுமா, இந்த ரயில் எங்கே போய் பார்க்க முடியும், ஏன்னா அந்த ரயில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ட்ரெயின். அப்படி அந்த சின்ன குழந்தைகளோட உலகமே வந்து மாறிப்போச்சு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஆனால் ஒரு பெரிய மேஜிக் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த படம் பார்த்த அடுத்த நாள் காலையில் 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குட்டி பாப்பா, அவங்களுமே அந்த திரைப்படத்தை பார்த்தாங்க. அவங்க இயக்குனர் சீனு ராமசாமி அவரோட வீட்டு முன்னாடி வந்து நின்று அந்த பாப்பாவோட கையில் ஒரு சிகப்பு கலர் பூ எடுத்துகிட்டு வராங்க. சீனு ராமசாமி வந்து கதவை திறக்கிறாரு. திறந்த உடனே அந்த பாப்பா அந்த பூவை அவர் கையில் கொடுத்து, அதாவது அந்த படம் ஃபதிர் பாஞ்சாலி, அந்த படத்தில் வர ஒரு கதாபாத்திரம் துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம், அவங்களுடைய மரணம் அந்த பிஞ்சு குழந்தையோட மனசை ரொம்ப பாதிச்சிருக்குங்க. அதனால தான் அடுத்த நாள் காலையிலே சீக்கிரமாக எழுந்திரிச்சு அந்த அக்காவுக்காக, அதாவது அந்த துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் இறந்தாங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு பூவை வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த படத்தோட இயக்குனர் சத்யஜித் அவர்கள் இந்த ஒரு படத்தை எடுத்து கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேலே ஆகுதுங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய குட்டி குழந்தைகளை அந்த ஒரு படம் வந்து கவர்ந்திருக்கு. இந்த ஒரு காரணம்தான் சீனு ராமசாமி அவர்களை சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுத வச்சுருக்குங்க. இந்த புத்தகத்தோட உண்மையான கான்செப்ட் என்ன அப்படின்னா, பெரிய பட்ஜெட்டில் நிறைய திரைப்படங்கள் வந்து எடுப்பாங்க, ஆனால் ரொம்ப எளிமையான ஒரு பட்ஜெட்டில், ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் வரக்கூடிய படங்கள் ஒரு பெரிய தன்னம்பிக்கையை எல்லாருக்குள்ளாரையும் கொடுக்கும். அப்படிப்பட்ட திரைப்படங்கள் நிறைய இருக்குங்க. அந்த திரைப்படங்களை பற்றி தான் இந்த ஒரு புத்தகத்தில் இயக்குனர் சீனு ராமசாமி பேசியிருக்காரு. இந்த புத்தகத்தை படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. சீனு ராமசாமி அவர்கள் எழுதின சினிமாவின் ஆன்மா, சினிமா ரசனை கல்வி.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க?

0: வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
1: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
2: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன். இன்னைக்கு வாகை சுடவாவில் நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்ருக்கோம் தெரியுமா? இது ஒரு சூப்பரான விளையாட்டு. இந்த விளையாட்டோட பெயர் தான் மாத்தி யோசி. உங்ககிட்ட நான் வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்பேன். அந்த கேள்விக்கு நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் பதில் சொல்லணும். சரியான பதில் சொன்னால் அவுட் ஆகிடுவீங்க. இதுதான் இன்றைக்கான விளையாட்டாக விளையாண்டுட்ருக்கோம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் திவாகர். சேலம் இருமாலிருந்து இணைப்பினர் எழிலரசி. நிலையத்துல இருக்கீங்களா?
1: எல்லாருமே சூப்பரா இருக்கும் எழிலக்கா. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கும் திவா.
1: சரிங்கக்கா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம்
2: தெரியுமா? மாத்தி யோசில நீங்க வந்து கேப்பீங்க, அதுக்கு ரிலேட்டடா இல்லாம அதுக்கு வேற பதில் சொல்லணும்.
1: ஆமாக்கா, விளையாடுவோமா?
2: விளையாடலாம் திவா.
1: ஓகே, உங்க பேர் என்ன?
2: நான் இன்னைக்கு காலையில சூரிய வந்திருக்கிறத பாத்துட்டு இருந்தனே.
1: எத்தனை மணிக்கு?
2: அப்புறம்
1: எங்க போட்டீங்க? அதாவது நம்ம மக்களுக்கெல்லாம் வந்து டக்கு டக்குன்னு உண்மையை சொல்லிய பழகிட்டாங்களா, அதனால டக்குன்னு அவங்களால மாத்தி சொல்ல முடியல. இதுதான் விஷயம், வேற எதுவும் இல்ல. மக்களே, நீங்களும் யாராவது இன்னைக்கு மாத்தி யோசி விளையாட்டுல விளையாடணும்னு நான் கால் பண்ணுங்க. 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி திவாக்கரையும் கூட ஜாலி விளையாடலாம். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், கேட்குற கேள்விக்கு சம்மந்தமே இல்லாமல் பதில் சொல்லணும். இந்த விளையாட்டு தானே நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வாங்க மக்களை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
3: என்ன மச்சான் அங்க இங்கே நடந்துட்டு இருக்க?
4: ஒண்ணும் இல்லடா. விட,
3: என்னடா கோவமா இருக்கியா? என்னன்னு சொல்றா பாத்துக்கலாம்.
4: இல்ல மச்சான், நான் போய் ஒருத்தர் கிட்ட ஏன் சார் நின்றுட்டே இருக்கீங்க, அங்க போய் உக்காருங்கன்னு சொன்னா.
3: சரி, அதுக்கப்புறம் என்னாச்சு?
4: அவர் என்னோட பேச்சுக்கு மரியாதையே கொடுக்காம அவர் பாட்டுக்கு போயிட்டாரா?
3: ஏன்டா அப்படி பண்ணாரு?
4: அவருக்கு தமிழ் தெரியாது போல, அதனாலதான் பூந்து போயிட்டாரு.
5: 70 years of legacy, eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school, Sonavaliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhaningaloda future beautiful ah design panna Sonavaliyappa Public School, TPT Main Road, Junction, Salem. Contact 944259216.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்வளவு வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா?
2: அம்மா, அப்பாவை ஏமா திட்டுறீங்க? அவர் சரியா தான் பண்றாரு.
0: அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையை தான் பண்றாரு.
2: இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும்.
0: அப்படி என்ன பிரச்சனை வரும்?
2: மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும், கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும்.
0: இதனால இவ்ளோ பிரச்சனை வருமா?
3: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம், நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: விலை கொடுத்து வாங்கும் நெகிழி விஷமாகும். விளைந்த பொருட்களால் உருவாகும் துணிப்பையே இயற்கைக்கு விருந்தாகும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன். இன்னைக்கு வாகை சுடவாவில் நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான விளையாட்டு. இந்த விளையாட்டோட பேர் என்ன தெரியுமா? மாத்தியோசி. இந்த மாத்தியோசி அப்படிங்கிற விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா, மைடியர் மக்களே, கால் பண்ணுங்கள். 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இது பார்க்குறேன் கூட பேசிகிட்டே ஜாலியாக விளையாடலாம். இதனை தொடர்ந்து ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க. அந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பாடல் பிடிச்சிருந்தா பாடலோட கருத்துக்களையும் நீங்கள் சொன்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரடைஞ்சிருக்காங்க. அவங்களோட இந்த விளையாட்டு விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம்
3: வணக்கம் வணக்கம். பாட்டி, என்ன பாட்டி ரைம்ஸ் பாடிட்டு இருக்கீங்க?
4: ஆமா, டாப் 1 நிகழ்ச்சி.
3: டாப் 1 நிகழ்ச்சியா? ஓ,
4: ஆமா, டாப் 10 கிடையாது, டாப் 1 நிகழ்ச்சி.
3: டாப் 1 நிகழ்ச்சி. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி பாட்டி.
4: ரொம்ப சூப்பர் சூப்பர். அதாவது சமுதாய வானொலி எல்லாம் நம்ம தமிழ்நாட்டிலயோ அதுல வந்து இதுதான் முன்னணியில இருக்கும்னு என்னோட கருத்து.
3: நன்றி,
4: நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள்.
3: நன்றி.
4: ஒரு ஸ்வீட் இருந்தா அப்படியே எடுத்து டபக்குன்னு வாய்க்குள்ள போட்டாரலாம். இருந்தா வாய திறந்து கேட்ச் பண்ணிக்கங்க. போட்டு
3: போது பாட்டி, அப்புறம் நான் பாராட்டு வாங்கிக்கிறேன். இப்ப நம்ம விளையாட ஆரம்பிச்சு
4: நல்லா இருக்கு. சூப்பர்.
3: நன்றி நன்றி பாட்டி, நன்றி.
4: நல்லா இந்த சோனாவுக்கே பெருமை சாமி.
3: சரி சரிங்க பாட்டி, போதும் பாட்டி, போதும் பாட்டி. நம்ம விளையாடுறோமா இன்னைக்கு? சம்பந்தமே எல்லாம் பதில் சொல்லணும். தவறான பதில் கூட சொல்லக்கூடாது, சரிங்களா? கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம பதில் சொல்லணும். தவறான பதில் சொல்லக்கூடாது.
4: ஓஹோ, இங்கிலீஷ்ல சொல்லணுமா?
3: இங்கிலீஷ்ல இல்ல பாட்டி. 2 கூட்டினா 10, 4, 8 கூட நீங்க சொல்லக்கூடாது. சம்பந்தமே, நான் காலையில இட்லி
4: சாப்பிட்டேன்.
3: ஆமா, வேற பதில் சொல்லணும்.
4: சரி,
3: விளையாடுவோமா? திரும்ப முதல்ல இருந்து
4: விளையாடலாம்.
3: உங்க பேர் என்ன பாட்டி? இந்தியாவோட தலைநகரம் என்னது?
4: என்ன
3: சாப்பாடு வீட்டுல? தாதகப்பட்டியில இருந்து ருக்குமணி பாட்டி கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாங்க. ரொம்ப நன்றி பாட்டி, நீங்க நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன் உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் பாட்டு கேட்டுவாங்க. இன்னும் நம்ம நிறைய நேரங்கள் கூட இன்றைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன்

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடுவாலாம் நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூப்பரான விளையாட்டு மாத்தி யோசி அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு நீங்கள் வந்து பதில் சொல்லணும், ஆனால் சம்மந்தமே இல்லாத பட்டியல் தான் சொல்லணும். இந்த விளையாட்டு தானே நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787-707-108 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி இது பார்க்குறேன். கூட விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரம் அடைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: 107.8 நம் சோனா வானொலி, மக்கள் வானொலி, சமுதாய வானொலியுடன் இணைப்பில் இணைபவர் மேட்டூர் வட்டம் 50 இருந்து கலைச்செல்விங்க அன்பு திவாகர் அவர்களே.
1: கலை செல்வி அக்கா, எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா அருமையா இருக்கேன். நீங்க அங்குள்ள அனைவரும் எப்படி இருக்காங்க? நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் அருமையா சூப்பரா இருக்கேன் அக்கா. எல்லாரும் அருமையா இருக்காங்க.
2: தெரியுமா?
1: சரிங்க. அப்ப அக்கா சம்பந்தமே எல்லாம் பதில் சொல்லணும் சரிங்களா? 10. ஆமா, தவறான பதில் கூட சொல்ல கூடாது. பூனைக்கு எத்தனை கால்கள் இருக்கு?
2: என்ன
1: சாப்பிட்டு இருக்கீங்க? எப்ப
2: நான் வந்து எப்படி சொல்றது, சமையல் செஞ்சிட்டு இருக்கேன்.
1: என்ன சமைக்கிறீங்க?
2: உங்களோட பேசிட்டு இருக்கேன்.
1: என்ன பேசிட்டு இருக்கீங்க?
2: நன்றி.
1: மைடியர் மக்களே, எப்போ உங்களுக்காக சூப்பரான பாட்டு தான் வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வாங்க மக்களே. NJ, yeah.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது பார்க்குற உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன விளையாட்டு விளாண்டுட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாத்தி யோசி அப்படிங்கிற ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த மாத்தி யோசி விளையாட்டோட ரூல்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்பேன். அந்த கேள்விக்கு நீங்கள் சம்மந்தமே இல்லாத பதில் சொல்லணும். இதுதான் இன்றைக்கான விளையாட்டை நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு வச்சிங்கன்னா, கால் பண்ணுங்கள். 9787-707-108 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது பார்க்குறேன், கூட ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரம் அணிஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: இனிய நாட்களை வணக்கம் தீபா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்வடியில் இருந்து சந்திரசேகர் பேசுகிறேன்.
1: சந்திரசேகரண்ணா, எப்படி இருக்கீங்க?
2: நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க தீபா?
1: நானும் சூப்பரா அருமையா இருக்கேன்ணா.
2: என்ன
1: தவறான பதில் கூட சொல்லக்கூடாதுன்னா, சம்பந்தமே இல்லாம பதில் சொல்லணும்.
2: என்ன
1: பண்ணீங்க?
2: பெரியவர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள மதிக்கணும்.
1: வாழைப்பழம் என்ன கலர்ல இருக்கும்?
2: 100 டிகிரி ஃபாரன்ஹீட், ரொம்ப ஜாஸ்தியான சூடு.
1: கிரிக்கெட் மட்டை எதுல செய்வாங்க?
2: எனக்கு டீ ரொம்ப பிடிக்கும்.
1: அப்படியா?
2: ரெஃப்ரிஜிரேட்டர்ல தான் நம்ம பால் தயிர் எல்லாம் வச்சா கெட்டு போகாது.
1: வேற என்ன பண்ணா கெட்டு போகும்?
2: வாழ்க்கையில சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்.
1: சிரிக்கலனா
2: எறும்பு ஊற கல்லும் தேயும், அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பழமொழி.
1: சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமையா இருக்கீங்க. நன்றி அண்ணா. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடுவா நிகழ்ச்சி நினைஞ்சிருக்கீங்க. அது வாக்கரனுடன் உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் பாட்டு கேட்டுவாங்க. இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்னைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா. வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களை. இது பார்க்குற உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி வாகை சுடுவாலாம் நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சமையான விளையாட்டு. இந்த விளையாட்டோட பெயர் தான் என்னன்னு தெரியுமா? இந்த விளையாட்டோட பெயர் தான் வந்து மாத்தி யோசி. உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்பேன். அந்த கேள்விக்கே நீங்கள் பதில் சொல்லணும். அந்த பதிலை நீங்கள் வந்து சரியான பதிலாக இல்லை சம்மந்தமே இல்லாமல் பதிலாக தான் சொல்லணும். சரியான பதில் இல்லை தவறான பதில் சொன்னீங்கன்னா அவுட் ஆயிடுவீங்க. இந்த விளையாட்டு தான் இன்றைக்கி நம்ம விளையாண்டுட்ருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு வச்சு நான் கால் பண்ணுங்கள். 9787-7070 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா எங்கூட ஜாலியாக பேசிகிட்டு விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அருமையான அன்பான நேயர் காத்துட்ருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம் பாஸ்கர் அண்ணா, இங்க எல்லாரும் சூப்பரா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க? அருமை அருமை அண்ணா. அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் அண்ணா சொல்லுங்க.
2: தெரியுங்க, மாத்தி யோசி.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அண்ணா. சரிங்கண்ணா, இன்னைக்கு நம்ம விளையாட ஆரம்பிச்சிடலாமா? ஓகே. தமிழ்நாட்டோட தலைநகரம் என்ன? சோனா எஃப்எம்ல உங்களுக்கு பிடிச்ச தொகுப்பாளர் யாரு? புரியல,
2: இட்லி சாப்பிட்டேங்க.
1: எத்தனை இட்லி சாப்பிட்டீங்க?
2: ஊருக்கு போறேன்.
1: எந்த ஊருக்கு போறீங்க?
2: இப்ப நான் வேலையில இருக்கிறேன்.
1: என்ன வேலை?
2: நாளைக்கு மார்க்கெட்டுக்கு போகலான்னு.
1: எந்த மார்க்கெட்டுக்கு? புதன் வியாழன் வெள்ளி மூணு நாள். சரி
2: சரிங்கண்ணா,
1: பார்த்து நல்லா சந்தோஷமா போயிட்டு
2: வாங்கண்ணா.
1: நன்றி அண்ணா, நன்றி. டால்மியா காலனிலிருந்து பாஸ்கர் அண்ணா கால் பண்ணி அருமையா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவார் நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்குறேனுடன் உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களை.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட்.

0: என்ன ஸ்வேதா, சமையல் சக்கரவர்த்தி ஆக போறேன்னு சொன்னியே, என்னாச்சு?
1: ஸ்வேதா கைய வச்சா ராங்கா போனதே கிடையாது,
0: கலக்கிட்டோம்ல. பாரப்பா, சரி அடுத்து என்ன?
1: அடுத்ததான் நம்ம பிஐஎஸ் ஈவெண்ட்ஸ் பத்மவாணி ஆட்டோனமஸ் காலேஜ்ல ஜூன் 25 வியாழக்கிழமை இன்டர் காலேஜ் குக்கிங் காம்படிஷன் நடத்த போறாங்க. என்னோட ஃப்ரெண்டும் அந்த காலேஜ்ல தான் படிக்கிறா, அதனால அவளை கலந்துக்க சொல்லலாம்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் 3000 ரூபாய், செகண்ட் பிரைஸ் 2000 ரூபாய், தேர்ட் பிரைஸ் 1000 ரூபாயாம். அது மட்டும் இல்லாம நம்ம சோனா எஃப்எம் தான் ரேடியோ பார்ட்னரா இருக்காங்க.
0: ஓ அப்படியா, அப்ப கலக்க போறீங்க.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
3: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ஒரு காலத்துல ஒரு புண்ணிய நதியாக, ஒரு புனிதமான நதியாக இருந்தது. இன்னைக்கு வந்து அது ஒரு சாக்கடை கழிவு நீர் ஓடையாக மாறி போச்சு. நம்முடைய மாநகர முன்னேற்றம், வளர்ச்சி இவைகளுக்காக ஒரு அற்புதமான ஒரு புனித நதியை வந்து தியாகம் பண்ணியிருக்கிறோம்னு தான் சொல்ல முடியும். இது வந்து திருமணி முத்து ஆறு அப்படின்னு இதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. திருமணி அப்படின்றதும் முத்து, இது ரெண்டும் சேர்ந்து இந்த ஆற்றுல கிடைக்கும் அப்படின்றது தான் இதனுடைய பேர். இதுக்கு வந்து சேலம் ஆறுன்னு ஒரு பேர் இருக்கு. பழைய கல்வெட்டுக்கெல்லாம் சேலம் ஆற்றுக்கு அப்படின்னு ஒரு வரி வரும். கோட்டை அழகப்பெருமாள் கோயில் இருக்கிற கல்வெட்டுகள்ல சேலம் ஆறு அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கிறது. திருமணி அப்படின்னா ஜெம்ஸ்டோன்ஸ், ஏனென்றால் இந்த மாதிரி ஏற்காடு, சேர்வராயன் மலை தொடர்கள் இந்த மாதிரி பகுதியிலிருந்து ஒரு காட்டாற்றாக பெருக்கெடுத்து வரும் ஒரு சிறு சிறு ஓடைகளாக பெருக்கெடுத்து வந்து ஒரு பெரிய ஓடையாக, ஒரு நதியாக, ஒரு துணை ஆறாக வந்து இது வந்து டெவலப் ஆகி வரும்போது இது பாறைகளை உருட்டி உருட்டி, அந்த பாறைகளை மோதி மோதி, அந்த பாறைகளுக்கு உள்ள இருக்கிற அந்த திருமணிகளை அப்படியே வந்து கரைத்து கரைத்து அவைகளை உடைத்து அவைகளை வந்து தன்னுடைய போக்குல உருட்டிக்கிட்டே போய் அவைகளை ஒரு பக்கமாக கரைகளில் அது செட்டில் ஆகிற இடத்துல அதுங்களை அப்படியே டெபாசிட் பண்ணிட்டு போகுது. நவரத்தனங்களை சேகரிக்கிற அந்த பணியாளர்கள், தேடுதல் பணிகளில் இந்த திருமணிகள், நவரத்தினங்கள், இந்த மாதிரி புஷ்பராகம், டோபாஸ், அப்புறம் கார்னெட், இந்த மாதிரியான நவரத்தின கற்கள் வந்து கிடைத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் திருமணின்ற பேர். அப்புறம் முத்து அப்படின்றது, முத்தாறு அப்படின்னு வர்றதுனால முத்து அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம ஆய்வு செய்யணும். கடல்ல தான் முத்து கிடைக்கும். ஆனா வந்து நன்னீர் ஆற்றுல, ஃப்ரெஷ் வாட்டர் ரிவர்ல எப்படி வந்து முத்து உருவாகும் அப்படின்ற ஒரு கேள்வி, விஞ்ஞானபூர்வமான கேள்வி தான் இது. அப்படி எப்படி இது வந்து சும்மா சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கிற நிலையில இருக்கிறோம். ஆனா இந்த நதியில முத்துச்சிப்பிகள் வாழ்ந்தது என்றும், அந்த முத்துச்சிப்பிகள் இருந்து வெண்முத்து எடுக்கப்பட்டது அப்படின்னும் திருமணி முத்தாற்ற பத்திய இலக்கியங்கள்லையும் வரலாற்றுலையும் இவைகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறனால தான் இது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம சொல்றோம். ஏன்னு சொன்னா, திருமணி முத்தாறு போற வழியில வெண்ணந்தூர் அப்படின்ற இடத்துல முத்துச்சிப்பிகள் நன்றாக வளர்ந்திருந்ததும் அவைகள் இருந்து முத்துக்கள் கிடைத்ததாகவும் சொல்லப்பட்டிருந்தது அந்த இலக்கியங்களையும் அந்த தல புராணங்களையும். இதுல வந்து வெண்ணந்தூர் அப்படின்றதே பாத்தீங்கன்னா வெண் கூட்டல் நந்து கூட்டல் ஊர், அதுதான் வெண்ணந்தூர். வெண்மையான முத்துக்கள் கிடைக்கும் ஊர் அப்படின்றது தான் வெண்ணந்தூர் அப்படின்னு பேர். அந்த ஊர்ல அந்த திருமணி முத்தாற்றினுடைய கரைகள்லையும், திருமணி முத்தாற்றிலையும் அந்த ஊர் பகுதியில முத்துக்கள் எடுத்ததா உறுதி செய்யறாங்க. இதை வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் கெசட்டியர்ல எம்ஜே ரிச்சர்ட்ஸும் இத குறிப்பிடுறாரு. திருமணிகளையும் முத்துக்களையும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நதியாக அன்று இருந்தது போல இன்று அது மாற வேண்டும் என்பதுதான் சேலம் வரலாற்று சங்கத்தில் உள்ள அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
4: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
5: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்குதான் என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
4: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா

0: 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன். இன்றைக்கி ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா மாத்தி யோசி அப்படிங்கிற விளையாட்டு. இந்த மாத்தி யோசி விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-707.8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது வாக்கரன் கூட விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரம் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் திவாகர், நான் ஈரோடு மாவட்டம் கொடும்பராசம் பார்த்து கோவிந்தசாமிங்க.
0: கோவிந்தசாமி அண்ணா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறோம்ங்க. நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
0: அருமையா இருக்கேன் நான், அற்புதமா இருக்கேன்.
2: சரிங்க
0: சரிங்க. நான் இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம்
2: தெரியுமா? சரிங்க, மாத்தி யோசிங்க. நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நான் அதுக்கு சம்பந்தமே இல்லாத பதில் சொல்லுவேன்.
0: அதே தான் விளையாண்டுருவோமா?
2: விளையாண்டுலாங்க.
0: கோவிந்தசாமி அண்ணா எங்க இருந்து வரீங்க நீங்க?
2: நான் சாப்பிட போவலீங்க.
0: ஏன் சாப்பிட போகல?
2: என்ன
0: வேலை செய்யறீங்க? சூப்பர் அண்ணா, அருமை அருமை. கோவிந்தசாமி அருமையா நீங்க, நன்றி அண்ணா.
2: நன்றி.
0: நம்ம கோவிந்தசாமி அண்ணா கொடுமணியிலேருந்து கால் பண்ணி சிறப்பாக விளையாண்டார், ரொம்ப நன்றி அண்ணா இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி நினைஞ்சிருக்கீங்க. அது வாக்கரனுடன் உங்களுக்காக சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் பாட்டு கேட்டுவாங்க. இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்னைக்கான அந்த விளையாட்டை விளையாடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7030366333300.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்வளவு வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்டுல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா? அம்மா அப்பாவை ஏமா திட்டுறீங்க, அவர் சரியா தான் பண்றாரு. அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையதான் பண்றாரு. இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும். அப்படி என்ன பிரச்சனை வரும்? மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும், கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இதனால இவ்ளோ பிரச்சனை வருமா?
2: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம், நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: மக்காத நெகிழி மண் வளத்தை அளிக்கும், மக்கும் துணிப்பை மண் வளத்தை காக்கும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம் எல்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்,
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா,
6: வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கிற உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடவாலாம் மாற்றி யோசி விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டு எப்படி விளையாடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட நான் வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்பேன், அந்த கேள்விக்கு நீங்கள் சரியான பதில் சொன்னீங்கன்னா அவுட் ஆயிருவீங்க. தவறான பதிலும் சொல்லக்கூடாது, சரியான பதிலும் சொல்லக்கூடாது, சம்மந்தமே இல்லாத பதில் தான் சொல்லணும். இப்போ நம்ம கூட இந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக ஒரு சிறப்பான அன்பானையர் காத்துட்டு இருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம் வணக்கம் தம்பி, நான் கஸ்தூரி பேசுறேன்.
2: கஸ்தூரி அண்ணா, எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கேங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: அருமையா இருக்கேன், நான் அற்புதமா இருக்கேன்.
7: சரிங்க தம்பி, விளையாட்டு அண்ணா,
2: இன்னைக்கு என்ன விளையாட்டு விளையாடுறேன்னா, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு சம்மந்தமே இல்லாத பதில் சொல்லணும்.
7: சரிங்க,
2: விளையாடுவோமா?
7: விளையாடுவோம்.
2: ஓகே கஸ்தூரி அண்ணா, காலை என்ன சாப்பிட்டீங்க?
7: நான் இப்ப வந்து ஒரு குழி ஒன்று தோடிக்கிட்டு கட்ட நடவுக்கு.
2: எப்பலேருந்து தோன்றீங்க?
7: வந்து காலையில 8 மணிக்கு தான் சாப்பிட்டுருங்க.
2: அப்படிங்களா? இன்னைக்கு என்ன கிழமை?
7: நேற்று வந்து ஞாயிற்றுக்கிழமைங்க.
2: நீங்க எங்க நான் இருந்து பேசுறீங்க?
7: நான் வீட்டுக்குள்ள உள்ள இருந்து பேசுறேங்க.
2: அவுட் ஆயிட்டீங்கண்ணா. திருப்பூர் மாவட்டத்துல இருந்து கஸ்தூரி அண்ணா கால் பண்ணி சிறப்பா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா. இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க, இது வாக்கரனுடன். இப்போ உங்களுக்காக சூப்பரான பாட்டு ஒன்று வந்துட்டு இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: வணக்கம், என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனாயப்பும் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கீங்க இந்த வாக்கரனுடன். இன்றைக்கி நம்ம மாற்றி யோசி விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படும், அந்த கேள்விக்கு நீங்கள் சரியான பதில் இல்லை தவறான பதில் சொன்னீங்கன்னா அவுட் ஆயிருவீங்க, சம்மந்தமே இல்லாத பதில் சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் அணிஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டலாம். ஹலோ, வணக்கம். ராஜேஷ் கண்ணா, நான் சூப்பராக இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? அருமை அருமை. அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு
7: விளையாடுறோம்
6: தெரியுமா? ஆமாங்க, விளையாண்டுருவோமா?
7: ஆ, கண்டிப்பா.
6: ஓகே, நான் உங்களுக்கான முதல் கேள்வி, நீங்க எங்க இருந்து பேசுறீங்க
7: அண்ணா? வெளிய கிளம்பலான்ட்டு இருக்கேன்.
6: எங்க கிளம்புறீங்க?
7: இப்பதான் காலையில சாப்பிட்டேன்.
6: ஓகே, பசு என்ன கொடுக்கும்?
7: என்ன
6: படத்துக்கு போறீங்க?
7: டீ குடிக்கலாம்னு ஒரு ஆசை.
6: அப்படிங்களா? கடல்ல என்ன இருக்கும்? எந்த மேலனா? சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமையா இருந்தீங்க, ரொம்ப நன்றி அண்ணா. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கீங்க இது வாக்கிறேன் கூட. இப்போ உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க. நம்ம இன்னும் நிறைய நேர்கள் கூட இன்னைக்கு அந்த விளையாட்டை விளையாடுவோம்.

0: சோனா எஃப்எம் 107.8. அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களில் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. அது வாக்கர் உங்ககிட்ட பேசிட்டு ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடவா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு, நானும் கிளம்பிட்டு நேரம் வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்ததுனால இன்னைக்கு யாராவது வந்து நல்லா விளையாட முடியலையே அப்படின்னு நீங்கள் வந்து நினைச்சிங்கன்னா கவலைப்படாதீங்க. திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணிக்கு டான் இது வாக்கர் வந்துடுவேன், என் கூட ஜாலியாக நீங்கள் பேசிட்டு விளையாடலாம். இன்றைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விளையாட்டோட பெயர் தான் வந்து மாத்தி யோசி அப்படிங்கிற விளையாட்டு. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு சம்மந்தமே எல்லாம் பதில் சொல்லணும். இதுதான் இன்னைக்கான விளையாட்டோட விதிமுறைகள். இந்த விளையாட்டில் கால் பண்ணி விளையாண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். அதனால் இதே மாதிரி எப்பயுமே எனக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் உங்களோட ஒத்துழைப்பு கொடுத்துட்டே இருக்கணும்னு சொல்லிக்கிறேன். நம்ம இன்னைக்கு வாகை சுடுவா நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் எதாவது இருந்ததுன்னா நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். கருத்துக்கள் எதாவது இருந்ததுன்னா நான் சொன்ன நம்பருக்கு அனுப்புங்க மக்களே. இதோட நான் கிளம்புறேன், உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் வாகை சுடுவா. நன்றி மக்களே, டட்டா மக்களே, பை பை.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாள் எல்லாத்துக்கும் சூப்பரா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோனா எஃப்எம் சார்பாகவும் நம்மளுடைய நேயர்கள் சார்பாகவும் தெரிவிச்சுக்கலாங்க. இப்ப நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேனி வளர்ப்புல ஒரு சாதனை பயணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இயற்கையோட நண்பர்கள் அப்படின்னு சொல்லும் தேனீக்களின் முக்கியத்துவம் குறித்து விவரித்த விவேகானந்தன், தேனீக்கள் தங்களோட அடைகளை வெப்பத்தை சீர வச்சுக்கிறத போலவே ஒட்டுமொத்த பூமியோட இயற்கைய சமநிலையில வைக்கிறதுலயும் முதன்மையான பங்கு வகிக்குதுங்க. தேனீக்களோட சுறுசுறுப்புக்கு மனிதர்களால ஒருபோதும் ஈடு கொடுக்க முடியாது, அது நம்மளுக்கே தெரியும். அது சுற்றுச்சூழலுக்கு மட்டும் இல்லாம தாவரங்களோட மகரந்த சேர்க்கைக்கும் அளப்பரிய நன்மைகளை செய்யுது. இயற்கையாக எறும்பு, குளவிகள், பல்லி, ஓணான், பறவைகள் மற்றும் கரடிகளால இறக்கக்கூடிய தேனீக்களின் எண்ணிக்கையை விட மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய ரசாயன பூச்சிக்கொல்லிகள், காடழிப்பு, உலக வெப்பமயமாதல், காற்று மாசுபாடு மற்றும் தட்ப வெப்ப நிலை மாற்றம், இது எல்லாத்திலயும் பாத்தீங்க அப்படின்னா அழியக்கூடிய தேனீக்களின் எண்ணிக்கை பல மடங்கு அதிகமாகும் சொல்றாங்க. விவசாயிகள் பூச்சிகளை அழிக்க தெளிக்கக்கூடிய ரசாயன மருந்துகள், மகரந்தத்தை நுகர வரக்கூடிய நன்மை செய்யக்கூடிய தேனீக்களையும் சேர்த்தே கொள்றாங்க. அதனால விவசாயத்துல ரசாயன பூச்சிக்கொல்லிகளுக்கு மாற்றா இயற்கை முறையிலான உரங்களையும் பூச்சி விரட்டிகளையும் கடைபிடிக்கணும். தேனீக்களோட உலகளாவிய பங்களிப்பை அங்கீகரிக்க கூடிய விதமாகவும் மகரந்த சேர்க்கையில அதோட முக்கியத்துவத்தை வலியுறுத்தவும் கடந்த ஆண்டு தேனீக்கள் இயற்கை அளித்த ஊட்டச்சத்து உற்பத்தியாளர்கள் அப்படின்ற கருப்பொருள்ல உலக தேனி தினத்தை ஐநா சபை முன்னெடுத்திருக்கு. கடந்த 2005 ஆண்டுல தமிழகத்துல 50,000 மேற்பட்ட தேனி வளர்ப்பு விவசாயிகள் இருந்தாங்க. ஆனா தற்போதைய சூழல்ல அவங்களோட எண்ணிக்கை 6,000 கீழே குறைஞ்சிட்டது கவலைக்குரியதா இருக்கு. தேனி வளர்ப்பு விவசாயிகளுக்கான முறையான திட்டங்கள் மத்திய மாநில அரசுகள் தீவிரமா செயல்படுத்தாததே இந்த வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம். தேனி வளர்க்கிறவங்களோட எண்ணிக்கை குறைஞ்சாலுமே பூச்சிக்கொல்லி மருந்துகள் மற்றும் காலநிலை மாற்றத்தால தேனீக்கள் அழிவதாலும் வருங்காலத்துல இந்தியாவின் ஒட்டுமொத்த உணவு உற்பத்தி பெரும் சரிவை சந்திக்க கூடிய அபாயம் இருக்கு. அதனால மத்திய மற்றும் மாநில அரசுகள் தேனி வளர்க்கிறவங்களை ஊக்கப்படுத்தும் வகையில புதிய திட்டங்களை செயல்படுத்தணும்னு அவர் சொல்றாரு. தேனி வளர்ப்புல இருக்கக்கூடிய நடைமுறை சவால்கள் குறித்து அவங்க பேசுறப்ப, ஒரே இரவுல 500 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் தேனி பெட்டிகளை லாரிகள் மூலமா இடமாற்றம் செய்யறோம்னு சொல்றாங்க. ஆனா தேனீக்களை இடம் விட்டு இடமாற்றம் செய்யறப்ப போதிய போக்குவரத்து வசதிகளோ அனுமதியோ சுலபமா கிடைக்கிறது இல்ல. அதனால தேனி வாகனம் அப்படின்னு சொல்லிட்டு பிரத்யேகமா அடையாளப்படுத்தி தேனீக்களை எந்தவித தடையும் இல்லாம இடமாற்றம் செய்ய அரசு சிறப்பு அனுமதி அளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தேனி வளர்ப்பு தொழில ஈடுபடுறவங்களுக்கான வங்கி கடன் நடைமுறைகளை எளிமைப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. மத்திய மாநில அரசுகள் வழங்கக்கூடிய மானியங்களும் சலுகைகளும் தேனி வளர்க்கக்கூடிய சாதாரண விவசாயிகளை எளிதில சென்றடைய அரசு நடவடிக்கை எடுக்கணும். முக்கியமா இந்தியாவில பல்வேறு பாரம்பரிய தொழில்களுக்கு தனித்தனி நல வாரியங்கள் இருக்கிறது மாதிரி தேனி வளர்ப்பு பாதுகாக்கவும் விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் தனியா தேனி வளர்ப்போர் நல வாரியம் அமைக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம். Let's gear up. Report and dropping the diamond track. Guess who is back? We'll make it bang it. No, I'll be back. Turn it up. This solid. It's them on the beat. Bringing my heat. It's good.

0: வணக்கம். என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாய்மையில்
1: குறைபாடா, கவலை வேண்டாம்.
2: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
1: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
2: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
1: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
2: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
1: மேலும் தொடர்புக்கு 7036663333.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
4: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில் உங்க கூட. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான யதார்த்தமான இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள் எழுதின ஒரு ஆகச்சிறந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. புத்தகத்தோட பேரே ரொம்ப கம்பீரமாக இருக்கும், சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க இன்றைக்கி நான் வந்து சொல்ல போகிறேன். பொதுவாக இன்றைக்கி திரைப்படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 200 கோடி, 500 கோடி, 1000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஆனால் சினிமாவுக்கு அப்படின்னு ஒரு ஆன்மா இருக்குது இல்லைங்களா, அதை பற்றி தான் இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக எழுதியிருக்காருங்க சீனு ராமசாமி. பொதுவாக அவர் எப்போவுமே அவரோட அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட ஒன்றா சேர்ந்து உலக திரைப்படங்களை பார்ப்பாருங்க. அப்படி ஒரு நாள் உலக புகழ்பெற்ற மாபெரும் இயக்குனர் சத்யஜித் அவர்களோட ஒரு கிளாசிக் படமாக இருக்கக்கூடிய ஃபதிர் பாஞ்சாலி அப்படின்ற படத்தை அந்த குழந்தைகளுக்கு போட்டு காமிக்கிறாருங்க. இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன்ஸ், அதுவும் குழந்தைகள், ஒரு கருப்பு வெள்ளை படத்தை பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க? அதுவும் அந்த திரைப்படம் ரொம்ப பொறுமையாக நகர்ற ஒரு திரைப்படம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அந்த திரைப்படம் அந்த குழந்தைகளுக்கு பிடிக்குமா? ஆனால் அந்த படம் ஆரம்பித்த ஒரு கொஞ்ச நேரத்திலேயே தியேட்டரில் ஒரு கனத்த மௌனம். அப்படியே அந்த படத்தோட ஒன்றா ட்ராவல் பண்ண ஆரம்பித்த அந்த குழந்தைகள் ஃபேமஸான ரயில் வரக்கூடிய சீனில் ரொம்ப சத்தமாக கத்தி குதித்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அந்த திரைப்படம் முடிஞ்சதும் சீனு ராமசாமி இயக்குனர், அவர் தான் கூட்டிகிட்டு போய் காமிச்சார் இல்லையா, அவர்கிட்ட, அங்கிள் இந்த படத்தை கலராக மாற்ற முடியுமா, இந்த ரயில் எங்கே போய் பார்க்க முடியும், ஏன்னா அந்த ரயில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ட்ரெயின். அப்படி அந்த சின்ன குழந்தைகளோட உலகமே வந்து மாறிப்போச்சு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஆனால் ஒரு பெரிய மேஜிக் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த படம் பார்த்த அடுத்த நாள் காலையில் 3வது வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குட்டி பாப்பா, அவங்களுமே அந்த திரைப்படத்தை பார்த்தாங்க. அவங்க இயக்குனர் சீனு ராமசாமி அவரோட வீட்டு முன்னாடி வந்து நின்று அந்த பாப்பாவோட கையில் ஒரு சிகப்பு கலர் பூ எடுத்துகிட்டு வராங்க. சீனு ராமசாமி வந்து கதவை திறக்கிறாரு. திறந்த உடனே அந்த பாப்பா அந்த பூவை அவர் கையில் கொடுத்து, அதாவது அந்த படம் ஃபதிர் பாஞ்சாலி, அந்த படத்தில் வர ஒரு கதாபாத்திரம் துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம், அவங்களுடைய மரணம் அந்த பிஞ்சு குழந்தையோட மனசை ரொம்ப பாதிச்சிருக்குங்க. அதனால தான் அடுத்த நாள் காலையிலே சீக்கிரமாக எழுந்திரிச்சு அந்த அக்காவுக்காக, அதாவது அந்த துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் இறந்தாங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு பூவை வந்து கொடுத்துருக்குறாங்க.

0: ஆன்மா சினிமா அரசனை கல்வி.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்காரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லி இருக்காரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சேலம் மாவட்டம் வீரபாண்டி வட்டாரம் கணவாய்க்காடு கிராமத்துல இருந்து பூங்கொடி அக்கா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப விவசாயத்துல இருக்கக்கூடிய சிரமங்கள் அப்படின்னு சொல்லும் போது அக்கா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப எங்க ஊர்ல பொறுத்த வரைக்கும் விவசாய காட்டுல பாம்பு பிரச்சனை எந்த மாதிரி இருக்கு, அதனால என்ன பாதிப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: ரெண்டு நாள் காட்டை பார்க்காத விட்டாங்கன்னு வச்சுக்க, பூச்சி புழு எல்லாம் அடிச்சிரும். பாம்பு தொல்லை நிறைய இருக்குது, அது ஒண்ணுமே அது பாட்டுக்கு போய் அது பாரு. எங்க பக்கத்துல மச்சாண்டார் பொண்டாட்டி வந்து காட்டுல வேலை செஞ்சுட்டு சாப்பிடலான்னு போய் பைப்புல அப்படி காலை வச்சு தண்ணி கேட்டு வேலை திருப்பி விட்டுச்சு. அது என்ன பண்ணுச்சு, குட்டையிலிருந்து பாம்பு பிடிங்கிட்டு ஓடி அந்த தண்ணி ரசையா கடிச்சு வச்சு கடிச்சு, அப்புறம் உடனே பார்த்ததுனால கொண்டு போய் ஜிஹெச்ல கொண்டு போய் நல்லா பண்ணிட்டாங்க. பாம்புலாம் நிறைய வரும் போவோம், நைட்லயும் வரும் பகல்லயும் வரும். நாங்களாம் அதுங்களாம் தண்ணி ஏறிய குளிர்ச்சியா குட்டை கட்டி வச்சிருக்கிறாங்களா, அதனால நிறைய பாம்பு எல்லாம் ஓடையில மரம் கரம் எல்லாம் இருக்குதா, எங்க நெவிலி இருக்குது, அடப்பாச்சா இருக்குது. இப்ப இங்க சுத்தமா தான் எதுவும் தங்காது, அது அந்த அந்த தலை கொட்டி கிடக்குதுல்ல, என்ன வந்துச்சுன்னா என்ன பண்ண தலையில பூந்து படுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி. அங்கெல்லாம் நிறைய ஓடை மரம் மட்டாக்குறதுனால அங்கெல்லாம் வந்து பாம்புங்க அண்டிக்குது. அப்புறம் மலையில இருந்து தண்ணி வரும்போது மலையில இருக்கிற பாம்புலாம் இங்க கீழே அடிச்சுட்டு வந்துருது, வரும்போது அங்கங்க செடி செத்தியில மாட்டிட்டு நின்னுக்குது, அப்புறம் அப்படி குட்டி போட்டு பெருசாகி போயிருது, நிறைய வந்துருது. ஐயோ, எங்க வீட்டுக்கிட்டயே பாம்பு அப்படியே மொகுட்டு ஓட்டுல மச்சாண்டார் படுத்துட்டு இருக்கிறாங்க. போகுது சார பாம்பு இத்தனையிட்டோம் வீட்டுல நடு வீட்டுல விவசாய மரத்துல இருந்து எப்படியே வந்துருச்சு பாம்பு. நான் ஒரு நாள் என்ன பண்ணிவிட்டோம், கொத்தமல்லி புடிங்கிட்டு வரும்போது காட்டுல ஒரு பாம்பை பாத்துட்டு வந்தோம், பாத்துட்டு அந்த கல்லை தூக்கி அந்த பாம்பு மேல வச்சுட்டு வந்துட்டேன் நைட்டு 8:30 மணிக்கு. சரி, நிப்பிட்டு போய் எங்க வீட்டுல வந்து கொத்தமல்லி எல்லாம் அழைச்சி வச்சுட்டு போய் படுத்துக்கிட்டேன். மறுபடியும் என்னோட ஆயுஷ்மா கொலையே குலைச்சிச்சு, என்ன அரசு வீட்டுக்கு வந்துருப்பாங்க இல்லன்னா பாம்பு வந்துருக்கும், போய் பாக்கலாம் அப்படின்னு போய் பார்த்தா பாம்பு உச உசன்னுக்கிட்டு கொத்தமல்லி தலை மேல ஏறிட்டு என்னோட அங்க பாத்து பாம்பு எப்படி புடிங்கிட்டு வந்துருக்குன்னு பார்த்தா விடிஞ்சு போய் பார்த்தா அந்த பாம்பு அங்கே இருக்குது, இந்த பாம்பு இங்க இருக்குது. அப்படி எல்லாம் வெளியெல்லாம் புடிங்கினா இருந்தாலும் நல்லதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் பார்த்து பாங்க இருந்துகிட்டாத்தான் அதுவும் நம்மள ஒண்ணும் கடிக்காது. நாம வந்து ஏதாவது பண்ணிட்டாத்தான், அதே எங்க தம்பி பாரு கொரோனா டைம்ல பாம்பு, கொரோனா லாக்டவுன் போடுறப்ப சரி லாக்டவுன் போடுறாங்க, போய் காட்டுல எல்லாம் கீரை இருக்குது நிறையா, போய் அறுத்துட்டு போய் இன்னைக்கு வித்து விடலாம் நைட்டு 2 மணிக்கு போய் கீரை இருக்கு போய் பாம்பு கடிச்சிருச்சு. தெரியாத தம்பி சொல்லாத விட்டான் ஒரு மணி நேரம் கழிச்சு சொல்லி, அப்புறம் விஷம்லாம் ஏறி போச்சு, அப்புறமேட்டு தம்பி இறந்துட்டான். அங்கெல்லாம் பாம்பு அப்படி கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையா நேரத்துலயே அறுத்துட்டு வந்துடுவாங்க, அப்புறம் முடியாதுன்னா பேட்டரி வச்சுக்கிட்டே இருப்போம், அது முடியலன்னா விட்டுருவாங்க அறுக்காம விட்டுருவாங்க.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப இதுல இருக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து பகிர்ந்துகிட்டாங்க. இப்ப பொதுவாவே ஒரு சில நேரத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னா, பாம்புகள் வந்து விவசாய காட்டுல வந்து சின்ன சின்ன எலிகளை பிடிச்சு சாப்பிடும். அதே நேரத்துல நம்ம வந்து இந்த அன்டைம்ல, அதாவது வந்து இருட்டு நேரத்துல வந்து காட்டுல நம்ம காலை வைக்கிறோம், ஏதாவது பூச்சி புழு இருந்துச்சு அப்படின்னா அதுல இருந்து

0: டே மச்சான், இந்த உலகத்திலேயே ரொம்ப சாஃப்டானவங்க டாக்டர்டா, அவங்க கிட்டயே போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கனா, அப்படி என்னதான்டா பண்ணிருப்ப?
1: காய்ச்சல் அடிக்குதுன்னு டாக்டர் கிட்ட போனண்டா, ஊசி போடணும்னு சொன்னாரு.
0: கரெக்ட் தான். அப்புறம்
1: அப்புறம் என்ன, டக்குன்னு டென்ஷன் ஆகி அடி ஆரம்பிச்சிட்டாரு.
0: என்னது டக்குன்னு டென்ஷன் ஆயிட்டாரா? சரி, இந்த இடைப்பட்ட கேப்ல நீ என்ன பண்ண?
1: ஒண்ணுமே பண்ணல மச்சான், ஊசி போடும் போது தடுத்துக்கிட்டே இருந்தேன், அவ்வளவுதான்டா பண்ணேன்.
0: ஏன்டா அப்படி பண்ண?
1: அவரு தானே தடுப்பூசி போடணும்னு சொன்னாரு.
2: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?
3: Yeah, let's gear up. Reporting dropping the diamond track. Cause who is back? We'll make it bang it. No, I'll be back. Tell them. This will lead. It's

0: சேகரே, நான் மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்னை நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியே கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: வளம் நில வளம் காக்க நெகிழியை தவிர்ப்போம். மகிழ்வாய் வாழ இயற்கையாலான பொருட்களையே பயன்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: சோனா இஃபம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா சேலம் மாவட்டம் மேச்சேரி வட்டாரம் தெத்திங்கிரிப்பட்டி கிராமத்துல இருந்து சுரேஷ் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப நாங்க எங்க காட்டுல தக்காளி விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம், அதை எந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம், எப்படி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: தக்காளி வந்து ஒரு ஏக்கரா வச்சிருக்காங்க. அது வந்து தக்காளி நடுறது 3 மாசம் உழவு பண்ணணும். அப்புறம் இயற்கையா உரம் கொடுக்கணும். மண் பதப்படுத்துறது வந்து 3 மாசம் முன்னாடி உழவு ஓட்டி வச்சு மண் ஆற வச்சு தான் வைக்கணும். நாத்து வந்து பண்ணையில தான் எடுக்கிறோம். எல்லாமே ஹைபிரிட் தான் வருது. இப்போ வைக்கிற நாத்து வந்து 70 நாள் ஆகுது எல்லாமே வரத்துக்கு. 3 மாசம் ஆயிருது. அறுவடைக்கு வரத்துக்கு திருப்பி அறுக்கிறதுக்கு 100 நாள் ஆயிருது. பக்கத்துல கடையில வாங்கி அடிக்கிறோம். இதுதான் சொல்லணும். நோவை கொண்டு போய் செடி கொண்டு போய் காமிட்டு கொடுக்குறாங்க. வாங்கி குச்சி கிழங்கு போட்டுக்கிறோம். அது வருஷத்து வரலாம். அது குச்சி நம்மகிட்ட இருக்குங்க. அது வந்து அதிகம் செலவு இல்லை. தக்காளி
5: மழை பெய்யலாம் வைக்காது. வெயில் காலத்துல தான் வந்து விளைச்சல் அதிகமா வரும். மழை காலத்துல வராது. ரொம்ப வெயில் அடிச்சாலும் செடி வராது. நார்மலா ஈவனா இருக்கும் போது விளைச்சல் இருக்கும். எப்படி பார்த்தாலும் அவர் 6 மாசத்துக்கு வந்து விற்பனை அதிகமா இருக்கும். 6 மாசத்துக்கு டவுனா இருக்கும். தக்காளி மட்டும் தான் போட்டுருக்கோம். பரவாயில்ல. வியாபாரம் வந்து மொதியோட இப்ப கம்மி தான், ஸ்லோ தான். அதுக்கு முன்னாடி லாக்டவுனுக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சு வியாபாரம். இப்ப வந்து போற கடை அதிகம் வெளியே இருக்கிறதுனால கம்மி தான் வியாபாரம். சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல, ஓரளவுக்கு பரவாயில்ல. சனி ஞாயிறு மட்டும் தான் கூட்டம் அதிகமா இருக்கும். மத்த நாள் எல்லாம் அதிகமா அது சொல்ல முடியாதுங்க. இப்ப வந்து தக்காளி இப்ப வச்சிருக்கிறோம். அது செலவு மட்டும் ஒரு 2 லட்சம் ரூபா ஆகும். 4 லட்சமா கூட வரலாம். அது லாஸா கூட ஆகலாம். தோராயமா சொல்ல முடியாது. அப்படி டபுளா கூட வரலாம், இல்ல லாஸா கூட ஆகலாம். விலை 100-150-200 விற்கிதுங்க. ரொம்ப தக்காளி விளைச்சல் அது இப்ப லாஸ்ட் பேட்சா வச்சு வச்சு 3 மாசத்துக்கு ஒரு பிட்டு வச்சிருக்கோம்னா அடுத்த 3 மாசம் அப்படி அது அப்படி கண்டினியூ. இந்த பேட்ச்ல லாஸ் ஆச்சும் அந்த பேட்ச்ல கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணி விட்டுரும். ரெண்டாவது மேக்ஸிமம் ஒரு உரக்கடையில மருந்து கடையில போய் மருந்து வரணும். ஒரு 3 மாசத்துக்கு பேலன்ஸ் போட்டு தான் வாங்குவோம். போட்டு தக்காளி எடுத்து வித்துட்டு அவங்களுக்கு ஒட்டுக்கா செட்டில்மெண்ட் பண்ணுவோம். சரி, தேங்க்யூ.
3: சோனா இஃபம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப நிறைய வெளியில பாத்தீங்க அப்படின்னா கடைகள் வந்துட்டனால இப்ப உழவர் சந்தைகள்ல முன்ன இருந்த வியாபாரம் இப்ப இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்ப 5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எல்லா நாட்களையும் ஓரளவுக்கு கூட்டம் இருக்கும். ஆனா இப்ப வந்து இந்த சனி ஞாயிறுல மட்டும்தான் வந்து கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்க இருந்தோம், ஏன்டா

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல பூச்சியல் துறையில் உதவி பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் அழகர் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப பூச்சி மற்றும் நோய்களை எந்த மாதிரி கண்காணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை சார் வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: அடுத்து இந்த பூச்சி மற்றும் நோய்களை கண்காணிக்கிறது, ஒரு ஏக்கருக்கு 5 இனக்கவர்ச்சி பொறிகள் வைத்து தண்டு துளைப்பானை கண்காணித்தும் கவர்ந்தும் அளிக்கலாம். இனக்கவர்ச்சி பொறி மற்றும் விளக்கு பொறிகள் பூச்சி நடமாட்டத்தை கண்காணித்து அவற்றின் தாக்குதலை முன்கூட்டியே அறிவதற்கும் அவற்றின் பெருக்கம் அதிகரிப்பதை தெரிந்து கொள்வதற்கும் பயன்படுகிறது. சரிங்களா, இந்த ஒரு ஏக்கருக்கு ஒரு இடத்துல ஒரு விளக்கு பொறி வைக்கணும். அது வந்து மாலை 6 மணியிலிருந்து 11 மணி வரை எரிய விடணும். 11 மணிக்கு மேல நம்ம விளக்கு பொறி வச்சிரும் அப்படின்னா அந்த நெல் வயல்களில் இருக்கிற நன்மை செய்யற பூச்சிகளும் இந்த விளக்கு பொறிகளுக்குள் விழுந்து இறந்துவிடும். ஸோ அதனால 6 மணியில 11 மணி வரைக்கும் அந்த விளக்கு பொறிகள் வைக்கணும். ஏக்கருக்கு 20 முதல் 25 இடங்களில் பறவை இருக்கைகள் அமைக்கணும். பறவை இருக்கைகள் எதுக்கு அப்படின்னா, அது இந்த பறவை இருக்கைகள் எப்படி இருக்கும், ஒன்று டி வடிவ குச்சி மாதிரி இருக்கும், இல்லைன்னா ஒரு மூங்கில் குச்சியில வந்து மேலே வந்து வைக்கோல சுற்றி வச்சு பறவை அமருவதற்கு ஒரு தேவையான ஒரு இடம் மாதிரி நம்ம வந்து அமைச்சு வைக்கணும். அப்படி அமைக்கிற போது என்ன ஆகும் அப்படின்னா பறவைகள் அங்கங்கே உட்காரும். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அங்கங்கே இருக்கிற பூச்சிகளை எல்லாத்தையும் பிடித்து விடணும். எடுத்துக்காட்டா இலை சுருட்டுப்புழு. இந்த இலை சுருட்டுப்புழு வந்து பொதுவாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பூச்சிகளுக்கு மொத்தம் 4 பருவம், முட்டை பருவம், புழு பருவம், கூண்டு புழு பருவம், அந்த பூச்சி பருவம். நம்ம அந்த புழு பருவம் தான் பயிர்களை தாக்கும். கூண்டு புழு பருவத்தை நம்ம விவசாயிகள் பொதுவாக பார்க்க முடியாது. அது வந்து ஒன்று மண்ணில் இருக்கும், இல்லைன்னா இலை காய்ந்த இலை சருகுகள் அந்த மாதிரி உள்ளே போயிருக்கும். அது உறக்க நிலையில் இருக்கும், அது ஆக்டிவ் ஸ்டேஜ் கிடையாது. அதுக்கு அடுத்த பருவம் தான் அந்த அந்துப்பூச்சி. இந்த அந்துப்பூச்சி பருவம் வந்து தான் பறக்கும் நமக்கு நல்லா தெரியும். ஸோ அது முட்டை போட்டுட்டு இறந்துடும். இந்த இலை சுருட்டு புழு வந்து அதனுடைய அந்துப்பூச்சி ஒரு அந்துப்பூச்சி கிட்டத்தட்ட 250-300 முட்டைகள் வரை இடும். இப்போ ஒரு பறவை உட்காந்து இந்த ஒரு அந்துப்பூச்சியை பிடித்து உண்டால் கிட்டத்தட்ட 250-300 புழுக்களை கட்டுப்படுத்துவதற்கு சமம். ஸோ அது மாதிரி வயலில் ஒரு 5 இடத்துல வந்து உட்காந்து ஒரு 5 பறவை ஒரு 5 பூச்சியை பிடிச்சி சாப்பிட்டாலே வந்து நம்ம பெரும்பாலான பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். அதனால இந்த பறவை இறக்கைகள் வைக்கிறத பத்தி சாதாரணமாக நினைக்க வேண்டாம். அது ரொம்ப நல்ல மெத்தடு. விவசாயிகள் இந்த மாதிரியான இந்த மெத்தடை எல்லாம் ஃபாலோ பண்ணி பூச்சி மற்றும் நோய்களை எளிதாக கட்டுப்படுத்தலாம். நன்றி.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப பொதுவாவே விவசாய காட்டுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பயிர்கள்ல இந்த அந்துப்பூச்சி தொந்தரவு ரொம்பவே அதிகமா இருக்குங்க. அந்த அந்துப்பூச்சிகளை எந்த மாதிரி கட்டுப்படுத்துறது, அதுக்கான வழிமுறைகள் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொன்னாங்க, நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஏ கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பொதுவாகவே விலங்குகள் பார்த்தீங்க அப்படின்னா காட்டுல நிறைய இயற்கை சூழலுக்கு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு நம்மள நிறைய பேருக்கு தெரியும். நீலகிரியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரையாடுகள் என்ன மாதிரி இருக்கு, அதனுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இலக்கியமும் தொல்லியலும் என்ன சொல்லுது அப்படின்னா, சங்க இலக்கியங்களான சிலப்பதி அதிகாரம், சீவக சிந்தாமணி, நற்றினை, ஐங்குறு நூறு, பரிபாடல் போன்ற நூல்கள்ல வரையாடும் அதனுடைய மலை வாழ்விடங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கு. தமிழர் பண்பாட்டுல வரையாடு தொன்று தொட்டு பெற்று வந்த முக்கியத்துவத்தை இது வெளிப்படுத்துதுன்னு சொல்லலாம். கேரளத்தின் மறையூருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய எழுத்துப்பாறை பகுதியில இடக்கற்காலத்தை சேர்ந்த வரையாடு ஓவியங்கள் வந்து கண்டறியப்பட்டிருக்கு. இது மனிதர்களுக்கும் வரையாட்டுக்குமான 1000 ஆண்டுகால தொடர்பை உணர்த்துது. சரிங்க, இதனுடைய பாதுகாப்பு முயற்சிகள் அப்படின்னு சொல்லும் போது நீலகிரி வைல்ட் லைஃப் என்விரான்மெண்ட் அசோசியேஷன், ஹைரேஞ்ச் வைல்ட் லைஃப் அண்ட் என்விரான்மெண்ட் பிரிசர்வேஷன் அசோசியேஷன் போன்ற அமைப்புகள் முகிர்த்தி இரவிக்குளம் தேசிய பூங்காக்கள் உருவாக காரணமா இருந்திருக்கு. நீலகிரி தோடரின மக்கள் சைவ உணவை சாப்பிட்றதுனால வரையாடுகள் வேட்டையாடப்படாம பாதுகாக்கப்படுது. முதுவர்கள் காணி பழங்குடியினரும் இதுக்கு பாதுகாப்புல முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. இதை தொடர்ந்து பழங்குடியின மக்களோட மரபார்ந்த பாதுகாப்பு பங்களிப்பும் வரையாட்டின் நிலைத்தன்மைக்கு முக்கிய காரணமா இருக்கு. உலக இயற்கை நிதியம் பல்வேறு அமைப்புகள் இணைந்து 2008 மேற்கொண்ட விரிவான ஆய்வுகள் மூலமா வரையாட்டின் புதிய வாழ்விடங்கள் கண்டறியப்பட்டிருக்கு. 2015 உலக இயற்கை நிதியம் வெளியிட்ட அறிக்கையின்படி உலகத்துல 3122 வரையாடுகள் மட்டும்தான் இருக்கு. இதை தொடர்ந்து அந்த அறிக்கை 17 புதிய நீலகிரி வரையாட்டு கூட்டங்களை அறிவியல் உலகுக்கு எடுத்து காட்டியிருக்கு. தமிழக அரசோட வரையாடு பாதுகாப்பு திட்டம் சோலை புல்வெளி உயிர் சூழலை மீட்டெடுத்து பாதுகாக்கக்கூடிய முக்கிய முயற்சியா அமைஞ்சிருக்கு. வரையாடு ஆய்வாளர் ERC டேவிதாரின் பிறந்த நாளான அக்டோபர் 7 வரையாடு நாளா அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த அரிய உயிரினத்தையும் அதனுடைய வாழ்விடங்களையும் பாதுகாக்கக்கூடிய விழிப்புணர்வை மாணவர்கள் மக்களிடையே உருவாக்கக்கூடிய சிறப்பான முன்னெடுப்புன்னு சொல்றாங்க. வரையாடுகளை பாதுகாக்கிறது அப்படின்றது வெறும் ஒரு விலங்கை பாதுகாக்கிறது மட்டும் இல்லைங்க, தமிழகத்தின் நீர் ஆதாரமான சோலை புல்வெளிகளை பாதுகாக்கிறது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா நம்ம இந்த வரையாடுகளோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே வந்து நினைக்கிறேங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. நம்மளுடைய நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம சோனா எஃப்எம் நம்பரான 9787770178 அப்படின்ற எனக்கு உங்களுடைய கருத்துக்களை நம்ம கூட பகிர்ந்துக்கலாங்க. அடுத்ததா உங்களுக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி வந்துட்டு இருக்குங்க. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பாய் பாய் நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேச வந்துட்டேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் வந்து ரொம்பவே ஸ்பெஷலான கெஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம கிட்ட எல்லா விஷயங்கள் இருந்தாலுமே ஒரு சில சின்ன விஷயங்கள் நம்மளால பண்ண முடியாத போதே நம்ம வந்து எதுவுமே நம்மளால பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு வாழ்க்கையே நம்மளுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டுதான் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இங்க வந்து ஒருத்தவங்க அவங்களுக்கு சில குறைபாடுகள் இருந்தாலுமே அது எல்லாத்தையும் தாண்டி நிறைய விஷயங்கள் சாதிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய போட்டிகள்ல வந்து வென்று வெள்ளி தங்கம் விருதுகள் எல்லாம் வாங்கியிருக்காங்க. அவங்களோட பேர் வந்து திவ்யதர்ஷினி. அவங்க என்னென்ன மாதிரி போட்டியில எல்லாம் கலந்துகிட்டாங்க, அதுல என்னென்ன மாதிரி விருதுகள் எல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம்.
2: வணக்கம் மேம்.
1: உங்களை பத்தின ஒரு சின்ன அறிமுகம் கொடுக்கறீங்களா?
2: வணக்கம் மேம், என் பேர் வந்துட்டு திவ்யதர்ஷினி. நான் வந்து சேலம் மாவட்டத்தில இருந்து பேசுறேன். நான் வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே நிறைய விதமான போட்டிகள்ல கலந்துட்டு இருக்கேன். நான் படிச்சது வந்துட்டு ஊர்லயே ஜலகண்டபுரம்ன்ற ஊரு சேலத்துல, அங்க இருக்க நார்மல் ஸ்கூல்ல 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சேன். அதுக்கப்புறம் சில விஷயங்களால டீச் பண்றதுக்கு அவங்களுக்கும் எனக்கு கத்துக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் சிரமமா இருந்தது. அதனால ஸ்பெஷல் ஸ்கூல்ல வந்துட்டு அயோத்தியப்பட்டினம் ஸ்கூல்ல வந்துட்டு சேர்ந்தேன். அங்க ஸ்பெஷல் டீச்சர்ஸால நான் பிரெய்லி கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் 9th வரைக்கும் அந்த ஸ்கூல்ல கண்டினியூ பண்ணிட்டு அதுக்கு நார்மல் கூட படிக்கிறது, அதையும் சில விஷயங்களை அவங்க கத்துக் கொடுத்ததுனால 9th இருந்து 12th வரைக்கும் வந்து நான் வந்துட்டு எங்க ஊர்லயே மாட்டி நான் படிக்க ஆரம்பிச்சேன். ஆத்தூர் சைடுல இருக்க ஏவிஎஸ் காலேஜ்ல, ஐவிஎஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல நான் பிஏ தமிழ் படிச்சிட்டு இருக்கேங்க மேம்.
1: சூப்பர் சூப்பர் மேம். மேம், அடுத்தது வந்து உங்களோட இந்த பயணம் வந்து எங்க இருந்து தொடங்குது? இந்த மாதிரி போட்டிகளை நிறைய கலந்துக்கணும், நிறைய சாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு எப்போ இருந்து தோணுச்சு மேம்?
2: நான் சின்ன வயசுல இருந்தே எங்க ஹாஸ்டல்ல இருக்கிறதுக்கு முன்னாடில இருந்து எனக்கு இதை பத்தி எப்படி பிளைண்டு இல்ல நார்மல்ஸ் எல்லாம் போட்டிக்கு போறதுனா பாத்திருக்கேன். பிளைண்ட்ஸ் எதுவுமே டிசபிலிட்டி இருக்கவங்க பெருசா எதுவுமே பண்ணி பார்த்தது இல்ல. நான் இருந்த ஸ்கூல்லயே ஒரு பொண்ணு இருந்தாங்க, ஆனா அவங்க யாருமே பெருசா எந்த போட்டிக்கும் போனதில்லை. அப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியாது. நம்மளாலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் போல, யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்க, எதுவும் பெருசா கண்டுக்க மாட்டாங்க, என்ன இந்த வாழ்க்கை எப்படியே போயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தப்பதான் 3rd ஸ்டாண்டர்ட்ல இருந்து வந்து இந்த அயோத்தியப்பட்டினம் அந்த பிடிஆர் நகர் இருக்க ஹாஸ்டல்ல சேர்ந்தேன். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் டீச்சர்ஸ் இருந்தாங்க அங்க மேல, எங்களுக்கு மட்டுமே 2 ரூம் இருக்கும். அதுக்கப்புறம் மேல நார்மல் கூடலாம் பழகும் போது அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்கூல்ல படிக்கிற என்ன மாதிரி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போட்டிக்கு போறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் 3வது 4வது இங்க படிச்சுட்டு 5th இருந்து வந்து அதை கொஞ்சம் க்ளோஸா வாட்ச் பண்ண எனக்கும் அதுல இருந்து இன்ட்ரெஸ்ட் ஆரம்பிச்சது. நான் ஃபர்ஸ்ட் கலந்துகிட்ட போட்டி வந்து ஜூடோ தான். அது அப்பிலிருந்து இன்ன வரைக்குமே நான் வந்துட்டு அதுல பங்கேற்றுட்டு தான் இருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நடுவுல நான் வந்துட்டு மத்த போட்டிகளுக்கெல்லாம் போவேங்க மேம்.
1: சூப்பர் சூப்பர் மேம். மேம், இப்போ வந்து நார்மலா இருக்கிறவங்க கூட பழகும் போதும் சரி, நிறைய விஷயங்கள் பார்க்கும் போதும் உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் தோணும், நம்மளால இது வந்து பண்ண முடியாதோ, நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு நிறைய சவால்கள் இருக்கும் போது எப்படி மேம் அதை வந்து நீங்க தாண்டி தொடர்ந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போறீங்க?
2: நிறைய பேர் வந்து நார்மல் ஸ்டூடெண்டாவே இருந்தாலும் சில பேர் வந்துட்டு அதை பற்றி ஒன்றுமே கேர் பண்ணிக்க மாட்டாங்க. என்ன பிளைண்டுனா என்ன, பார்க்க முடியாது அவ்வளோதானே, மற்றபடி எல்லா ஃபீலிங்ஸும் ஒன்று தானே. அந்த மாதிரி பெருசாக இதை பற்றி கண்டுக்காதவங்களும் இருக்காங்க. இதை வந்துட்டு ஒரு டிசீஸ் மாதிரியோ வேற மாதிரியோ பார்த்து அவாய்ட் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்கதா செய்கிறாங்க. மேக்ஸிமம் நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்கிறவங்க கூடவே நம்ம ஜாயின் பண்ணி நம்ம லைஃப் எடுத்துகிட்டு போனோம்னா நம்மளுக்கு நிறைய சக்ஸஸ் கிடைக்கும். நம்மளுக்கு மைனஸ் தரவங்க கிட்ட நம்ம இருந்தோம் அப்படின்னா இன்னும் நம்ம அந்த பேலன்ஸாக இருக்க லைஃப்பும் டவுனாக தான் ஆகும். அதனால எனக்கு பாசிட்டிவாக இருக்கவங்க கூட நான் வந்துட்டு லைஃப்பை ஜாயின் பண்ணிப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படிப்பட்டவங்க கூட தான் நான் பழக ஆரம்பிச்சேன்.
1: சூப்பர் சூப்பர் மேம். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான திவ்யதர்ஷினி அவங்க அவங்களோட வாழ்க்கை பயணத்துல என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரா பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்திருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: ஜூனியர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.
1: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: வணக்கம், நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: பழைய கல்வெட்டுகள்லாம் சேலம் ஆற்றுக்கு அப்படின்னு ஒரு வரி வரும். கோட்டை அழகப்பெருமாள் கோயில்ல இருக்கிற கல்வெட்டுகள்ல சேலம் ஆறு அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கிறது. திருமணி அப்படின்னா ஜெம்ஸ்டோன்ஸ். ஏனென்றால் இந்த மாதிரி ஏற்காடு சேர்வராயன் மலை தொடர்கள் இந்த மாதிரி பகுதியில இருந்து ஒரு காட்டாற்றாக பெருக்கெடுத்து வரும் ஒரு சிறு சிறு ஓடைகளாக பெருக்கெடுத்து வந்து ஒரு பெரிய ஓடையாக ஒரு நதியாக ஒரு துணை ஆறாக வந்து இது வந்து டெவலப் ஆகி வரும்போது இது பாறைகளை உருட்டி உருட்டி அந்த பாறைகளை மோதி மோதி அந்த பாறைகளுக்கு உள்ள இருக்கிற அந்த திருமணிகளை அப்படியே வந்து கரைத்து கரைத்து அவைகளை உடைத்து அவைகளை வந்து தன்னுடைய போக்குல உருட்டிக்கிட்டே போய் அவைகளை ஒரு பக்கமாக கரைகளில் அது செட்டில் ஆகிற இடத்துல அதுங்களை அப்படியே டெபாசிட் பண்ணிட்டு போகுது. நவரத்னங்களை சேகரிக்கிற அந்த பணியாளர்கள் தேடுதல் பணிகளில் இந்த திருமணிகள் நவரத்தினங்கள் இந்த மாதிரி புஷ்பராகம் டோபாஸ் அப்புறம் கார்னெட் இந்த மாதிரியான நவரத்ன கற்கள் வந்து கிடைத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் திருமணின்ற பேர். அப்புறம் முத்து அப்படின்றது முத்தாறு அப்படின்னு வர்றதுனால முத்து அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம ஆய்வு செய்யணும். கடல்ல தான் முத்து கிடைக்கும். ஆனா வந்து நன்னீர் ஆற்றுல ஃப்ரெஷ் வாட்டர் ரிவர்ல எப்படி வந்து முத்து உருவாகும் அப்படின்ற ஒரு கேள்வி விஞ்ஞானபூர்வமான கேள்வி தான் இது. அப்படி எப்படி இது வந்து சும்மா சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கிற நிலையில இருக்கிறோம். ஆனா இந்த நதியில முத்து சிப்பிகள் வாழ்ந்தது என்றும் அந்த முத்து சிப்பிகள் இருந்து வெண்முத்து எடுக்கப்பட்டது அப்படின்னும் திருமணி முத்தாற்ற பத்திய இலக்கியங்களையும் வரலாற்றுலையும் இவைகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறனால தான் இது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம சொல்றோம். ஏன்னு சொன்னா திருமணி முத்தாறு போற வழியில வெண்ணந்தூர் அப்படின்ற இடத்துல முத்து சிப்பிகள் நன்றாக வளர்ந்திருந்ததும் அவைகள் இருந்து முத்துக்கள் கிடைத்ததாகவும் சொல்லப்பட்டிருந்தது அந்த இலக்கியங்களையும் அந்த தல புராணங்களையும். இதுல வந்து வெண்ணந்தூர் அப்படின்றதே பாத்தீங்கன்னா வெண் கூட்டல் நந்து கூட்டல் ஊர் அதுதான் வெண்ணந்தூர். வெண்மையான முத்துக்கள் கிடைக்கும் ஊர் அப்படின்றது தான் வெண்ணந்தூர் அப்படின்னு பேர். அந்த ஊர்ல அந்த திருமணி முத்தாற்றினுடைய கரைகள்லயும் திருமணி முத்தாற்றிலையும் அந்த ஊர் பகுதியில முத்துக்கள் எடுத்ததா உறுதி செய்யறாங்க. இத வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் கெசட்டியர்ல எஃப்ஜி ரிச்சர்ட்ஸும் இத குறிப்பிடுறாரு. திருமணிகளையும் முத்துக்களையும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நதியாக அன்று இருந்தது போல இன்று அது மாற வேண்டும் என்பதுதான் சேலம் வரலாற்று சங்கத்தில் உள்ள அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவாயிருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனாயம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே திவ்யதர்ஷினி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க வந்து என்ன மாதிரியான போட்டிகள்லாம் கலந்துகிட்டு அவங்க வாழ்க்கையை எப்படி ரொம்பவே அழகா எடுத்துட்டு போறாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், இப்போ வந்து நீங்க முதல்ல ஒரு போட்டிக்கு போயிருப்பீங்க, அப்ப வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும், ஒரு தயக்கமா இருக்கும், நம்மளால இந்த விஷயம் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. அந்த முதல் நாள் நீங்க போட்டிக்கு போகும்போது என்ன மாதிரியான அனுபவம் உங்களுக்கு இருந்தது மேம்?
4: முதல் நாள் அப்படின்ட்டு போட்டிக்கு போகும்போது எப்படியும் நம்மள விட சீனியர் கூட தான் நம்ம வந்துட்டு பழக முடியும். அவங்க தான் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணும் போது, நான் என்ன அப்ப சின்ன பொண்ணு இல்லையா, அதனால என்ன தோணுனா நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியலையே, இவங்க எல்லாம் பண்றாங்க, இவங்க கிட்ட போய் நம்ம வின் பண்ணிட முடியுமா?

0: அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இப்ப நான் பிளைண்ட்ன்றனால அந்த மாதிரி இருக்கவங்க கூட தான் என்ன போட்டியிட விடுவாங்க, நார்மல் கூட பெருசா விட மாட்டாங்க. பட் பிராக்டிஸ் டைம்ல வந்துட்டு போட்டியிட விடுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இப்ப ஜூடோன்னும் போது அது ஒரு மையத்தம் மாதிரி தான் இருக்கும், ஒரு ஆண்கள் கூடயுமே போட்டியிட விடுவாங்க. அது ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு வியடா பார்க்க ஆரம்பிச்சேன், என்னடா அது எப்படி இவங்க கூட இது பண்ண முடியும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பழக பழக அது பழகிருச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதை கலந்துக்கும் போது நம்மளால முடிஞ்சிடாது, ஏன்னா வேற ஸ்டேட்ல இருந்தோ இல்ல வேற டிஸ்ட்ரிக் அந்த மாதிரி நேஷனல் அந்த மாதிரி போக போக அவங்க ஆப்போசிட் இருக்கவங்கள பார்க்கும் போது இவங்க நம்மளோட ஸ்ட்ராங்கா இருந்துருவாங்க, நம்மளால ஜெயிக்க முடியாதுன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் பழக பழக பிராக்டிஸும் நம்மளோட ஹார்ட் ஒர்க்கும் கொடுத்தா எல்லாமே நம்மளால சாதிக்க முடியும், நம்மளோட ஸ்ட்ரென்த்தும் அதுல ஈக்குவலா காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஜேர்னியை நான் கண்டினியூ பண்ணேங்க மேம்.
1: ஓகே ஓகே மேம். மேம் அடுத்தது வந்து நீங்க இந்த ஓட்டப்பந்தயம் அதுக்கப்புறம் அந்த குண்டு எறிதல் போட்டிகள்லாம் நீங்க கலந்துக்கும் போது என்ன மாதிரியான உங்களுக்கு அனுபவம் இருந்துச்சு மேம்?
0: இந்த ஓட்டப்பந்தயம் இந்த மாதிரி குண்டெறிதல் இதுக்கெல்லாம் வந்து நேஷனல் லெவலுக்கு நான் இன்னும் போனதில்லை, நான் வந்து ஸ்டேட் ஆர் டிஸ்ட்ரிக் அதில் மட்டும்தான் பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருக்கேன். அது வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே எல்லாருமே பழகுனது தானே. இப்போ ஜூடோ அப்படின்றது வந்துட்டு பெருசாக எல்லா இடத்துலையும் இருக்க போகிறதில்ல, ஆனால் இந்த மாதிரி போட்டிகள்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதனால் அதை பார்த்து பார்த்து அது பழகிருச்சு. அதனால் அந்த போட்டி கொஞ்சம் சுலபமாக தான் எனக்கு இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இப்போ ரீசெண்டாக ஹார்ம் ரெஸ்லிங் வந்திருக்கு, அதில் இப்போ கலந்துட்டுருக்கேங்க மேம்.
1: ஓகே ஓகே மேம். மேம் நெக்ஸ்ட் வந்து அந்த ஜூடோ விளையாட்டுல நீங்க பங்கேற்றன்னு சொல்லியிருந்தீங்க, அப்போ அந்த ஜூடோல நீங்க கலந்துக்கிறதுக்கான காரணம் என்ன, எதனால உங்களுக்கு அது மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு மேம்?
0: இப்ப மத்த போட்டிகள்லாம் இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஷார்ட் போட்டு ஓட்டப்பந்தயம் அதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்துட்டு நம்மளால ஓட முடியும், ஒரு நம்ம ஸ்ட்ரென்த்தை காட்ட முடியும், அவ்வளோ அதை தாண்டி ஒன்றும் இருக்காது. பட் ஜூடோன்றது ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ், நிறைய நம்மளுக்கு தற்காப்பு கலையெல்லாம் கத்துத்தராங்க இல்லையா, அதனால அது மேல எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. என் பேரண்ட்ஸுமே இதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, என்னுடைய கோச் எல்லாருமே இதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதனால எனக்கு வந்துட்டு செல்ஃப் டிஃபென்ஸ் நம்ம கற்று வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு இதனால அந்த மாதிரி அதை ஜாயின் பண்ண கேம் இது இருக்கிறதுனால இது மேலே ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுங்க மேம்.
1: ஓகே ஓகே மேம், ரொம்பவே ஆர்வத்தோடு தான் நீங்கள் எல்லா போட்டிகளிலுமே பங்கேற்றிருக்கீங்க அப்படின்ட்டு ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான திவ்யதர்ஷினி மேம் அவங்களோட போட்டிகளில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு அதில் அவங்க எப்படி பங்கேற்றாங்க அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: மச்சான் சேகரே, நான் மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்ன நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியே கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: பிளாஸ்டிக்கை தவிர்த்து துணிப்பையை கைகளில் ஏந்துவோம். எதிர்காலத்தை வளமானதாய் மாற்றுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே திவ்யதர்ஷினி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க வந்து நிறைய போட்டிகள்ல பங்கேற்று அதுல நிறைய விருதுகளுமே வாங்கியிருக்காங்க. அந்த அனுபவங்கள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், இப்போ வந்து ஒரு நார்மல் பர்சனா இருக்கும் போது அவங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் தேவைப்படும் எல்லாரும் நினைப்பாங்க. எப்பயாவது நீங்க வந்து எனக்கு சப்போர்ட் இல்ல, இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா?
4: கண்டிப்பா நினைச்சிருக்கேங்க மேம். எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நினைச்சிருக்கேன் அப்படின்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நான் போகும்போதெல்லாம் வந்து சின்ன வயசுல இருந்தே எனக்கு பெருசா வந்துட்டு வெளி உலகத்தோட நான் கான்டாக்ட் வச்சுக்க மாட்டேன். ஏன்னா என்னவே நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் பார்ப்பேன், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அதனால வந்து வீட்டுக்குள்ளேயே இருப்பேன், வீட்டுக்குள்ளேயே எல்லாரும் எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. வெளியிலன்றப்போ யாருனே தெரியாதவங்களோட ஹெல்ப்பை கண்டிப்பா நாட வேண்டியது இருக்கும். அதனால அது நான் கேட்கவோ அந்த மாதிரி விஷயங்களுக்காக ரொம்ப தயங்கினேன். நிறைய போட்டியில கூட ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதவே எனக்கு எத்தனை டைம் சொல்லி தருவாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு நான் நினைச்சிட்டு நான் அதை கேட்கவே மாட்டேன். இன்னும் நிறைய விஷயங்கள், படிப்பா இருக்கட்டும், எதுலையுமே பெருசாக மற்றவங்களாம் படிக்கும் போது படிக்கணும்னு ஆர்வமா இருக்கும். ஆனா நான் வந்துட்டு எங்க கேட்டா உனக்கு எப்படி சொல்லித்தரதுன்னு ஏதாவது திட்டிருவாங்களோ அப்படின்ற ஒரு இதுலயே நான் அதை கேட்க மாட்டேன். அதே குறிச்சு நான் கேட்டாலும் அவங்களுக்கு எனக்கு புரியற மாதிரி சொல்லித்தரவும் முடியாது. அதனால வந்து இந்த மாதிரி படிப்பு விளையாட்டு இந்த விஷயத்துல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ரொம்பவே தயக்கம் இருந்துச்சுங்க மேம். அதனால பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருந்தும் மத்தவங்க கிட்ட கேட்கவும் முடியல, அவங்களாம் என்ன வாண்டடா வந்து கூப்பிடவும் இல்லை. அதனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நிறைய பேர் வந்துட்டு ஹெல்ப் செய்ய ரெடியா இருக்க மாட்டாங்க, எல்லா சுச்சுவேஷன்லயும் இருக்க மாட்டாங்க. இப்ப நம்ம பழகிட்டோம் அப்படின்றதுனால எனக்கு இப்பத்திக்கு ஹெல்ப் செய்யறாங்க. அப்போ வந்துட்டு யாரும் இருக்க மாட்டாங்க. சில பேர் நான் ஹெல்ப் கேட்டா அவாய்ட் பண்ணிட்டு போயிருவாங்க, சில பேர் வந்துட்டு மறைமுகமா அவாய்ட் பண்ணுவாங்க, சில பேர் ஸ்ட்ரெயிட்டாவே அவாய்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி இப்ப இவ்வளவு சக்சஸா இருக்கும் போது அந்த இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இப்ப நினைச்சு பார்க்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் தாண்டி நம்ம இப்படி ஜெயிச்சிருக்கோம் இல்ல அப்படின்ட்டு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க.
3: சூப்பர் சூப்பர், கண்டிப்பா மேம். நார்மலா நாங்களே ஏதாவது ஒரு சில விஷயங்களை வந்து யாராவது உதவி தேடும் போது கிடைக்கலாம் போது நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு. பட் இவ்வளவு சவால்களையும் தாண்டி நீங்க தொடர்ந்து பயணிக்கிறீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அடுத்தது வந்து யாரெல்லாம் உங்களுக்கு இத்தனை வருட பயணத்துல ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க மேம்?
4: எனக்கு சின்ன வயசுல இருந்தே இன்ன வரைக்கும் சப்போர்ட்டிவா இருந்த ரெண்டு பேர், அவங்கதான் எப்பவுமே போன இல்ல எப்பவுமே சப்போர்ட்டா இருப்பாங்க. அவங்க வந்துட்டு எங்க அம்மா அப்பா, அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் தேவிகா. அவங்க வந்துட்டு நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுலேருந்து இன்ன வரைக்குமே என் கூட இருக்காங்க. அதுக்கப்புறம் நடுவில் நடுவில் எனக்கு கிடைச்ச ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இப்போ என்னோடய ஜூடோ மாஸ்டர் அதாவது மகேஸ்வரன் சார், அதுக்கப்புறம் இப்போ நான் ஹாம் ரேஸ்லிங் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் செலக்ட் ஆகியிருக்கேன், அதுக்கு கோச்சிங் கொடுத்த கோச் துர்கேஷ், அதாவது அந்த மகேஷ் மாஸ்டருடைய சன் துர்கேஷ், அவங்க எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கள் ஹாஸ்டலில் எங்களுடைய வார்டன், அவங்க தான் வந்துட்டு நிறைய ஏற்பாடுகள்லாம் செஞ்சு இந்த மேட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ்க்கான ஐட்டங்கள் எல்லாம் ஸ்பான்சர் கேட்டு அவர் நிறைய எங்களுக்காக வாங்கி தருவார். அவங்க எல்லாமே எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க மேம்.
3: சூப்பர் சூப்பர். அதாவது உங்கள் குடும்பத்துலேயும் சரி, உங்கள் நண்பர்களும், போட்டியில் உங்கள் கூட இருந்த ஆசிரியர்களுமே உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்தாங்க அப்படின்ட்டு ரொம்ப சூப்பரா பேசுனீங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் உங்களுக்காக ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.
5: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் எம்எஸ் வெங்கட். ஐ எம் இண்டிபெண்டன்ட் மியூசிக் கம்போசர். இப்போ நீங்க கேட்க போற சாங் ரோலர் கோஸ்டர். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சோனா எஃப்எம்க்கு உங்களோட ஃபீட்பேக்கை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள்.

0: FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே திவ்யதர்ஷினி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட அவங்க என்ன மாதிரியான போட்டிகள்லாம் கலந்துகிட்டாங்க, அதுல என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், இப்ப இது வரைக்கும் நீங்க எத்தனை போட்டிகள்ல கலந்துருக்கீங்க, எத்தனை விருதுகள், எத்தனை சர்டிபிகேட், எத்தனை மெடல்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கீங்க?
2: நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல இருந்து இன்ன வரைக்கும் இருக்க காம்படிஷன் ஃபர்ஸ்ட்ல இருந்தே தொடங்கினதுன்னா ஜூடோ. அதுக்கப்புறம் நடுவுல வந்துட்டு அத்லெட், அதாவது வந்து ரன்னிங், ஷார்ட் புட் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இப்ப நியூவா வந்துட்டு கோல் பால். கோல் பால்ல வந்துட்டு இன்னும் நாங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நாங்க விளையாடும் போது வந்து ஃபைனல்ஸ் போகல. இப்போ நாங்க விளையாடும் போது ஃபைனல்ஸ் போனோம், பட் ஃபோர்த் ரேங்க் தான் வந்தது. அதுலயும் வந்துட்டு ஃபோர்த் ரேங்க் வரைக்குமே எடுத்த ஸ்டேட்ல இருந்து பெஸ்ட் பிளேயர்ஸ் எல்லாம் கூப்பிடுவாங்க. அதுல நானும் என்னோட டீமை சேர்ந்து ஒரு அக்காவும் இன்டர்நேஷனலுக்காக செலக்ட் ஆனோம். பட் பிற நாடுகள்ல போர் நடக்கிற காரணமா விமானம் பாதுகாப்பு கருத்தில் கொண்டு அதை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்ப வந்து நான் வந்து ஹாம் ரேஸ்லிங் இருக்கேன். அதுவும் போன வருஷம் வந்துட்டு கேரளா போயிருந்தேன், இந்த வருஷம் வந்துட்டு குஜராத். போன வருஷம் கோல்ட் அண்ட் சில்வர், அண்ட் இந்த வருஷமும் வந்துட்டு ரைட்ல கோல்டு லெப்ட்ல சில்வர். இந்த வருஷம் வந்துட்டு நான் வந்து இன்டர்நேஷனல் கேம்க்கு செலக்ட் ஆயிருக்கேன். இதெல்லாம் தோற வச்சு பார்க்கும் போது ஒரு 50-55 மெடல் இருக்குங்க மேடம்.
1: சூப்பர் சூப்பர் மேம், கேட்கவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நீங்க அந்த கோல்டு சில்வர் மெடல் எல்லாம் வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தீங்க, அப்போ வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு? ஏன்னா நீங்க இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டதுக்கான ஒரு நாள் அப்படின்னு கூட அதை சொல்லலாம். அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மேம்?
2: ஃபர்ஸ்ட் போட்டியிடும் போது வந்துட்டு ரொம்ப பயமா இருக்கும், ரொம்ப பதட்டமா இருக்கும். நம்ம ஜெயிப்போமா தோப்போமா, அந்த போட்டியிடுற அந்த ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம வாழ்க்கையில நடந்த மொத்த கஷ்டங்களும் நம்மளுக்கு ஞாபகம் வரும். நம்ம பட்ட அவமானங்கள், பிளஸ் அண்ட் மைனஸ், மேக்சிமம் ஆஃப் த டைம் மைனஸ் தான் ஞாபகம் வரும். அதெல்லாம் நினைச்சு பார்க்கும் போது அந்த ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற வார்த்தையை தாண்டி அந்த மெடலை நம்ம கழுத்துல போட்டு விட்டு கொடுப்பாங்கல்ல, அப்போ வந்துட்டு அந்த வார்த்தையை எக்ஸ்பிளைன் பண்ண எந்த ஒரு வேர்டுமே இல்லை. ஏன்னா அவ்வளோ சந்தோஷமா இருக்கும், அதை சொல்லவே முடியாது. அந்த சந்தோஷத்தை எப்படி சொல்ல முடியும்னா அந்த ஃபேஸ்ல இருக்க ஸ்மைலை வச்சுதான். ஏன்னா அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நம்ம பத்த மொத்த கஷ்டமும் வந்துட்டு ஒரு மெடல்ல தான் தெரியும், நம்ம வின்னிங்ல தான் தெரியும். பட் தோல்வியும் நிறைய விஷயத்துல நான் சந்திச்சிருக்கேன், அதுல வந்துட்டு கஷ்டங்கள் இருக்கும். ஆனா ஜெயிக்கிறோம் அப்படின்ற போது அதுல முழுமையான சந்தோஷம் இருக்கும். எப்படி சொல்றது, ஒரு ஹாப்பி டியர்ஸ் இருக்கும். ஆனால் அதனால அந்த விஷயத்துல வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நம்ம ஜெயிச்சோம், நம்ம இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டோமே. அதுவும் இந்த நேஷனல் முடிச்சுட்டு இப்போ இன்டர்நேஷனல்லாம் செலக்ட் ஆகும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்ததுங்க மேம். நான் ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்றேன், அதில் எக்ஸ்பிளைனே பண்ண முடியல. நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே நிறைய பிளஸ் அண்ட் மைனஸ் இருந்திருக்கேன் லைஃப்ல, அதெல்லாம் நினைச்சு ஒட்டு மொத்தமா பார்க்கும் போது இப்போ இந்த மெடல் வாங்குறோம் அப்படின்றப்போ அது ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க மேம்.
1: ஓகே ஓகே, சூப்பர் மேம். மேம், அடுத்து நீங்க வாங்கின விருதுகள்லயே உங்களுக்கு ரொம்ப மறக்க முடியாத விருது மெடல் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க?
2: ரொம்பவே மறக்க முடியாத விருதுனா நான் நிறைய கோல்டு மெடல்ஸும் வாங்கியிருக்கேன். ஆனா நான் வாங்கினேன், நான் ஜூடோ வந்துட்டு ஒரு 5 வருஷமா இருக்கேன், அது நான் செகண்ட் ப்ரைஸ் மட்டுமே அடிச்சிட்டு இருந்தேன். ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு இல்லாம போயிடுச்சு, நம்ம எல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஒரு வாய்ப்பே இல்லை போல அப்படின்ட்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆப்போனன்ட் கூட எல்லாம் நான் வெளியில போயிருக்கேன், ஃபர்ஸ்ட் ஆப்போனன்ட் கூட மோத முடியாத அளவுக்கு கூட நான் வெளியில போயிருக்கேன். 2025 வந்துட்டு ஹரியானால இருந்துச்சு, அதாவது வந்துட்டு இன்டர்நேஷனல் செலெக்ஷனுக்காக ஜூடோ. அப்போ வந்துட்டு எனக்கு ரொம்பவே பதட்டமா இருந்துச்சு, ஏன்னா இந்த டைமாவது கோல்டு அடிச்சிடணும். ஏதாவது இது வந்துட்டு யூத் செலெக்ஷன், இது வந்துட்டு விட்டுட்டோம் அப்படின்னா திருப்பி எப்போ வரும்னு சொல்ல முடியாது, வயசு போயிருச்சுனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இதில் வந்துட்டு கோல்டு அடிச்சா எப்படி இருக்கும், அது நிறைவேறாத கனவாவே போயிருமோ அப்படின்னு தோணுச்சு. இப்போதான் யூத் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஜூடோவில் அனௌன்ஸ் பண்ணாங்க போன வருஷம். அந்த ஃபர்ஸ்ட் டைம்லேயே 3 ஆப்போனன்ட் கூடயும், ஒவ்வொரு ஆப்போனன்ட்டு கூட மோத மோதி இவங்க கூட ஜெயிச்சிடணும், இவங்க கூட ஜெயிச்சிடணும் அப்படின்ட்டு இருக்கும். 3 ஆப்போனன்ட்டு கூடயுமே மோதி நான் வின் ஆகி அந்த எனக்கு வந்துட்டு எப்படின்னா அந்த புருவத்துக்கு மேலே அடிபட்டு வீங்கிருச்சு. மாஸ்டர் சொல்லிதான் என்னமா வீங்கிருக்கு அப்படின்னு சொல்லும் போது எனக்கே தெரிஞ்சது. அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு அந்த பிரைஸ் நான் வாங்கும் போது. அதுதான் நான் வாங்கினேன் ஜூடோல ஃபர்ஸ்ட் மெடல். எனக்கு எதுலையுமே ஜெயிச்சு சந்தோஷம் தான், எந்த காம்படிஷன்லயும் ஜூடோவில் என்னோட ஃபர்ஸ்ட் மெடல் வாங்கணுன்றது என்னுடைய ஃபர்ஸ்ட் எய்ம். அதுலயே நான் ஃபர்ஸ்ட் மெடல் 2025 வாங்கினது தான் என்னுடைய மிகப்பெரிய சந்தோஷம், என்னுடைய மிகப்பெரிய காம்படிஷன்லயே வின் ஆன ஒரு விஷயமா நான் அதை தான் பார்க்கறேன். லைஃபே ஜெயிச்ச மாதிரி இருந்துச்சு அந்த மெடல்.
1: ஓகே ஓகே மேம், கண்டிப்பா நீங்க சொல்ற பதிலே தெரியுது எந்த அளவுக்கு உங்களுக்கு அதுல ஜெயி ஜெயிக்கணும்னு ஒரு வெறி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான திவ்யதர்ஷினி மேம் அவங்களோட என்னென்ன மாதிரியான விருதுகள் எல்லாம் வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு மறக்க முடியாத விருது எது அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரா நம்ம கிட்ட பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: எட்டு தீக்கும் நம் குரல்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரா திவ்யதர்ஷினி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க நிறைய போட்டிகள்ல பங்கேற்று நிறைய தங்கம் வெள்ளி விருதுகள்லாம் வாங்கியிருக்காங்க. அந்த அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், இத்தனை வருட பயணத்துல இருந்து அதுல கிடைச்ச ஒரு கஷ்டங்களா இருக்கட்டும், விருதுகளா இருக்கட்டும், அதுல இருந்து நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டீங்க?
4: நான் கத்துக்கிட்ட மிகப்பெரிய ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, ஒருத்தவங்க ஒரு விஷயத்துல தோத்துட்டாங்க அப்படின்னும் போது அது எத்தனை டைம் வேணா தோக்கலாம், 100 டைம் கூட தோக்கலாம், பரவாயில்ல, 101st டைமா ஒரு ட்ரை இருக்கணும். கண்டிப்பா ஒரு நாள் நம்ம வின் ஆயிருவோம்ன்ற கான்பிடன்ஸ் எல்லாரோட மனசுலயுமே இருக்கணும். ஏன்னா இதுக்கு மேல அவங்க ஜெயிக்கவும் வாய்ப்பு இருக்கு. அவங்க அந்த பாதி தோல்வியிலேயே நின்றுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளால முடியாது அப்படின்ட்டு பின் வாங்கிடுறாங்க. அப்படி இருந்துடவே கூடாது. நான் இந்த போட்டியில இத்தனை வருஷத்துல இத்தனை வருஷம் தோல்வி வெற்றியில நான் ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டது. அதுக்கப்புறம் நிறைய விதமான மனிதர்கள் இருப்பாங்க, எல்லாமே நம்மளுக்கு ஃபேவரா இருந்துட மாட்டாங்க. சில பேர் கூட பேசும்போது நம்மளுக்கு மனசு கஷ்டமா இருக்கலாம், சில பேர் கூட பேசும்போது ரொம்பவும் இன்பமா இருக்கலாம். அதனால நிறைய விதமான மனிதர்களும் இருப்பாங்க. அவங்க கிட்டயே கொஞ்சம் இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணும். இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளதான் நம்ம மாத்திக்கணுமே தவிர அந்த நம்மளுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது.

0: ஏன்னா போட்டிக்கு போறோன்றப்போ நம்ம நினைச்சு போறதில்லை, அந்த இடம் தான் நம்மள செலக்ட் பண்ணும். அதனால அந்த இடமும் பட் மக்கள் அண்ட் தோல்வி, அதுக்கப்புறம் வந்துட்டு என்னுடைய ஃபேமிலி சப்போர்ட், இதெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்றவங்க எப்போ நம்ம கூடவே இருக்காங்கன்ற கான்ஃபிடன்ஸ், அது எல்லாத்தையுமே நான் கத்துக்கிட்டேங்க மேம்.
1: சூப்பர் சூப்பர் மேம். மேம் நெக்ஸ்ட் வந்து அடுத்தது உங்களோட ஃபியூச்சர் கோலா என்ன இருக்கும், இன்னும் என்னென்ன மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்க போய் விருது வாங்கணும் இல்ல மெடல் வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
0: என்னுடைய சின்ன வயசு ஹாபின்னு ஒன்று இருக்கு, எனக்கு வந்துட்டு சிங்கிங் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அதில் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணணும்னு ஆசை இருக்கு. அதுக்கப்புறம் ஜாப் விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஸ்போர்ட்ஸை நிறையா அச்சீவ் பண்ணி ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் எனக்கு ஜாப் வாங்கணும். அதாவது நான் வந்துட்டு குரூப் 4 எழுதிட்டு இருக்கேன், அதில் வந்துட்டு போன வருஷம் நான் எழுதினேன் பட் மார்க் சில இது பத்தலை, இந்த வருஷம் எப்படியாவது நான் ஜெயிச்சிடணும். அதுக்கப்புறம் இன்னமும் சில ஆசைகள் இருக்கு. அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் கோல் ஆனால் என்ன இருக்கும்னா ஸ்போர்ட்ஸ் பற்றி தான் இருக்கும். இன்னும் வந்துட்டு என்னன்னா என்னுடைய கம்ப்யூட்டர், ஏன்னா வந்துட்டு இப்போ வந்து பிளைண்ட் அப்படின்னாலுமே வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு விதமான கம்ப்யூட்டர் இருக்கு அவங்களுக்கானது, அதை கத்துக்கிறது மூலியமா அவங்க வந்துட்டு எத்தனையோ நாடுகள் தாண்டியும் பயணம் செய்யலாம். நான் பிஏ தமிழ் எடுத்திருக்கிறதுனால மற்ற நாடுகளுக்கு போய் மொழிபெயர்ப்பும் செய்ய முடியும். ஆனால் என்னுடைய லைஃப் செட்டில்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு ஃபியூச்சர்ல அதாவது வெளிநாடுகளில் எனக்கு ஒர்க் செய்யணும் அப்படின்றத என்னுடைய பெரிய ட்ரீமா இருக்கு. அது மட்டும் நடந்துச்சு அப்படின்னா எனக்கு அதை விட ஹாப்பி எதுவுமே இல்லை. என்னுடைய பெரிய ட்ரீமே நான் வெளிநாட்டில் போய் ஒர்க் செய்யணும், நல்லா கம்ப்யூட்டர் கற்றுக்கணும், அதில் வந்துட்டு நான் ஒரு பெரிய லெவலில் இருக்கணும் அப்படின்றதாங்க.
1: சூப்பர் மேம், கண்டிப்பாக வெளிநாட்டில் போய் வேலை செய்வீங்கன்னு சொல்லிட்டு நாங்களுமே எங்கள் சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துறோம். மேம் அடுத்தது, பொதுவாக பெண்கள் வந்து இப்போ கல்யாணம் ஆனவங்க வந்து கணவர் ஒரு சில விஷயத்துக்கு விட மாட்டாங்க, அதுக்கு முன்னாடி வந்து நீ இது பண்ணாத, பொண்ணுனா இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடைகள்லாம் இருக்கும். பட் உங்களோட அனுபவத்திலிருந்து எப்படி நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ தடையாக இருந்துமே நீங்கள் தொடர்ந்து வந்தீங்க அப்படின்ட்டு அந்த பெண்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் சொல்லலாம் மேம்?
0: இப்போ வந்து பொண்ணுங்க அப்படின்னும் போது வந்துட்டு எல்லாருமே நீ என்ன பண்ண போற, நீ ஜெயிச்சு இப்போ என்ன பண்ண முடியும், எப்படியா இருந்தாலும் கடைசியில் யாரையா கையை பிடிச்சிட்டு போகதான் போற, அதோட உன் லைஃப் முடியதான் போற, இத்தனை மெடல் வாங்கி என்ன பிரயோஜனம், எல்லாமே அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனால் நம்மளோட தன்னம்பிக்கை நம்ம விட்டுறக்கூடாது. ஏன்னா எத்தனையோ பேர் கல்யாணம் ஆகியுமே நிறைய பெரிய லெவலில் வந்துட்டு மேரிக்காங்கெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களாம் கராத்தையில் வந்துட்டு எவ்வளோ பெரியவங்க, அவங்க வந்துட்டு அவங்களுக்கும் கல்யாணம் ஆகி குழந்தைங்க இருந்தபோதுமே கூட அவங்க இன்னுமே ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களுடைய ஜேர்னியை கண்டினியூ பண்ணவங்க, அவங்களும் இவ்வளோ கஷ்டத்தில் தாண்டி வந்திருப்பாங்க. அது மாதிரி பெண்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு பெண்களுக்கு அவங்க குடும்பத்தில் வந்துட்டு சப்போர்ட் கிடைக்கணும். எனக்கு அது கிடைச்சிருக்கு, அது பெரிய பெரிய என்னுடைய ப்ளஸ். ஆனால் சில பேர்த்துக்கு அது ப்ளஸ்ஸாகவும் அமையாது, நிறைய பேர் வீட்டில் அதை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க முடிஞ்ச அளவுக்கு அதை போராடணும், எப்படியாவது போராடி அவங்களுடைய லைஃபை அவங்க வந்துட்டு செட்டில் பண்ணிக்கணும். அவங்களுக்கு புரிஞ்சு வச்சு அவங்களுக்கு ஏற்றவங்க கூட அவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க லைஃப் கன்ஃபார்ம் வந்துட்டு அச்சீவ் ஆகும், அவங்க நினைக்க விஷயத்தில் அச்சீவ் பண்ணுவாங்க. சப்போஸ் அவங்களுக்கு புரிய வைக்க முடியல, அவங்க ஃபேமிலியில் இருக்க மெம்பர்ஸ் அப்படி கிடையாது, வில்லேஜ் சைட்ஸ்லாம் அவங்க அவ்வளோ ஒத்துக்கவே மாட்டாங்க, என்னதான் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும் போது அவங்க வேறு வழியே இல்லாமல் அவங்க இருக்கிற லைஃப்பை சகிச்சுக்கிட்டு வாழ்ந்து தான் ஆகணும். என்னுடைய சஜஷன் என்னென்னா அவங்க கடைசி வரைக்கும் அவங்களோட ட்ரையை விட்டுறவே கூடாது, நிறைய விதமான முயற்சிகள் எடுக்கணும். பரவாயில்ல, ஏதோ ஒரு சக்ஸஸ் வரணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு தெரியும், அதாவது அவங்களுக்கு தெரியாமல் அவங்களுக்கு நான் தவறுதெல்லாம் அவங்களுக்கு தெரியாமல் போக சொல்லலை, அவங்கக்கிட்ட அச்சீவ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு எப்படியாவது அவங்க முயற்சி பண்ணி அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா எப்படியா இருந்தாலும் நீ இப்படிலாம் எதுவும் உருப்பட போகிறதில்லன்னு சொன்னவங்க அப்புறமே சொல்ல தான் போகிறாங்க, நீ இப்படியே வருவன்னு எனக்கு அப்போவே தெரியும், நீ சக்ஸஸ் ஆகுவான்னு அப்போவே தெரியும். சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க, இன்னைக்கு சக்ஸஸ் ஆக மாட்டேன்னு சொல்லுவாங்க, நாளைக்கு அப்போவே தெரியும்னுவாங்க, தோத்தாலும் அதே பதில் தான், ஜெயித்தாலும் அதே பதில் தான். ஆனால் மற்றவங்களை பற்றி நம்ம கண்டுக்காம நம்மளுடைய லைஃப்ல நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளுடைய கோலை நோக்கி மட்டுமே போகணும். நிறைய விதமான மனக்குழப்பம், இது போகலாமா போகக்கூடாதா இல்லை வேற விதமாக மனசு திரும்பும், நிறைய பேர் பண்ணுற டார்ச்சர் பற்றி நம்ம இங்கே இருக்கவே கூடாது, நிறைய விதமாக தோணும். ஆனால் என் மேம் எனக்கு ஒன்று சொல்லியிருக்காங்க, என்னுடைய தமிழ் மேம், என்னன்னா நம்ம ஒரு கஷ்டம் வருதுன்றப்போ அந்த கஷ்டத்தில் நம்ம அதோடையே நம்ம லைஃப்பை முடிச்சிட்டோம், இல்லைனா நம்மளுடைய ஜேர்னியை நிறுத்திட்டோம் அப்படின்னா அதை விட பெரிய சந்தோஷம் ஒன்று காத்துட்ருக்கோம், அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு அர்த்தம். அந்த கஷ்டத்தையும் தாண்டி நம்ம கன்ஃபார்ம் அதில் சக்ஸஸ் பண்ண ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பாக அது நம்மளுக்கு கிடைக்கும். அதை தான் நானும் இங்கே இருக்க எல்லா உமன்ஸ்க்கும் சொல்லிக்க விரும்புகிறேங்க மேம்.
1: சூப்பர் மேம், கண்டிப்பாக நீங்கள் சொன்ன விஷயம் வந்து எல்லா பெண்களுக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். மேம் இப்போ அந்த ரேடியோவில் பேசின உங்களுக்கு ஃபீல் எப்படி இருந்துச்சு மேம்?
0: நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு எஃப்எம்ல வந்து இன்டர்வியூ கொடுக்குறேன். அதாவது வந்து என் ஃப்ரெண்டுக்கு எஃப்எம்ல ஒர்க் பண்ணணும்னு ஆசை. எஃப்எம்லாம் கேட்கும் போது நம்மளும் மற்றவங்களாம் பேசும் போது வந்துட்டு நிறையா சீப் கெஸ்ட்லாம் வந்து பேசுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது எனக்கும் ஆசையாக இருக்கும். ஆனால் இப்போ வந்துட்டு அந்த ட்ரீம்

0: அது சக்சஸ் ஆகும் அப்படின்னு என்ன, அதெல்லாம் ஒரு ட்ரீம் தானே. நிறைய பேத்துக்கு அது ஒரு ட்ரீமா தான் இருக்கும், எஃப்எம்ல பேசுறது, டிவியில பேசுறது, அதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது. ஆனா இப்போ வந்துட்டு நீங்க பேசுறது என்னுடைய பெரிய சந்தோஷமா இருக்கு. இன்டர்வியூ நான் பண்ணிருக்கேன், பட் அது யூடியூப்ல. ஆனா எஃப்எம்ல ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட தான் நான் வந்திருக்கேன். எனக்கு அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்களும் சூப்பரா ஹோஸ்ட் பண்றீங்க. தேங்க்யூங்க மேம்.
1: தேங்க்யூ மேம். இந்த ஒரு மணி நேரமா எங்ககிட்ட ரொம்பவே தெளிவா பொறுமையா நாங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. நன்றி மேம்.
0: தேங்க்யூ மேம்.
1: நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான திவ்யதர்ஷினி மேம் அவங்களோட பயணத்துல என்னென்ன மாதிரி போட்டிகள்லாம் அவங்க கலந்துட்டாங்க, அதுல என்ன சவால்கள் இருந்துச்சு, அதை தாண்டி தொடர்ந்து எப்படி அவங்க கோலை நோக்கி போயிட்டே இருக்காங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பரா பேசினாங்க. இதே போல மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுற நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. பாய் நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியை உங்கள் கூட பேச வந்துட்டேன். நான் உங்கள் சத்யா. மணியோ ஒன்றாச்சு, 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆச்சு. இந்த 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க சத்யா நான் உங்கள் கூட பேச வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பில் சத்யா நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மாணவர்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், முக்கியமாக மாணவர்கள் ஃபேஸ் பண்ணுறக்கூடிய ஒரு விஷயங்கள் பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த நிகழ்ச்சி வந்துட்டு பேச போகிறோம். என்ன அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறையில் அதிக பேர் வந்துட்டு படிக்கிறாங்க, அதிக படிப்பாளிகள் வந்துட்டு அதிகமாகிட்டாங்க. இந்த படிப்பில் திறன் படிப்பு ரொம்ப முக்கியமா இல்லை பட்டப்படிப்பு ரொம்ப முக்கியமா, எது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப தேவை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதா இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. எஸ், ஒரு காலத்தில் பட்டம் இருந்தால் தான் வேலை கிடைக்கும் அப்படின்னு நம்பணும், ஆனால் இன்னைக்கு பல பட்டதாரிகள் வேலை தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. அதே நேரத்தில் சில பேர் வந்துட்டு எந்த பெரிய பட்டமும் இல்லாமல் தங்களுடைய திறமையால் மட்டுமே பெரிய நிறுவனங்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. தன்னுடைய திறமையாலையும் தன்னுடைய அனுபவங்களாலையும் பெரிய பெரிய நிறுவனங்களை அவங்க இயக்கிட்டு வராங்க. அதுக்கு காரணம் அவங்களுடைய திறமை. அந்த ஒரு மென்டாலிட்டி இருந்தால் போதுங்க, அதாவது ஒரு விஷயத்தை எப்படி நம்ம பண்ணணும், எப்படி அதை முடிக்கணும் அப்படிங்கிறத அந்த ஒரு யோசிப்பு திறன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்தை பண்ணி முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒரு உதாரணமாகவே இருக்காங்க. அதே நேரத்தில் பட்டப்படிப்பு முக்கியமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முக்கியம். ஏன்னா வந்துட்டு நிறைய விஷயங்களில் நாம் கணக்கு பார்க்க வேண்டியது இருக்கும், அக்கௌண்ட்ஸ் பார்க்க வேண்டியது இருக்கும், இது எல்லாத்துக்குமே வந்துட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு பட்டப்படிப்பு அப்படிங்கிறது முடிச்சிருக்கணும். அந்த படிப்புகள் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த ஒரு விஷயங்களை கரெக்டாக பார்த்து பண்ண முடியும். அதே மாதிரி திறமையும் பட்டப்படிப்பும் ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் ஒரு பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். வெறும் பட்டப்படிப்பு மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அதை மட்டுமே வச்சுக்கிட்டு கண்டிப்பாக நம்மளால் ஒரு பிஸ்னஸை ரன் பண்ண முடியாது. அதே மாதிரி வெறும் திறமை மட்டும்தான் இருக்குது அப்படின்னாலுமே அதையுமே வச்சுட்டு கண்டிப்பாக நம்மளால் ஒரு பிஸ்னஸை ரன் பண்ண முடியாது. அப்போ ரெண்டுமே நமக்கு தேவை. ஆனால் இது ரெண்டில் எது ரொம்ப அளவுக்கு அதிகம் முக்கியம், இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அதிக தேவை எது, திறன் கல்வியா இல்லை பட்டப்படிப்பா, திறன் கல்வியா இல்லை பட்டப்படிப்பா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. எஸ், இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறைக்கு அதிகம் தேவை திறன் கல்வியா பட்டப்படிப்பா, இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறைக்கு அதிக தேவை திறன் படிப்பா இல்லை பட்டப்படிப்பா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா என் கூட உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே கேட்கறதுக்காக நான் பயங்கர எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் ஃபோன் எடுங்க, டயல் 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இப்போ அடுத்தது உங்களுக்காக தலைசன் செந்தில்குமாருடைய விண்மீன் போலவே சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி, 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.
1: என்ன ஸ்வேதா, சமையல் சக்கரவர்த்தி ஆக போறன்னு சொன்னியே, என்னாச்சு? ஸ்வேதா கைய வச்சா ராங்கா போனதே கிடையாது, கலக்கிட்டோம்ல பாரப்பா. சரி, அடுத்து என்ன? அடுத்துதான் நம்ம பிஐஎஸ் ஈவெண்ட்ஸ். பத்மவாணி ஆட்டோனமஸ் காலேஜ்ல ஜூன் 25ஆம் தேதி வியாழக்கிழமை இன்டர் காலேஜ் குக்கிங் காம்படிஷன் நடத்த போறாங்க. என்னோட ஃப்ரெண்டும் அந்த காலேஜ்ல தான் படிக்கிறா, அதனால அவளை கலந்துக்க சொல்லலான்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் 3000 ரூபாய், செகண்ட் பிரைஸ் 2000 ரூபாய், தேர்ட் பிரைஸ் 1000 ரூபாயா. அது மட்டும் இல்லாம நம்ம சோனா எஃப்எம் தான் ரேடியோ பார்ட்னரா இருக்காங்க.
2: ஓ அப்படியா, அப்ப கலக்க போறீங்க.
3: டேய் மச்சான், இந்த உலகத்திலேயே ரொம்ப சாஃப்டானவங்க டாக்டர்டா, அவங்க கிட்டயே போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கனா? அப்படி என்னதான்டா பண்ணியிருப்ப?
4: காய்ச்சல் அடிக்குதுன்னு டாக்டர் கிட்ட போனோம்டா, பூசி போடணும்னு சொன்னாரு.
3: ஆ கரெக்டு தான். அப்புறம்
4: அப்புறம் என்ன, டக்குன்னு டென்ஷன் ஆகி அடி ஆரம்பிச்சிட்டாரு.
3: என்னது டக்குன்னு டென்ஷன் ஆகிட்டாரா? சரி, இந்த இடைப்பட்ட கேப்பில் நீ என்ன பண்ண?
4: ஒன்றுமே பண்ணல மச்சான், ஊசி போடும் போது தடுத்துக்கிட்டே இருந்தேன், அவ்வளோதான்டா பண்ணேன்.
3: ஏன்டா அப்படி பண்ண?
4: அவர் தானே தடுப்பூசி போடணும்னு சொன்னாரு.
5: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில் உங்க கூட. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான யதார்த்தமான இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள் எழுதின ஒரு ஆகச்சிறந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. புத்தகத்தோட பேரு ரொம்ப கம்பீரமா இருக்கும், சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தாங்க இன்னைக்கு நான் வந்து சொல்ல போறேன். பொதுவா இன்னைக்கு திரைப்படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 200 கோடி, 500 கோடி, 1000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஆனால் சினிமாவுக்கு அப்படின்னு ஒரு ஆன்மா இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி தான் இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக எழுதியிருக்காருங்க சீனு ராமசாமி. பொதுவாக அவர் எப்போவுமே அவரோட அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட ஒன்றா சேர்ந்து உலக திரைப்படங்களை பார்ப்பாருங்க. அப்படி ஒரு நாள் உலக புகழ்பெற்ற மாபெரும் இயக்குனர் சத்யஜித் அவர்களோட ஒரு கிளாசிக் படமாக இருக்கக்கூடிய ஃபதேர் பாஞ்சாலி அப்படின்ற படத்தை அந்த குழந்தைகளுக்கு போட்டு காமிக்கிறாருங்க. இன்னைக்கு இருக்கிற

0: மாறி போச்சு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஆனால் ஒரு பெரிய மேஜிக் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த படம் பார்த்த அடுத்த நாள் காலையில் 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குட்டி பாப்பா அவங்களுமே அந்த திரைப்படத்தை பார்த்தாங்க. அவங்க இயக்குனர் சீனு ராமசாமி அவரோட வீட்டு முன்னாடி வந்து நின்று அந்த பாப்பாவோட கையில் ஒரு சிகப்பு கலர் பூ எடுத்துகிட்டு வராங்க. சீனு ராமசாமி வந்து கதவை திறக்கிறாரு. திறந்த உடனே அந்த பாப்பா அந்த பூவை அவர் கையில் கொடுத்து, அதாவது அந்த படம் ஃபதீர் பாஞ்சாலி, அந்த படத்தில் வர ஒரு கதாபாத்திரம் துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம், அவங்களுடைய மரணம் அந்த பிஞ்சு குழந்தையோட மனசை ரொம்ப பாதிச்சிருக்குங்க. அதனால தான் அடுத்த நாள் காலையிலே சீக்கிரமாக எந்திரிச்சு அந்த அக்காவுக்காக, அதாவது அந்த துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் இறந்தாங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு பூவை வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த படத்தோட இயக்குனர் சத்யஜித் அவர்கள் இந்த ஒரு படத்தை எடுத்து கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேலே ஆகுதுங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய குட்டி குழந்தைகளை அந்த ஒரு படம் வந்து கவர்ந்திருக்கு. இந்த ஒரு காரணம்தான் சீனு ராமசாமி அவர்களை சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுத வச்சுருக்குங்க. இந்த புத்தகத்தோட உண்மையான கான்செப்ட் என்ன அப்படின்னா, பெரிய பட்ஜெட்டில் நிறைய திரைப்படங்கள் வந்து எடுப்பாங்க. ஆனால் ரொம்ப எளிமையான ஒரு பட்ஜெட்டில், ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் வரக்கூடிய படங்கள் ஒரு பெரிய தன்னம்பிக்கையை எல்லாருக்குள்ளாரையும் கொடுக்கும். அப்படிப்பட்ட திரைப்படங்கள் நிறைய இருக்குங்க. அந்த திரைப்படங்களை பற்றி தான் இந்த ஒரு புத்தகத்தில் இயக்குனர் சீனு ராமசாமி பேசியிருக்காரு. இந்த புத்தகத்தை படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. சீனு ராமசாமி அவர்கள் எழுதின சினிமாவின் ஆன்மா, சினிமா ரசனை கல்வி.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
3: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க?
2: மாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
3: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
2: என்னடி அம்மா இது அதிசயம், அந்த காலத்து பெரிய மனுஷி எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
3: பாட்டி, நான் தான் நம்ம சோனா எஃப்எம்ல என்றும் நலமுடன் நிகழ்ச்சி கேக்குறேனே, அந்த நிகழ்ச்சியில இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க.
4: மருத்துவர்களின் ஆலோசனைகள், மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் என மருத்துவம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
5: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நம் 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன், நான் உங்கள் சத்யா. இப்போது இன்றைக்கான நம்ம 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, ஒரு இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதிக தேவையாக அவங்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்க வேண்டியது, அவங்களுடைய தேவையாக வந்துட்டு அவங்க எடுத்துக்க வேண்டியது திறன் கல்வியா இல்லை பட்டப்படிப்பா. எஸ், இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறைக்கு அதிகம் தேவை திறன் கல்வியா இல்லை பட்டப்படிப்பா அப்படிங்கிறதா இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான்னு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 8 திக்கும் நம் கூட நிகழ்ச்சியில் சத்யா என் கூட உங்களுடைய கருத்துக்கள் எதுவுமே கேட்கறதுக்காக நான் பயங்கர எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ மறக்காமல் கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இப்போது பட்டப்படிப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அவசியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தாங்க. ஏன்னா பட்டப்படிப்பு அப்படிங்கிறது ஒரு சான்றிதழ் மட்டும் கிடையாது, ஒழுக்கமான கல்வியை கற்றுக் கொடுக்குது, ஒரு துறையுடைய அடிப்படை அறிவை கற்றுக் கொடுக்குது. அதே மாதிரி மருத்துவர்கள், பொறியாளர்கள், ஆசிரியர்கள், வழக்கறிஞர்கள், அது மட்டும் இல்லாமல் நிறைய விஞ்ஞானிகள்னு சொல்லிட்டு பல துறைகளில் பட்டம் கட்டாயம் பெற வேண்டியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சமூகத்தில் ஒரு அங்கீகாரத்தையுமே நம்பிக்கையுமே கற்றுத்தருது. அப்படிப்பட்ட அந்த பட்டப்படிப்பு முக்கியமா இல்லை திறன் கல்வி முக்கியமா அப்படிங்கிறத பற்றி அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட ஒரு நேயர் இணைப்பில் வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா?
6: பட்டப்படிப்பு தான், ஏன்னா நிறையா வந்து இப்போ பெரியவங்கள்லாம் படிக்காமல் விட்டுட்டாங்க. இப்போ அதனால் அந்த ஜென்ரேஷன் என்ன பண்ண, நாம் தான் படிக்காமல் இருக்கோம், நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கணும்னு சொல்லி எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு அந்த குழந்தைங்கள படிக்க வைக்கிறாங்க. அதனால் இப்போ வந்து கல்வி இது நல்லா போயிட்டுருக்குது.
5: சூப்பராகவே வந்துட்டு அந்த அக்கா வந்துட்டு அவங்களோட கருத்துல பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது இந்த பட்டப்படிப்பு அப்படிங்கிறத எல்லாத்துக்குமே பேசிக்கான ஒரு விஷயம், திறமை இருந்தாலுமே இந்த பட்டப்படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கணும், அதுதான் வந்துட்டு பேஸ்மெண்ட்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு வீடு கட்டணும் இல்லைங்களா, அதுக்கு கண்டிப்பாக பேஸ்மெண்ட் முக்கியம். அந்த பேஸ்மெண்ட் மாதிரி தாங்க இந்த பட்டப்படிப்புமே. நம்ம இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, நம்ம இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணி அந்த ஒரு தொழிலில் உயர்ந்தாலும் சரி, அதுக்கு அடிப்படை அப்படிங்கிறது இந்த ஒரு

பட்டப்படிப்பு தான். அதனால் திறமை இருந்தால் மட்டும் பத்தாது, கண்டிப்பாக பட்டப்படிப்பும் இருக்கணும், அந்த படிப்புக்கான நாலேஜுமே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. கண்டிப்பாக அவங்க சொன்ன விஷயங்கள் ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக உண்மைதாங்க. ஏன்னா பட்டம் இல்லாமல் ஒரு மருத்துவர் சிகிச்சை பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியவே முடியாது. அதுக்கு அவங்க பட்டம் பெற்றுக்கணும். அப்போ தான் வந்துட்டு அந்த சிகிச்சை எந்த முறையில் கையாளணும், எந்த முறையில் கையாண்டால் அந்த சிகிச்சை வெற்றி அடையும் அப்படிங்கிறது பார்த்தினா அந்த நுணுக்கங்கள் எல்லாமே அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி இந்த உலகம் வந்து ரொம்ப வேகமாக இயங்கிட்டுக்கூடிய ஒரு உலகங்க. இந்த உலகத்தில் நிறைய பட்டப்படிப்புகள் இருக்குது, அந்த பட்டப்படிப்புகளுக்கான எதிர்காலங்களுமே இருக்குது. அந்த எதிர்காலங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான பட்டப்படிப்புகளை நம்ம மேற்கொண்டோம்னா கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும். பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இதை ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நாலேஜ் அப்படிங்கிறது வேணும். ஒரு அக்கௌண்ட்ஸ் பார்க்குறதுக்காக இருக்கட்டும், இல்லை தொழிலுடைய வரவு செலவு கணக்குகளை பார்க்குறதா இருக்கட்டும், அதுக்கு கண்டிப்பாக படிப்பு முக்கியம். அதனால் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக படிப்பு தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. இதே மாதிரி உங்களோட கருத்துக்களுமே பகிர்ந்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக மார்ட்டின் காட்டினுடைய குண்டு கொல்லி சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: மச்சான் சேகரே, என்ன மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்னை நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியே கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். பலமுறை பயன்படுத்தும் துணிப்பையை வரவேற்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
3: சோனாயப்பம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. காலையில் நம்மை சுற்றி மதியம் எட்டு திக்கும் நம் குரல் அப்படின்னாவே அப்பப்போ கன்ஃபியூஷன் எட்டி பார்க்குதுங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்துட்டு இந்த உலகம் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்குதுங்க. இந்த வேகமான உலகத்தில் நம்மளுமே வேகமாக போகணும், நம்ம பட்டப்படிப்பு முடிக்கணும், உடனே வேலைக்கு போகணும் அப்படின்னு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கிற நேரத்தில் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லை வந்துட்டு பெருசாக வந்து நம்ம சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு திறன் கல்வி, அதாவது டேலண்ட் ரொம்ப முக்கியமா இல்லை அவங்களுக்கு வந்து பட்டப்படிப்பு முக்கியமா அப்படிங்கிறது தான் இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா என் கூட. இப்போது நம்முடைய உலகம் வந்து ரொம்ப வேகமாக போயிட்டுருக்குன்னு சொன்னோம் இல்லையா. காரணம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி, ப்ரோக்ராமிங், பப்ளிக் ஸ்பீக்கிங், அதுக்கப்புறமா கம்யூனிகேஷன், ஸ்கேல், ஸ்கில்லு, சேல்ஸ், இதெல்லாமே வந்துட்டு நிறைய விஷயங்களில் அப்டேட் ஆகி போய்கிட்டே இருக்குது. இது எல்லாத்துக்குமே வந்துட்டு திறன் அடிப்படையிலான கல்விகள் அப்படின்னு சொல்லலாம். இல்லைக்கு பல நிறுவனங்கள் கேட்கக்கூடிய முதல் கேள்வி, உங்களால் என்ன செய்ய முடியும், உங்ககிட்ட என்ன டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறத தவிர, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், திறன் இருந்தால் போதும் வேலை தேடி செல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, வேலை உங்களை தேடி வரும் அப்படிங்கிற இந்த காலகட்டத்தில் வந்து அப்படிப்பட்ட உண்மைகள் தாங்க போயிட்டுருக்குது. ஒரு உதாரணமாக சொல்லணுன்னா, ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம், ஆனால் அவருக்கு வந்து புகைப்பட கலையில் ஆர்வம் இருக்குது அப்படின்னா, தன்னுடைய திறமையை வளர்த்துக்கிட்டு இன்றைக்கி ஒரு பெரிய வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொந்தமாக வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் அவர் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை இன்னொருத்தர் வந்து பிகாம் முடிச்சிருக்கலாம், ஆனால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற விஷயத்தை கற்றுக்கிட்டு பல நிறுவனங்களுக்கு ஆலோசகராகவும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராகவும் அவர் ஆகலாம். இதிலிருந்து புரியுறது என்ன அப்படின்னா, பட்டம் ஒரு கதவை திறக்கும், திறமை பல கதவுகளை திறக்கும். அதாவது பட்டம் ஒரு கதவை தான் திறக்கும், திறமை பல கதவுகளை திறக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த ஒரு விஷயம் மூலமாக சொல்கிறாங்க. இப்போது இந்த ஒரு சொன்ன ஒரு விஷயமே கண்டிப்பாக உண்மைங்க. ஏன்னா பண்ணிட்டு ஒன்றுமே படிக்கலை, அவர் வந்துட்டு வெறும் காலேஜ் மட்டும் தான் முடிச்சிருக்காரு, இல்லை டுவெல்த் மட்டும் தான் முடிச்சிருக்காரு, டென்த்து மட்டும் தான் முடிச்சிருக்காரு அப்படின்னா கூட அவருக்கு ஒரு திறமை இருக்குது, அவரால் நல்லா பேச முடியும், இல்லை அவரால் நல்லா வந்துட்டு ஃபோட்டோஷூட் பண்ண முடியும், அவரால் நல்லா வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண முடியும், டிசைனிங் பண்ண முடியும் அப்படின்னா அவர் சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு அவரோட திறமையை அவர் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி தான் வந்துட்டு உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக நரேஷ் குமாரோடைய இந்தி எங்க செலஞ்சிலா பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்ான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
3: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
3: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
4: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இன்னைக்கான தலைப்பாக நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லை ஏதாவது முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு திறன் கல்வி அதாவது டேலண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமா இல்லை பட்ட படிப்பு முக்கியமா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்பில் வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், நான் ருக்மிணி அம்மா பேசுறேன், தாளக்கப்பட்டியில இருந்து.
1: வணக்கம் பாட்டி. வணக்கம்,
2: இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கும் பாட்டி, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் தம்பி.
1: சூப்பர் பாட்டி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.
2: சரிம்மா, ஒரு வேலையை தொடங்குறோன்னா நமக்கு அந்த வேலையை பத்தி தெரியணும். புத்தம் புதுசா ஒரு வேலையை தொடங்க
1: கூடாது.
2: வேலையை தொடங்கிட்டு முடிச்சுட்டு இருக்க கூடாது, நிறைய லாஸ் ஆக கூடாது. அதனால கடுமையான உழைப்பாகவும் இருக்கணும், நல்ல குறைஞ்ச பணத்தை போட்டு நிறைஞ்ச வருமானத்தை வாங்குற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்தாதான் நமக்கு நம்ம செய்யற தொழிலுக்கு நல்ல நல்ல ஒரு மதிப்பு இருக்கணும். ஜனங்கள்ட்டையும் நல்ல விதமா பேசணும். வரவங்கள்ட்டையும் நல்லா பேசணும், நல்லா பேசி அன்பா பேசி எடுத்துட்டு போ. பணத்தை பத்தி என்ன, நீங்க எடுத்துட்டு போங்க, நல்ல நீங்க செஞ்சு பார்த்துட்டு எங்கிட்ட கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆறுதலானவும் இருக்கணும், அன்பான பேச்சாவும் இருக்கணும். அப்பதான் ஒரு பிசினஸ் நல்ல முன்னேற முடியும். நாமளும் நீங்க இன்னைக்கு காசு கூட அப்புறமேல் கொடுங்க, எடுத்துட்டு போங்க, உங்களுக்கு தேவைன்னா அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லணும். அப்பதான் அந்த பிசினஸ் நல்ல ஓகோன்னு முன்னேறும். நம்ம காசை மட்டும் போட்டுட்டு அதுல வருமானம் கிடைக்கும்னு பார்க்க கூடாது. வரவங்கள்ட்டையும் அன்பா பேசி நம்ம வந்து வியாபாரம் பண்ணணும். அப்பதான் வந்து நல்ல முன்னேற முடியும், நமக்கும் ஒரு பேச்சு தன்மை வரணும். அந்த மாதிரி இருந்தாதான் நம்ம நல்லா முன்னேற முடியும்னு என் கருத்து சாமி.
1: சூப்பர் பாட்டி, ரொம்ப சூப்பரா உங்களோட கருத்துல பரிந்து பாட்டி, ரொம்ப ரொம்ப நன்றி பாட்டி.
2: நன்றி சாமி, நன்றி சாமி.
1: ருக்மணி பாட்டி ரொம்ப சூப்பராகவே அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. இதே மாதிரி உங்களோட கருத்துக்களுமே பகிர்ந்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஜாருமூர்லேன் பிஎஸ்பியுடைய காம்போட எம்ஐஎம்எஸ் சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலையுமே ஒரு தலைப்பில் வந்துட்டு நம்ம கூட பேசுகிற ஒரு நேயரடியாக இருக்காங்க. இந்த தலைப்பில் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இல்லை ஒரு புது முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு டேலண்ட் திறமை கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியமா, அப்படி இல்லைன்னா பட்டப்படிப்பு ரொம்ப முக்கியமா அப்படிங்கிற பற்றி நான் அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்க போகிறாங்க. அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம். வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர்.
1: வணக்கம் அண்ணா. வணக்கம், சொல்லுங்க அண்ணா, உங்களோட கருத்துக்கள்.
2: என்ன பொறுத்த வரைக்கும் டேலண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் முக்கியம். நீங்க நல்லா படிச்சவங்களை பாருங்க, நல்லா அந்த அளவுக்கு படிக்காதவங்களை பாருங்க. அவங்க படிக்காதவங்க அப்படின்னு இருந்தாலும் டேலண்டா இருப்பாங்க. அவங்களுடைய டிஃபரெண்டா இருக்கும், அவங்களுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது டிஃபரெண்டா இருக்கும். அரசாங்கம் கூட பாத்தீங்கன்னா, நல்ல திறமையான இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு தனி அங்கீகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இந்த தலைமுறைக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த திறன் அப்படிங்கிற ஒரு கல்வி தான். இந்த பட்டப்படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருமே வாங்கிடுவாங்க, ஆனா இந்த திறன் சார்ந்த கல்வி அப்படிங்கறது இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல என்னமோ அருகே வருதோ அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். யாரை பார்த்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு டிகிரி ஹோல்டரா இருக்கிறாங்க, ஆனா திறன் சார்ந்த கல்வி எந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த நாலேஜ் இன் டெப்தா அவங்களை தங்களை தாங்களே ஃபேஸ் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு திறன் இருக்கு அப்படின்னா, அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அந்த மாதிரியான கல்வி அப்படிங்கறத இந்த உலகத்துல கொடுத்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லாருக்குமே, இல்லையா?
1: எழுப்பக்கூடிய பில்டிங் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நம்மளுடைய திறமைகள் கரெக்டா ஒரு ப்ராப்பரா வந்து ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் அதுல இருந்து எழக்கூடிய பிசினஸ்மே ரொம்ப சூப்பரா இருக்கும். சோ இந்த ஒரு கருத்தோட நான் இங்கிருந்து கிளம்புறேன். நாளைக்கு இன்னொரு புது தலைப்புல உங்களுக்கு மீட் பண்ண வரேன். அது வரைக்கும் கிட்டந்து விடுபடுவது நான் உங்கள் தொகுப்பாள சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டா பவாய் நேர்களை, நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: வணக்கம் எல்லோருக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த நேரத்தில் உங்க கூட பேசுறதுல எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், பேரானந்தம் அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். இன்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. உங்க கூட ஆரோக்கியமான பல விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட இன்றும் நலமுடன் நிகழ்ச்சி. மருத்துவர்களுடைய ஆலோசனைகள், பாட்டி வைத்திய முறைகள், வீட்டு வைத்திய முறைகள், அது மட்டுமே இல்லாமல் நம்ம உடலை பற்றியும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க. இன்றைக்கி முதல் விஷயமா எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, பொதுவாக நம்ம எல்லாருக்குமே காலையில் தூங்கி எந்திரிச்சதுமே காஃபி குடிக்கணும் அப்படின்னு தான் நமக்கு தோணும். காலையில் காஃபி குடித்தாதான் அந்த நாளே வந்து ரொம்ப இனிதாக தொடங்குற மாதிரி ஒரு திருப்தி நமக்கு வந்து இருக்கும். எந்த நேரத்தில் காஃபி குடிக்கிறது நல்லது, எந்த நேரத்தில் குடிக்கிறத நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு ஒன்று பண்ணியிருக்காங்க. அந்த ஆய்வு மூலயமா என்ன தகவல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை கூட பகிர்ந்துக்கிறேன். சமீபத்தில் எடுக்கப்பட்ட ஆய்வு ஒன்றில் பிளாக் காஃபியை வந்து மிதமான அளவில் குடிக்கிறது மூலிமா Type 2 நீரிழிவு நோய், இதய நோய், அதுக்கப்புறம் மாரடைப்பு காரணமாக ஏற்படுற மரணம் போன்றவற்றோட ஆபத்து வந்து குறைவு தான் அந்த ஆய்வில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டுமே இல்லாமல் மரபியல் காரணிகள், எடுத்துக்கொள்கிற அளவு, அதில் சேர்த்துக்கிற இனிப்பு போன்ற அளவு இதில் வந்து முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம். பல ஆண்டுகளாக 10 கட்டங்களாக இந்த ஆய்வு வந்து நிகழ்த்தப்பட்டிருக்கு. பெண்கள், ஆண்கள், பெரியவங்க இப்படின்னு எல்லாருமே வந்து அந்த காஃபி குடிக்கிற நேரத்தை அடிப்படையாக வச்சு பிரிக்கப்பட்டு அதோட அடிப்படையில் இந்த ஆய்வு பண்ணியிருக்காங்க. காலையில் 4 மணியிலிருந்து மதியம் ஒரு 12 மணி வரைக்கும், மதியம் ஒரு 12 மணியிலிருந்து சாயந்தரமாக வந்து ஒரு 5 மணி வரைக்கும், சாயந்தரம் 5 மணியிலிருந்து அதிகாலை, அடுத்த நாள் அதிகாலை 4 மணி வரைக்கும் அப்படின்னு இந்த ஆய்வு பண்ணியிருக்காங்க. எந்த நேரத்தில் காஃபி குடிக்கிறத தவிர்க்கணும். நாள் முழுக்க பொதுவாக எல்லாருமே வந்து நிறைய காஃபி குடிக்கிறோம், இந்த எல்லா டைம்லேயும் வந்து காஃபி குடிப்போம். இந்த ஒரு ஆய்வு மூலிமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒருத்தர் காஃபி குடிக்கிற அளவை கம்மி பண்ணணும்னு நினச்சா எந்த டைமில் பண்ணலாம், அது அவங்களுடைய ஹெல்த்தை மேம்படுத்தும் அப்படின்னு அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, காலை நேரத்தில் அதாவது 4 மணிலேருந்து ஒரு 9-10 மணி வரைக்கும் நம்ம குடிக்கிற காஃபியோட அளவை கம்மி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கேட்டுட்ருக்க நேயர்கள், பொதுவாக காலையில் மட்டும்தான் நகராட்சி காஃபியை வந்து குடிக்கிறோம், அதுவே குடிக்கக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி அப்படின்னா, நீங்கள் அதோட அளவை வந்து கம்மி பண்ணிக்கிட்டே வரலாம். எப்பயும் குடிக்கிற அளவோட ஒரு பாதி அளவை வந்து நீங்கள் குடிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் 7 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கம்மியாக வந்து கம்மி பண்ணிக்கிட்டு குடிக்கலாம். அதுக்கு பதிலாக வந்து வேறு ஏதாச்சும் வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயங்களை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும்போது அப்படியே வந்து படிப்படியாக நீங்கள் வந்து இதை விட்டுறதுக்கு அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஈவினிங் டைமில் உங்களுக்கு வந்து முடிஞ்சால் நீங்கள் வந்து ஒரு கப் வந்து காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. சூப்பரான ஒரு பாடல் இல்லைங்க, 2 பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்பாகிற பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அந்த பாடலுக்கு நீங்கள் வந்து ஓட் பண்ணலாம். எப்படி ஓட் பண்ணுறது அப்படின்ற டவுட்டே வேணாம். நம்ம நிலையனுக்கு நீங்கள் வந்து ஒரு மெசேஜ் பண்ணால் போதும். நம்ம நிலையன் 9 7 8 7 7 0 107 8. இப்போ பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7036663333.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
3: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ஒரு காலத்துல ஒரு புண்ணிய நதியாக, ஒரு புனிதமான நதியாக இருந்தது. இன்னைக்கு வந்து அது ஒரு சாக்கடை கழிவு நீர் ஓடையாக மாறி போச்சு. நம்முடைய மாநகர முன்னேற்றம், வளர்ச்சி இவைகளுக்காக ஒரு அற்புதமான ஒரு புனித நதியை வந்து தியாகம் பண்ணியிருக்கிறோம் தான் சொல்ல முடியும். இது வந்து திருமணி முத்து ஆறு அப்படின்னு இதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. திருமணி அப்படின்றதும் முத்து, இது ரெண்டும் சேர்ந்து இந்த ஆற்றுல கிடைக்கும் அப்படின்றது தான் இதனுடைய பெயர். இதுக்கு வந்து சேலம் ஆறுன்னு ஒரு பேர் இருக்கு. பழைய கல்வெட்டுகள்லாம் சேலம் ஆற்றுக்கு அப்படின்னு ஒரு வரி வரும். கோட்டை அழகப்பெருமாள் கோயில் இருக்கிற கல்வெட்டுகள்ல சேலம் ஆறு அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கிறது. திருமணி அப்படின்னா ஜெம்ஸ்டோன்ஸ். ஏனென்றால் இந்த மாதிரி ஏற்காடு, சேர்வராயன் மலைத்தொடர்கள் இந்த மாதிரி பகுதியிலிருந்து ஒரு காட்டாற்றாக பெருக்கெடுத்து வரும், ஒரு சிறு சிறு ஓடைகளாக பெருக்கெடுத்து வந்து ஒரு பெரிய ஓடையாக, ஒரு நதியாக, ஒரு துணை ஆறாக வந்து இது வந்து டெவலப் ஆகி வரும்போது இது பாறைகளை உருட்டி உருட்டி, அந்த பாறைகளை மோதி மோதி, அந்த பாறைகளுக்குள்ள இருக்கிற அந்த திருமணிகளை அப்படியே வந்து கரைத்து கரைத்து அவைகளை உடைத்து அவைகளை வந்து தன்னுடைய போக்குல உருட்டிக்கிட்டே போய் அவைகளை ஒரு பக்கமாக கரைகளில், அது செட்டில் ஆகிற இடத்துல அதுங்களை அப்படியே டெபாசிட் பண்ணிட்டு போகுது. நவரத்தனங்களை சேகரிக்கிற அந்த பணியாளர்கள், தேடுதல் பணிகளில் இந்த திருமணிகள், நவரத்தினங்கள், இந்த மாதிரி புஷ்பராகம், டோபாஸ், அப்புறம் கார்னெட், இந்த மாதிரியான நவரத்தின கற்கள் வந்து கிடைத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் திருமணின்ற பேர். அப்புறம் முத்து அப்படின்றது, முத்தாறு அப்படின்னு வர்றதுனால முத்து அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம ஆய்வு செய்யணும். கடல்ல தான் முத்து கிடைக்கும். ஆனா வந்து நன்னீர் ஆற்றுல, ஃப்ரெஷ் வாட்டர் ரிவர்ல எப்படி வந்து முத்து உருவாகும் அப்படின்ற ஒரு கேள்வி, விஞ்ஞானபூர்வமான கேள்வி தான் இது. அப்படி எப்படி இது வந்து சும்மா சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்க நிலையில இருக்கிறோம். ஆனா இந்த நதியில முத்து சிப்பிகள் வாழ்ந்தது என்றும், அந்த முத்து சிப்பிகள் இருந்து வெண்முத்து எடுக்கப்பட்டது அப்படின்னும் திருமணி முத்தாற்ற பத்திய இலக்கியங்களிலையும் வரலாற்றுலையும் இவைகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தான். இது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம சொல்றோம். ஏன்னு சொன்னா, திருமணி முத்தாறு போற வழியில வெண்ணந்தூர் அப்படின்ற இடத்துல முத்து சிப்பிகள் நன்றாக வளர்ந்திருந்ததும், அவைகள் இருந்து முத்துக்கள் கிடைத்ததாகவும் சொல்லப்பட்டிருந்தது அந்த இலக்கியங்களையும் அந்த தல புராணங்களையும். இதுல வந்து வெண்ணந்தூர் அப்படின்றதே பாத்தீங்கன்னா வெண் கூட்டல் நந்து கூட்டல் ஊர், அதுதான் வெண்ணந்தூர். வெண்மையான முத்துக்கள் கிடைக்கும் ஊர் அப்படின்றது தான் வெண்ணந்தூர் அப்படின்னு பேர். அந்த ஊர்ல அந்த திருமணி முத்தாற்றினுடைய கரைகள்லையும், திருமணி முத்தாற்றிலையும் அந்த ஊர் பகுதியில முத்துக்கள் எடுத்ததா உறுதி செய்யறாங்க. இதை வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் கெசட்டியர்ல ஜெ ரிச்சர்ட்ஸும் இத குறிப்பிடுறாரு. திருமணிகளையும் முத்துக்களையும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நதியாக அன்று இருந்தது போல இன்று அது மாற வேண்டும் என்பதுதான் சேலம் வரலாற்று சங்கத்தில் உள்ள அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
4: வணக்கம், என்னோட பேர் சாந்தி, நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. நன்றி.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும்

0: என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. ஆரோக்கியத்தை பற்றி பல விஷயங்கள் பேசக்கூடிய பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்ம நிகழ்ச்சி. பொதுவாக அலர்ஜி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பல காரணங்களால் ஏற்படும். இந்த அலர்ஜி வந்து ஒருத்தருக்கு வந்துச்சு அப்படின்னா, இப்போ நிறைய அலர்ஜி வந்து இருக்குது. அதில் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ஃபுட் அலர்ஜி, ஒரு குறிப்பிட்ட உணவுகள் சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து ஒத்துக்காது சேராது அப்படின்னு வந்து சொல்லலாம். பொதுவாக அதிகமாக கத்திரிக்காய் நிறைய பேருக்கு வந்து சேராது. அதே மாதிரி இன்னும் சில உணவுகள், ஸ்வீட் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து சேராது. அது சாப்பிட்ட உடனே ஏதாவது உடல்நல பிரச்சனைகள் வந்து வரும். அதனால் அந்த ஒரு குறிப்பிட்ட உணவுகளை அவங்க தவிர்ப்பாங்க. குறிப்பாக ஸ்கின் அலர்ஜி அப்படின்னா அவங்க சாப்பிட்டா, கத்திரிக்காய் சாப்பிட்டா கையிலலாம் பார்த்திங்க அப்படின்னா தடுப்பு தடுப்பாக அந்த மாதிரிலாம் வந்து வரும். இதெல்லாம் வந்து ஒரு அலர்ஜி அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ இந்த ஒரு அலர்ஜி பற்றி நம்ம கூட வந்து டயட்டிஷியன் நந்தினி மேம் இணைஞ்சிருக்கிறாங்க, அவங்ககிட்ட கேட்கலாம். மேம், நிறைய விதமான அலர்ஜி வந்து இருக்குது மேம். அதில் வந்து ஸ்கின் அலர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அதாவது ஒரு குறிப்பிட்ட ஃபுட் சாப்பிட்டா அவங்க உடம்பில் நிறைய மாற்றங்கள், தோல் சார்ந்த பிரச்சனைகள் வருது இல்லைங்க மேம், அது எந்த ரீசன்னால் வருது, இந்த ஒரு விஷயம் எப்படி தடுக்கலாங்க மேம்?
1: அலர்ஜி பார்த்தா அந்த ஜெனட்டிக்ஸ் தான். அது வந்து அது எப்படி சொல்கிறது, மோஸ்ட்டாக வந்து அப்பா அம்மாங்க எல்லாத்துக்குமே அந்த அலர்ஜி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி. இந்த கத்திரிக்காய் சாப்பிட்டா வந்துடும் சில பேருக்கு, மீன் சாப்பிட்டா, சிக்கன் சாப்பிட்டா வரும். இன்னும் ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி ஆகும். ஸோ வந்து அது காமன், ஜெனட்டிக்காக நடக்கிறது தான். அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது, அதை விட்டுட்டு வேறு ஏதாவது மாற்றிக்கலாமே தவிர்த்து அதையே திருப்பி திருப்பி போட்டு அக்ரிவேட் பண்ண வேண்டாம். அதனால வந்து ஜெனட்டிக்ஸ் தான் மோஸ்ட்லி.
0: கண்டிப்பாங்க மேம், அதாவது ஏதாவது ஒரு விஷயத்த நமக்கு சாப்பிட்டா அலர்ஜி வருது அப்படின்னா அது ஜெனட்டிக்ஸ்னால இருக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம தவிர்த்துட்டு மற்ற உணவுகளை சாப்பிட்றது இட்ஸ் சேஃப் அப்படின்னு வந்து சொன்னாங்க மேம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேம். தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குங்க, இரண்டு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்பாகிற இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அந்த பாடலுக்கு நீங்கள் வந்து ஓட் பண்ணலாம். நீங்கள் ஓட் பண்ணுற பாடல் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம்பெறும் அப்படின்னு சொல்லலாங்க. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டே இருங்க. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நம்ம நிலையன் 9 7 8 7 7 0 107 8க்கு உங்களுடைய

0: மச்சான் சேகரு, நான் மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்ப கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்ன நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியை கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம். சோனா எஃப்எம், இது சோனா.

0: மண் வளம் காக்க பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், துணிப்பையை பயன்படுத்துவோம், இயற்கையை பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.

8.8 என்றும் நல்ல முடன் நிகழ்ச்சிங்க. இந்த நேரத்தில் மன ஆரோக்கியம் சார்ந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசுவோம். அதாவது இந்த மனநலன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இது சில நேரங்களில் பாதிப்படைஞ்சிருந்துச்சு அப்படின்னா அது நமக்கே தெரியாது நம்மளுடைய மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு. அதாவது சில அறிகுறிகள்லாம் வந்திருக்குங்க. தொடர்ந்து நமக்கு வந்து அந்த சோகம், ஒரு தனிமை, கோபம், எரிச்சல், அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சரியாக தூக்கம் வராமல் இருக்கிறது. 2 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் வந்து தூங்க முடியாமல், தொடர்ச்சியாக தூங்க முடியாமல் வந்திருக்கும். அதே மாதிரி ரொம்ப தனிமையில் வந்து இருக்கிறது. அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பெயின், நம்ம உடலில் நிறைய இடங்களில் கால் வலி வரலாம், தலைவலி வரலாம், இது மாதிரி நிறைய இடங்களில் பெயின் வரலாம். இதெல்லாம் வந்து நீண்ட கால அறிகுறிகள். இப்போ வந்து பொதுவாகவே நமக்கு வந்து கோபம், எரிச்சல்லாம் ஏதோ ஒரு சமயத்தில் வரும், அது வந்துட்டு அடுத்த நாள் நம்ம நார்மல் ஆகிடுவோம். ஆனால் ரெகுலராக அது தினைக்கு வந்து இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அது வந்து மனநலம் பாதிக்கப்பட்டதற்கான அறிகுறி. இதே மாதிரி தான் எல்லா விஷயங்களுமே. சோகம் நமக்கு வந்து வராமல் இருக்காது, ஆனால் ரெகுலராக இருக்குது. நாமளே வந்து அதை நினச்சி ஒரு சோகமாக வந்துருக்கிறோம், எதையோ ஒன்று நினச்சி சோகமாக இருக்கிறோம் அப்படின்னா அதுவுமே ஒரு அறிகுறி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்படி இருக்கிற நம்மளுடைய மனநலனை நம்ம மேம்படுத்திக்கிறதுக்கு சில விஷயங்கள் நம்ம வந்தால் பண்ணாலே போதும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று நடைப்பயிற்சி, அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நம்மளுடைய மனநிலையை மேம்படுத்தும். அதற்கப்புறமா நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட நேரங்கள் நம்மளுடைய நண்பர்களோட செலவிடணும். நண்பர்களோடு நம்ம வந்து இருக்கிறோம் அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சியாக சிரிச்சுக்கிட்டு வந்து இருப்போம், அது நமக்கு வந்து அந்த ஒரு பிரச்சனையை சரி பண்ணும். அதே மாதிரி நல்லா தூங்கணும், மதியான நேரத்தில் நமக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் தூங்கணும். அதாவது பொதுவாகவே சொல்லுவாங்க, மனநலனுக்கு தூக்கத்தை விட சிறந்த மருந்து எதுவுமே இல்லை. ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிறவங்க ஒரு 2 மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சாங்க அப்படின்னா அப்படியே ஒரு ரிலாக்ஸாக வந்து இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா தொடர்ச்சியாக இன்னொரு விஷயம், இந்த மனநலனை மேம்படுத்திக்கிறதுக்கு நாம் வந்து சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதே மாதிரி நம்ம ரொம்ப அதிகமான ஒரு நேரம் பார்த்திங்க அப்படின்னா சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு நினைக்கணும். நம்மளை அறியாமலே வந்து நம்ம வந்து ரொம்ப லோவாக வந்து இருப்போம். அப்படி இல்லாமல் நாள் முழுக்க நான் சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம் அப்படின்னா ரொம்ப ஆக்டிவாக இருப்போம், அது நமக்கு வந்து அந்த மனநல பாதிப்பை வந்து குறைக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: வணக்கம், என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. என்னதான் நம்ம வந்து இன்னைக்கு நிறைய டிஃப்ரெண்டான உணவுகள்லாம் வந்து சாப்பிட்டாலும், நிறைய உடற்பயிற்சி அதெல்லாம் செஞ்சாலும், நம்ம தாத்தா பாட்டிங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த அந்த உணவு முறைகள் வைத்திய முறைகளுக்கு இணையாக ஆகவே ஆகாது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அந்தளவுக்கு அவங்களோட அந்த மருத்துவ முறைகள், ஒரு காய்ச்சல் சளி அப்படின்னா வீட்டிலையே குணப்படுத்திக்கிற அந்த வைத்திய முறைகள், அதற்கப்புறம் நோயே வராமல் இன்றைக்கி வரைக்குமே அவங்க ஆரோக்கியமாக இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க சாப்பிட்ட உணவு முறைகள் தான் இல்லைங்களா? அப்படி அந்த உணவு முறைகளை அவங்க வந்து ஃபாலோ பண்ண விஷயங்கள், இது எல்லாமே இன்றைக்கு வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய மைண்டில் இருந்துகிட்ருக்க ஒரு விஷயமா இருக்குங்க. ஸோ அதை பற்றியும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசுவோம் மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்களில். அப்படி நம்ம கூட முத்துநாயக்கம்பட்டியிலேருந்து மானு அப்படின்ற பாட்டி இணைஞ்சிருக்கிறாங்க. பாட்டி வணக்கம். பாட்டி, பாட்டி அந்த காலத்தில் நீங்கள் எந்த மாதிரியான மூலிகைகள்லாம் வந்து பயன்படுத்துனீங்க ஆரோக்கியத்துக்கு, அதை பற்றி சொல்லுங்கள் பாட்டி.
7: இப்போலாம் பல வகையான மூலிகை இருந்துச்சு கண்ணு. இப்போ முடக்கட்டாந்தலைன்னு இருக்குது, முடக்கட்டாந்தலை அதை வச்சு இந்த காலில் விழுந்ததில்ல, அதை போட்டு அரைச்சி அப்படி பத்து போட்டு அது நல்லா போயிருப்பா முடக்கட்டாந்தலை. இப்போலாம் அந்த முடக்கத்தலை கண்ணிலே சிக்க மாட்டேங்குது. அப்போலாம் அந்த மாதிரி வச்சு எங்கள் அம்மா பண்ணும். எங்கெல்லாம் ஒரு நாளையில் நாங்கள் 7 பேர், 5 பொட்டை பிள்ளைங்க 2 பசங்க, நாங்களாம் ஆச்சு வித்துட்டு ஊச்சினா என்னன்னே தெரியாது.
6: கண்டிப்பாங்க பாட்டி, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. கேட்டுட்டு இருக்க லிஸ்னர்ஸ்க்கு இந்த ஒரு நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க பாட்டி. அதாவது பாட்டி சொன்னாங்க, நாங்கள்லாம் வந்து அத்தனை அண்ணன் தம்பிங்க அண்ணன் தங்கச்சிங்க வந்து இருந்தோம், ஆனால் ஹாஸ்பிட்டல் பக்கம் கூட வந்து போனதில்லை. அந்த நாங்கள் சாப்பிட்ற உணவு முறைகள், அதுக்கப்புறம் அங்கே ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த அந்த வைத்திய முறைகள், அதெல்லாம் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதை தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க சொன்ன ஒரு விஷயம் முடக்கத்தான் இலை, அதில் வந்து எந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றதையும் வந்து சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க பாட்டி. தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. பாடல்களை தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது அடுத்து வருவது
1: லேசா லேசா
2: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
4: காலத்தில் எப்படிங்க ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை இந்த மாதம் முழுவதுமே நம்ம வந்து இந்த டைமில் வந்து பேசிகிட்டே இருக்கிறோம். பருவமழை காலம் ஸ்டார்ட் ஆகி அப்பப்போ மழை வந்துக்கிட்டே இருக்குது. காலை இரவு அப்படின்ற சமயங்களில் நம்ம வேலைக்கு புறப்படும் போது சில சமயம் வந்து அப்படியே மழை வர மாதிரி இருக்குது. அப்புறம் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது மதியான டைமில் பேச்சு மழை வர மாதிரி இருக்குது. அப்புறம் ஈவினிங் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அப்சல்யூட்லி மழை

நல்லா வருது. அதுவும் நைட் டைமில் ரொம்ப நல்ல மழை வருதுங்க. இந்த மழை சீசனில் அதிகமாக கொசுக்களால் பரவக்கூடிய நோய்கள் வரலாம். ஏன்னா வீட்டை சுற்றி அந்த மழை தண்ணீர் வந்து தேங்கி நிற்கிறதுனால அது மூலிமா கொசுக்கள் உருவாகி அது நம்மளை வந்து கடிக்கிறது மூலிமா நிறைய பிரச்சனைகள், அதாவது நிறைய நோய்கள் வந்து வரலாங்க. அதே மாதிரி மழைக்காலத்தில் கிருமி தொற்றுகள் மூலிமாவும் நிறைய இன்ஃபெக்ஷன், காய்ச்சல், சளி, இருமல் போன்ற பிரச்சனைகளும் வந்து வரலாம். இந்த ரெண்டு ரீசன்னாலையும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அதிகமான உடல்நல பிரச்சனைகள் வரலாங்க. அதனால் இந்த ஒரு டைமில் வீட்டை சுற்றி நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதற்கப்புறம் கொசுக்கள்லாம் வந்து ஈவினிங் டைமில் வீட்டுக்குள்ளே வராத மாதிரியும், குறிப்பாக பகல் நேரத்தில் எந்த கொசுக்களும் நம்மளை கடிக்காத மாதிரியும் நம்ம வந்து பார்த்துக்கணும். அது கையில் நம்ம வந்து க்ரீம் தடவிக்கிறதா இருக்கலாம், இல்லை ஃபுல் ஹேண்டாக நம்ம வந்து ட்ரெஸ் போட்டுக்கிறதா இருக்கலாம், கதவை சாத்தி வைக்கிறதா இருக்கலாம், கொசு விரட்டிகளை வந்து பயன்படுத்துறதா இருக்கலாம், இரவில் கொசு வலைகள் பயன்படுத்துறதா இருக்கலாம், இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கொசு வரதை வந்து கொசுனால் பரவக்கூடிய நோய்களை வந்து தடுக்கும். அதே மாதிரி அந்த வெளியே அந்த மழை நீர் நால கிருமி தொற்றுகள் பரவாமல் இருக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வெளியில் சாப்பிட்றது தவிர்க்கலாம். இப்போ மழையில் நம்ம வந்து நினைஞ்சிட்டு வீட்டுக்கு வரோம் அப்படின்னா குளிச்சுட்டு வெது வெதுப்பான நீரில் குளிச்சுட்டு ரொம்ப அது கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே ஜில்லுன்னு வருவோம், அப்போ வந்து குளிச்சுட்டு போனால் ரொம்ப குளிரும். ஆனாலும் நம்ம வந்து ஓரளவுக்கு நல்லா சூடான தண்ணீரில் நம்ம குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சேற்றில் நம்மளுடைய ஷூ, செப்பல் அதெல்லாம் வந்து பட்டிருந்தது அப்படின்னா அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம பயன்படுத்துறது ரொம்ப முக்கியங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே இந்த ஒரு மழைக்காலம் முடிகிற வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பாடலை தொடர்ந்து நானும் கிளம்புறேங்க. மீண்டும் அடுத்த என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் பல ஆரோக்கியமான தகவல்களோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே, பாபா நேயர்களே.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
2: சுத்தி 100 பேர் இருந்தாலும் நம்மளை புரிஞ்சுக்கிற ஒருத்தர் நம்ம கூட இருக்காங்களா அப்படின்னு கேட்டா நமக்கு யாருமே இல்லையே அப்படின்னு தோணும் போது வரக்கூடிய அந்த வழி இருக்கு இல்லையா, இது என்னைக்காவது நீங்க உணர்ந்திருக்கீங்களா? இதை பத்தி நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8.

நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கறதுக்காக நான் ராஜ்குமார் வந்துட்டேன். கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து நிறைய விஷயங்கள் நான் பேசலாம் இருக்கேன். ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ல வந்து என்னோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ பார்த்த ஒரு விஷயம் எனக்கு இப்போ வரைக்கும் என் கண்ணுக்குள்ளே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்போ அவங்களுடைய அம்மா வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா சமையல் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க எல்லாம் சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தோம் ரொம்ப. அப்பப்போ வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு விஷயமா வந்து என்ன பண்ணிட்டு இருக்க, இப்போ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போயிருந்தாங்க. அந்த நேரத்தில் என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு கட்டத்தில் சமைச்சு முடிச்சுட்டு அவங்க வந்து வெளியே வந்து உட்காரும் போது ஒரு வார்த்தை சொன்னாங்க. யதார்த்தமாக தான் சொன்னாங்க, நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்க, எனக்கு இப்படி இருக்கணும்னு தான் ஆசை, ஆனால் என்னால் முடியல, வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது அவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு கேட்டா, இல்லை இது எல்லாருக்கும் இருக்க ஆரம்பிக்குது. ஏன்னா பொதுவாக நம்ம எல்லாருமே வந்து தனிமை அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, தனிமையான ஒரு அறையில் இருக்கும் போதோ இல்லை நம்ம கூட பேச ஆள் இல்லாத போது தான் நம்ம தனிமை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது கிடையாது, எல்லாருமே கூட இருந்து நம்ம கூட பேசுறதுக்கு நிறைய பேர் இருந்து நமக்காக ஒருத்தங்க இல்லையே அப்படின்னு உணரக்கூடிய ஒரு எண்ணம் தான் வந்து நம்ம தனிமையா இருக்கும், அதாவது லோன்லினஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது எல்லாருக்கும் இருக்குமா அப்படின்னு கேட்டா, எல்லாருக்குமே இருக்காது. பொதுவா எல்லாருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கு நம்மளுடைய எண்ணங்களை சொல்றதுக்கு யாருமே இல்லை, நம்மளுடைய உணர்வுகளை புரிந்துக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் அப்படின்றது எல்லாருக்கும் இருக்க ஆரம்பிக்கும். இது பெண்களுக்கு கொஞ்சம் வேறுபட்டு இருக்க ஆரம்பிக்கும், ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க தனியா இருக்கும் போது மட்டும் தனிமை உணர்றது கிடையாது பெண்கள் பாதி பேர். ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஹால்ல உட்காந்து சிரிச்சு பேசிக்கிட்டு நல்லா விளையாண்டுட்டு இருக்கக்கூடியவங்களா இருக்க ஆரம்பிப்பாங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க. ஆனா அம்மாக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கொஞ்சம் திருப்பி பாருங்க, கிச்சன்ல தனியா நின்று வியர்வை ஊத்த ஊத்த அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா, சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க பெண்கள். அப்போதான் அவங்களுடைய மனசுக்குள்ள ஒரு தனிமை அப்படின்னு வர ஆரம்பிக்கும். நம்ம கஷ்டத்தை பார்த்து யாராவது ஒரு நிமிஷம் வந்து உதவி செய்வாங்களா இல்லையான்னு நினைக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய தனிமைன்னு சொல்லலாம். ஸோ இது நினைக்கும் போது அவங்களுடைய மனசுக்குள்ள அவ்வளோ உழைக்க ஆரம்பிக்கிறோம், அவ்வளோ பண்றோம் குடும்பத்துக்காக, ஆனா குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க ஒருத்தர் கூட நம்மளை வந்து யாரும் புரிஞ்சுக்கலையே அப்படின்ற மாதிரியான ஒரு தனிமை வருது இல்லையா. இது பெண்களுடைய வாழ்க்கையில எக்கச்சக்கமா வர ஆரம்பிக்கும். இது ரீசெண்ட் டைம்ல அந்த என்னோட நண்பர் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமேட்டு தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. இது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம அம்மாவும் இதே மாதிரிதான் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. பெண்களுமே வந்து எந்த ஒரு இடத்துலயுமே வந்து தனிமையா ஃபீல் பண்ணாம அவங்க வந்து எல்லாரு கூடயும் இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும் இல்லையா. ஸோ இதுதான் நான் நிகழ்ச்சியில ஒரு கேள்வியா வச்சிருக்கேன். ஏன்னா சுத்தி 100 பேர் இருந்தாலும் நம்மளை புரிஞ்சுக்க ஒரு ஆள் கூட இல்லையே அப்படின்னு பெண்கள் நிறைய பேர் நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்காகவும் தான் இந்த கேள்வி கேட்டிருக்கேன். இந்த கேள்விக்கு மறக்காம சோனா எஃப்எம் நம்பர் ஆனும் 9787701078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி ராஜ்குமார் ஏன் கிட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிக்கலாம். நேர்களே, கேள்வியை இன்னொரு டைம் ஞாபகப்படுத்திடுறேன். உங்களை சுத்தி நிறைய பேர் இருந்தாலும் உங்களுக்காக ஒருத்தர் இல்லையே, உங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒருத்தர் இல்லையே அப்படின்னு நீங்க பெண்கள் நினைச்சிருக்கீங்களா? அதுதான் இன்னைக்கான கேள்வி. தொடர்ந்து அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் 2 சாங்ஸ் வந்துட்டு இருக்கு, கேட்டுடுவாங்க நேர்களே. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில் உங்க கூட. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான யதார்த்தமான இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள் எழுதின ஒரு ஆகச்சிறந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. புத்தகத்தோட பேரே ரொம்ப கம்பீரமாக இருக்கும், சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க இன்றைக்கி நான் வந்து சொல்ல போகிறேன். பொதுவாக இன்றைக்கி திரைப்படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 200 கோடி, 500 கோடி, 1000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஆனால் சினிமாவுக்கு அப்படின்னு ஒரு ஆன்மா இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி தான் இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக எழுதியிருக்காருங்க சீனு ராமசாமி. பொதுவாக அவர் எப்போவுமே அவரோட அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட ஒன்றா சேர்ந்து உலக திரைப்படங்களை பார்ப்பாருங்க. அப்படி ஒரு நாள் உலக புகழ்பெற்ற மாபெரும் இயக்குனர் சத்யஜித் அவர்களோட ஒரு கிளாசிக் படமாக இருக்கக்கூடிய ஃபதிர் பாஞ்சாலி அப்படின்ற படத்தை அந்த குழந்தைகளுக்கு போட்டு காமிக்கிறாருங்க. இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன்ஸ், அதுவும் குழந்தைகள், ஒரு கருப்பு வெள்ளை படத்தை பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க? அதுவும் அந்த திரைப்படம் ரொம்ப பொறுமையாக நகர்ற ஒரு திரைப்படம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அந்த திரைப்படம் அந்த குழந்தைகளுக்கு பிடிக்குமா? ஆனால் அந்த படம் ஆரம்பித்த ஒரு கொஞ்ச நேரத்திலேயே தியேட்டரில் ஒரு கனத்த மௌனம். அப்படியே அந்த படத்தோட ஒன்றா ட்ராவல் பண்ண ஆரம்பித்த அந்த குழந்தைகள் ஃபேமஸான ரயில் வரக்கூடிய சீனில் ரொம்ப சத்தமாக கத்தி குதித்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அந்த திரைப்படம் முடிஞ்சதும் சீனு ராமசாமி இயக்குனர், அவர் தான் கூட்டிகிட்டு போய் காமிச்சார் இல்லையா, அவர்கிட்ட, அங்கிள் இந்த படத்தை கலராக மாற்ற முடியுமா, இந்த ரயில் எங்கே போய் பார்க்க முடியும், ஏன்னா அந்த ரயில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும், ரொம்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ட்ரெயின். அப்படி அந்த சின்ன குழந்தைகளோட உலகமே வந்து மாறிப்போச்சு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஆனால் ஒரு பெரிய மேஜிக் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த படம் பார்த்த அடுத்த நாள் காலையில் 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குட்டி பாப்பா, அவங்களுமே அந்த திரைப்படத்தை பார்த்தாங்க. அவங்க இயக்குனர் சீனு ராமசாமி அவரோட வீட்டு முன்னாடி வந்து நின்று அந்த பாப்பாவோட கையில் ஒரு சிகப்பு கலர் பூ எடுத்துகிட்டு வராங்க. சீனு ராமசாமி வந்து கதவை திறக்கிறாரு. திறந்த உடனே அந்த பாப்பா அந்த பூவை அவர் கையில் கொடுத்து, அதாவது அந்த படம் ஃபதிர் பாஞ்சாலி, அந்த படத்தில் வர ஒரு கதாபாத்திரம் துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம், அவங்களுடைய மரணம் அந்த பிஞ்சு குழந்தையோட மனசை ரொம்ப பாதிச்சிருக்குங்க. அதனால தான் அடுத்த நாள் காலையிலே சீக்கிரமாக எழுந்திரிச்சு அந்த அக்காவுக்காக, அதாவது அந்த

0: நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. சீனு ராமசாமி அவர்கள் எழுதின சினிமாவின் ஆன்மா, சினிமா ரசனை கல்வி.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள். சோனா எஃப்எம், இது சோனா எஃப்எம்.

0: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
1: அது என் போனை பார்த்தாலே டென்ஷன் ஆகுதா? அதான்.
0: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
1: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
0: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
1: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
0: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
2: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 5 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
3: டெக் குரு நிகழ்ச்சி
2: சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: லேசா லேசா
5: லேசா லேசா
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
1: இருண்ட அறையில விளக்கேற்றதை விட அறியாமை என்னும் இருள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து கல்வி அறிவு புகட்டுறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு ஆகச்சிறந்த புரட்சி அப்படின்னு சொல்லுவோம். அதை ஒரு பெண் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின் போது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இது மிகப்பெரிய சாதனை தானே. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பெண் பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் பகிர்ந்துக்க போறேன். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரிலே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில நான் அடுத்ததான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சாதனை பெண் பத்தி பகிர்ந்துக்கலான் இருக்கேன். யார் அந்த சாதனை பெண் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகங்ஷா சதுர்வேதி ஜெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண். இவங்க இந்தியாவின் வணிக மையமா இருக்கக்கூடிய மும்பை இருக்கு இல்லையா, சோ மும்பையில பிறந்து வளர்ந்தவங்க தான் இவங்க. உலக புகழ்பெற்ற நியூயார்க் கொலம்பியா பல்கலைக்கழகத்துல இவங்களுடைய உயர்கல்வியை படிச்சு முடிச்ச உடனே எல்லாரும் வெளிநாட்டிலே வந்து குடியேறலாம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா அது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்திய கல்வித்துறையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்ற லட்சியத்தோட களமிறங்கி இளம் பெண் தொழில் முனைவாரா உருவாகிட்டு இருக்காங்க அகங்ஷா அப்படின்னு சொல்லலாம். சோ என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க மேற்கொண்டிருக்காங்க, இதுல என்ன மாதிரி சவால்கள் இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில ஹெட்டெக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்லைன் கல்வித்துறை அப்படின்றது பில்லியன் டாலர் மதிப்புடையது, பெரும் தொழிலதிபர்களா இருக்கட்டும் ஆண்களுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு கடுமையான போட்டி நிறைந்த களமா இருக்க ஆரம்பிக்குது. இந்தியாவில தரமான கல்வி அப்படின்றது நகர்ப்புறங்கள்ல இருக்கக்கூடிய வசதிப்படுத்தவர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடியதா இருக்க ஆரம்பிச்சது. எல்லாத்தையும் விட்டுட்டு எளிய மாணவர்களுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அது கிடைக்கிறது ரொம்ப சவாலா இருக்க ஆரம்பிக்கும், எட்டா கனியா இருக்க ஆரம்பிக்கும் இல்லையா. சோ அந்த மாதிரியான சவால்கள்லாம் வந்து இவங்க வந்து எதிர்கொண்டு இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து மிக குறைந்த செலவுல தரமான கல்வியை இந்தியா மூலை முடுக்கெல்லாம் கொண்டு சேர்க்கறதுக்காக இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, லாபத்தை மட்டுமே நோக்கமா இல்லாம ஒரு புது யோசனையை வந்து இவங்களுக்கு வர ஆரம்பிக்குது. ஆனா அதை வந்து எல்லாருமே, அதாவது இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆரம்பத்துல வந்து புறக்கணிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னா, அனைத்து தடைகளையும் உடைச்சிட்டு எடுரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்லைன் கல்வி தளத்தை வந்து மிகவும் வெற்றிகரமா இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கற்றல் மற்றும் திறன் மேம்பாட்டை வந்து மிக எளிதில கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில இந்தியாவில இலவச கல்வி இயக்கத்தை வந்து அதிகாரப்பூர்வமா தொடங்கி வரலாற்று சாதனையும் படைக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு இந்தியாவில வந்து முன்னணி பொழுதுபோக்கு தளமா இருக்கக்கூடிய Z5 அப்படின்னு சொல்லக்கூடிய பிரைவேட் கம்பெனி கூட கைகோத்து மிக குறைந்த கட்டணத்திலும் பலருக்கு இலவசமான உயர்தர பாடங்களை வந்து இந்தியாவில பல்வேறு மாநிலங்கள்ல வந்து பல மொழிகள் மூலியமா கொண்டு சேர்த்துட்டு இருக்கக்கூடியவங்களா வந்து இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்தியாவில இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் வசிக்கக்கூடிய ஏழை எளிய குடும்பங்களை சேர்ந்த லட்சக்கணக்கான மாணவ மாணவிகள் கல்வி தேவையை வந்து அந்த எடூரா அப்படின்னு சொல்லக்கூடிய தளத்தின் மூலமா பூர்த்தி செஞ்சுட்டு இருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களாலையும் சிஇஓ ஆக முடியும், ஒரு கம்பெனிக்கு கார்பரேட் உலகத்துல வளம் வர முடியும் அப்படின்றத ஒரு பெண் ப்ரூஃப் பண்ணிருக்காங்க. உயர்தர கல்வி அப்படின்றது வெறும் பணக்காரர்களுக்கு மட்டும் அல்லாம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரோட குழந்தைக்கும் அடிப்படை உரிமை அப்படின்றதை இவங்க வந்து தொடர்ந்து நிலைநாட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ வீட்டு சூழலோ இல்ல சமுதாயத்துல ஆதரவு இல்ல அப்படின்றது நம்மளுடைய கனவுகள் ஒருபோதும் வந்து முடக்கிடவே கூடாதுன்றதுக்காக கையில கல்வி அப்படின்றது இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா, சுயநலம் இல்லாம வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா கல்வி எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்றத வந்து அகங்ஷனா வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாமே ஆன்லைன் அப்படின்றது மாறிடுச்சு. சோ அதை வந்து ஒரு பெண் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு போது, சோ இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி சொல்லிட்டு போங்க நேர்களே. தொடர்ந்து அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் இருந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஏய் மச்சான், இந்த உலகத்திலேயே ரொம்ப சாஃப்டானவங்க டாக்டர்டா. அவங்க கிட்டயே போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கனா, அப்படி என்னடாடா பண்ணிருப்ப?
1: காய்ச்சல் அடிக்குதுன்னு டாக்டர் கிட்ட போனண்டா, பூசி போடணும்னு சொன்னாரு.
0: கரெக்டு தான். அப்புறம்
1: என்ன, டக்குன்னு டென்ஷன் ஆகி அடி ஆரம்பிச்சிட்டாரு.
0: டக்குன்னு டென்ஷன் ஆயிட்டாரா? சரி, இந்த இடைப்பட்ட கேப்ல நீ என்ன பண்ண?
1: ஒண்ணுமே பண்ணல மச்சான், ஊசி போடும் போது தடுத்துக்கிட்டே இருந்தேன். அவ்வளவுதான்டா பண்ணேன்.
0: ஏன்டா அப்படி பண்ண?
1: அவர் தானே தடுப்பூசி போடணும்னு
2: சொன்னாரு. எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?
3: 70 years of legacy, eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school, Sonavaliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaigaloda future beautifully design panna Sonavaliyappa Public School, TPT Main Road, Junction, Salem. Contact 94425 92160.

0: மச்சான் சேகரே, நான் மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்ன நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியே கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம். சோனா எஃப்எம், இது சோனா.

0: விலை கொடுத்து வாங்கும் நெகிழி விஷமாகும். விளைந்த பொருட்களால் உருவாகும் துணிப்பையே இயற்கைக்கு விருந்தாகும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: உடல் எடையை குறைக்கிற அப்படின்ற பேர்ல நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் பண்ணக்கூடிய தவறு என்ன தெரியுமா? நான் வந்து பட்னியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி டயட்ன்ற பேர்ல சாப்பிடாம இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சாப்பாடுன்றது எந்த அளவுக்கு பெண்களுடைய வாழ்க்கையில முக்கியம், அந்த சாப்பாடு இல்லாம இருந்தா பெண்களுடைய வாழ்க்கை நிலை என்ன ஆகுது அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் பகிர்ந்துக்க போறேன். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நிகர்களையும் சாப்பிடாம இருந்தா எடை குறையுமா அப்படின்னு கேட்டா, எடை குறைக்க பல பெண்கள் எடுக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல முதல் முடிவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையிலயோ இல்ல நைட்டோ சாப்பிடாம கம்ப்ளீட்டா வந்து பட்னி கிடைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா யதார்த்தத்துல நீங்க சாப்பிடாம இருக்கும் போதுதான் உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஸ்டார்வேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மோடுக்கு நீங்க போக ஆரம்பிக்கிறீங்க. அப்படி போக ஆரம்பிச்சா, அதாவது உடம்புல இருக்கக்கூடிய சாப்பாடு கிடைக்கலன்னு நினைச்சு ஏற்கனவே இருக்கக்கூடிய கொழுப்பை இன்னும் பலமா சேமிக்க ஆரம்பிச்சுனும் இந்த உடல். இது தெரியாம இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பல பெண்கள் அன்றாட வாழ்க்கையில இந்த மாதிரியான தவறுகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சோ இந்த பட்னி அதாவது டயட் அப்படின்ற ஒரு பெயர்ல சாப்பிடாம இருக்கிறதுனால பெண்களுக்கு என்ன விளைவு ஏற்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெட்டபாலிசம் குறைய ஆரம்பிக்கும். நீங்க பட்னியா கிடக்கும் போது உங்களுடைய உடம்போட ஜீரண சக்தி அப்படின்றது அப்படியே மந்தமாயிடும். இதனால பிற்காலத்துல நீங்க கொஞ்சமா சாப்பிடக்கூடிய சாப்பாடும் கூட அதை டக்குன்னு கொழுப்பா மாத்தி எடையை இன்னும் அதிகமாக்கிடும் இந்த உடல். அதுக்கப்புறம் காலையில சாப்பாட்டை தவிர்த்துட்டு ஆபீஸ்க்கோ வேலைக்கோ ஓடக்கூடிய பெண்கள் மதியம் 12 மணிக்கு மேலதான் அவங்க வந்து சாப்பாடு அப்படின்றது வர ஆரம்பிக்குது. இன்னும் ஒரு சிலர்லாம் வந்து 2 மணிக்கு மேல சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்படிலாம் இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு வந்து கண்கள்லாம் ஒரு மாதிரி சொருக ஆரம்பிச்சிடும், அதாவது ரொம்ப சோர்வா இருக்கிற மாதிரி ஆரம்பிச்சிருவாங்க. ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு டக்குன்னு குறைய ஆரம்பிச்சிடும். தலை சுத்துறது, மயக்கம் வருது, இது எல்லாமே யதார்த்தமா இருக்க ஆரம்பிக்கும். பல பேர் வந்து வெயில்ல போனாவே எனக்கு வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு சிலர் சாப்பிடாம இருக்கிறதுனால வெயில்ல போக ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஹீட் ஸ்ட்ரோக் வந்து ஒரு சிலர் மயக்கம் போட வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு ஏற்பட ஆரம்பிக்குது. சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதிரியான நிலையெல்லாம் ஏற்பட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம், அதாவது அமெரிக்காவில் உடல்நல நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு ஆன்லைன் ஆய்வில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பட்னி கிடந்து எடையை குறைக்க நினைக்கும் பெண்கள் 85% பேருக்கு வந்து எடை குறையறதுக்கு பதிலா அடுத்த சில மாதங்கள்ல அவங்களுடைய உடல் எடை வந்து டக்குன்னு இரட்டிப்பா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் வந்து இருக்க ஆரம்பிக்குதான். நீங்க சாப்பிடாம இருக்கும் போது உங்களுடைய உடல் கொழுப்பை வந்து உடல் கரைக்கவே கரைக்காது. அதுக்கு பதிலா என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய தசைகளோட வலிமையை தான் உறிஞ்சி சாப்பாட மாத்திக்க ஆரம்பிக்குமா. அதனால கை கால்கள் எல்லாம் வந்து ஒரு மாதிரி தளர்ந்து போன மாதிரியான இந்த வயசான மாதிரி இருக்கக்கூடிய உணர்வு அப்படின்றத கொடுக்க ஆரம்பிக்குமா. சோ பெண்கள் நீங்க டயட் அப்படின்ற ஒரு பேர்ல இருக்க ஆரம்பிச்சீங்க, பட்னி கெடுக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, சரியான நேரத்துல சத்தான உணவுகளை அளவோடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டயட் அப்படின்ற ஒரு விஷயம் தேவையே இல்லை. சத்தான சாப்பாடை அளவா எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களோட உடலுக்கு எந்தவித பிரச்சனைகளும் இருக்காது. சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பெண்கள் பண்ணக்கூடிய தவறு இதுதான். இதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் தொடர்ந்து பேசியிருக்கேன். சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி சொல்லுங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நாம அடுத்தடுத்து லேசா லேசா நிகழ்ச்சியில பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் இருந்துட்டு இருக்க நேர்களே கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.
5: சோனா எஃப்எம் நேர்களுக்கு அன்பான வணக்கம். தொழில்நுட்ப காரணமாக சோனா வானொலி தற்காலிகமாக நிறுத்தப்படுகிறது. தங்களது ஒத்துழைப்புக்கு ரொம்ப நன்றி.

சோனாயப்பம் 107.8 ஒளிபரப்பு தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக சிறிது நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. தொழில்நுட்ப கோளாறுகள் அனைத்தும் சரி செய்யப்பட்டு இப்போது சோனாயப்பம் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகிறது.

0: சோனா எஃப்எம் கேட்டுட்டு இருக்கேன். நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல நான் இங்கே சூப்பராக இருக்கேன். நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம ரெகுலராக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அன்றைக்கி என்னென்ன விஷயங்கள், அன்றைக்கி என்னென்ன சம்பவங்கள்லாம் சமூக வலைதளங்களில் செம்ம பேசு பொருளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள்லாம் பேசுவோங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சோஷியல் மீடியா கிரியேட்டரோட நம்ம பேச போகிறோம் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சி ஃபுல்லாகவே. நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இது வரைக்கும் நிறைய சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்லாம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் கேட்கும் போது ஒவ்வொரு சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தனித்தனி கதை வந்துருக்கும், ஒவ்வொரு இன்ஸ்பிரேஷனான ஜேர்னி வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இன்றைக்குமே நம்ம கூட ஒரு ஸ்பெஷலான சோஷியல் மீடியா கிரியேட்டர் இருக்கிறாரு. யார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பிஎஸ்கே விளாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சேனலை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்க நம்ம சரவணகுமார் ப்ரோ தான் வந்து அவரோட சோஷியல் மீடியா ஜேர்னியை இன்றைக்கி நமக்காக இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் ஷேர் பண்ணிக்க போறாரு. அவரோட சோஷியல் மீடியா ஜேர்னி அப்படின்றது ரொம்ப ரொம்ப ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக வந்திருக்கும். இவரோட ஜேர்னி அப்படின்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவர் தான் நம்ம கூட இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் அவரோட ஜேர்னியை வந்து ஷேர் பண்ணிக்க போறாரு. ஹாய் பிரதர், உங்களோட ஒரு சின்ன அறிமுகம் நம்ம நேருக்கலக்காக. பிரதர்
1: ஹாய் ப்ரோ,
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த சோனா எஃப்எம் டீமுக்கும் உங்களுக்கும் என்னோட சோசியல் மீடியா நண்பர்களுக்கும் அண்டு ஃபைனலா என் ப்ரொஃபைல் ஷேர் பண்ண தம்பிக்கும் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள்.
0: ரொம்ப
1: என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
0: உங்களோட வேலையான டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்குன்னு நேரம் ஒதுக்கி உங்களோட இன்டர்வியூஸ்லாம் வந்து ஷேர் பண்ண போறீங்களா, உங்களுக்குமே மிகப்பெரிய நன்றி.
1: தேங்க்யூ ப்ரோ. என்னேம் சரவணகுமார் ப்ரோ. நான் ஒரு 4 இயர்ஸாக கண்டென்ட் கிரியேட்டர் இந்த ஃபீல்டில் இருக்கேன். ஆக்சுவலாக இந்த ஃபீல்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு கண்டென்ட் கிரியேட்டர்னே தெரியும். நான் பண்ணுற ஜாப் வந்து வேறு கண்டென்ட் கிரியேட்டர் அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்துட்டேன். ஏன்னா எனக்கு அந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சி, அதனால் வந்துட்டேன். நான் யூடியூப்பில் ஒரு 4 இயர்ஸாக மேஜராக யூடியூப் தான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஒரு அதுக்கப்புறம் செய்ய வேண்டியதான் இன்ஸ்டாவில் வந்து இப்போ ஒரு 4 இயர்ஸ் மேலே பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ.
0: ஓகே ப்ரோ.
1: ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணேன். அதை தாண்டி தான் ஸ்டார்ட் பண்ணோம்.
0: கண்டிப்பாக பிரதர், இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எது இருக்குமோ இல்லையோ கண்டிப்பாக சொல்லிக்கிற அளவுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வந்திருக்கும். இப்போ நிறைய சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்லாம் வந்திருக்காங்களா, அவங்களாம் ஸ்டார்டிங்கில் பயங்கரமான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணி தான் அவங்க இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மாக ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தாங்க நம்ம சரவணகுமார் ப்ரோ இருக்காருல்ல, அவருமே வந்துட்டு அவர் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணி தான் இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. ஸோ இவரோட ஜேர்னி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக வந்திருக்க போது இவரோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம தொடர்ந்து வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்ட வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

மாநகர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும் கேட்டா சொல்றான். அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில் உங்க கூட. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான யதார்த்தமான இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள் எழுதின ஒரு ஆகச்சிறந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. புத்தகத்தோட பேரு ரொம்ப கம்பீரமா இருக்கும், சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தாங்க இன்னைக்கு நான் வந்து சொல்ல போறேன். பொதுவா இன்னைக்கு திரைப்படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 200 கோடி, 500 கோடி, 1000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் பத்தி தான் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஆனா சினிமாவுக்கு அப்படின்னு ஒரு ஆன்மா இருக்கு இல்லைங்களா, அதை பத்தி தான் இந்த புத்தகத்துல ரொம்ப அழகா எழுதியிருக்காருங்க சீனு ராமசாமி. பொதுவா அவர் எப்பவுமே அவரோட அப்பார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட ஒன்னா சேர்ந்து உலக திரைப்படங்களை பார்ப்பாருங்க. அப்படி ஒரு நாள் உலக புகழ் பெற்ற மாபெரும் இயக்குனர் சத்யஜித் அவர்களோட ஒரு கிளாசிக் படமா இருக்கக்கூடிய ஃபதிர் பாஞ்சாலி அப்படின்ற படத்தை அந்த குழந்தைகளுக்கு போட்டு காமிக்கிறாருங்க. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ஸ், அதுவும் குழந்தைகள், ஒரு கருப்பு வெள்ளை படத்தை பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க? அதுவும் அந்த திரைப்படம் ரொம்ப பொறுமையா நகர்ற ஒரு திரைப்படம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அந்த திரைப்படம் அந்த குழந்தைகளுக்கு பிடிக்குமா? ஆனா அந்த படம் ஆரம்பிச்ச ஒரு கொஞ்ச நேரத்திலேயே தியேட்டரில் ஒரு கனத்த மௌனம், அப்படியே அந்த படத்தோட ஒன்றா ட்ராவல் பண்ண ஆரம்பித்த அந்த குழந்தைகள் ஃபேமஸான ரயில் வரக்கூடிய சீனில் ரொம்ப சத்தமாக கத்தி குதிச்சு என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அந்த திரைப்படம் முடிஞ்சதும் சீனு ராமசாமி இயக்குனர், அவர் தான் கூட்டிகிட்டு போய் காமிச்சார் இல்லையா, அவர்கிட்ட, அங்கிள் இந்த படத்தை கலராக மாற்ற முடியுமா, இந்த ரயிலை எங்கே போய் பார்க்க முடியும், ஏன்னா அந்த ரயில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ட்ரெயின். அப்படி அந்த சின்ன குழந்தைகளோட உலகமே வந்து மாறிப்போச்சு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஆனால் ஒரு பெரிய மேஜிக் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த படம் பார்த்த அடுத்த நாள் காலையில் 3வது வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குட்டி பாப்பா அவங்களுமே அந்த திரைப்படத்தை பார்த்தாங்க. அவங்க இயக்குனர் சீனு ராமசாமி அவரோட வீட்டு முன்னாடி வந்து நின்று அந்த பாப்பாவோட கையில் ஒரு சிகப்பு கலர் பூ எடுத்துகிட்டு வராங்க. சீனு ராமசாமி வந்து கதவை திறக்கிறாரு. திறந்த உடனே அந்த பாப்பா அந்த பூவை அவர் கையில் கொடுத்து, அதாவது அந்த படம் ஃபதிர் பாஞ்சாலி, அந்த படத்தில் வர ஒரு கதாபாத்திரம் துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம், அவங்களுடைய மரணம் அந்த பிஞ்சு குழந்தையோட மனசை ரொம்ப பாதிச்சிருக்குங்க. அதனால தான் அடுத்த நாள் காலையிலே சீக்கிரமாக எழுந்திரிச்சு அந்த அக்காவுக்காக, அதாவது அந்த துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் இறந்தாங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு பூவை வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த படத்தோட இயக்குனர் சத்யஜித் அவர்கள் இந்த ஒரு படத்தை எடுத்து கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேலே ஆகுதுங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய குட்டி குழந்தைகளை அந்த ஒரு படம் வந்து கவர்ந்திருக்கு. இந்த ஒரு காரணம்தான் சீனு ராமசாமி அவர்களை சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுத வச்சுருக்குங்க. இந்த புத்தகத்தோட உண்மையான கான்செப்ட் என்ன அப்படின்னா, பெரிய பட்ஜெட்டில் நிறைய திரைப்படங்கள் வந்து எடுப்பாங்க, ஆனால் ரொம்ப எளிமையான ஒரு பட்ஜெட்டில், ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் வரக்கூடிய படங்கள் ஒரு பெரிய தன்னம்பிக்கையை எல்லாருக்குள்ளாரையும் கொடுக்கும். அப்படிப்பட்ட திரைப்படங்கள் நிறைய இருக்குங்க. அந்த திரைப்படங்களை பற்றி தான் இந்த ஒரு புத்தகத்தில் இயக்குனர் சீனு ராமசாமி பேசியிருக்காரு. இந்த புத்தகத்தை படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. சீனு ராமசாமி அவர்கள் எழுதின சினிமாவின் ஆன்மா, சினிமா ரசனை கல்வி.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
3: என்ன ஸ்வேதா, சமையல் சக்கரவர்த்தி ஆக போறன்னு சொன்னியே, என்னாச்சு? ஸ்வேதா கைய வச்சா ராங்கா போனதே கிடையாது, கலக்கிட்டோம்ல பாரப்பா. சரி அடுத்து என்ன? அடுத்ததான் நம்ம PIS ஈவெண்ட்ஸ் பத்மவாணி ஆட்டோனமஸ் காலேஜ்ல June 25 வியாழக்கிழமை இன்டர் காலேஜ் குக்கிங் காம்படிஷன் நடத்த போறாங்க. என்னோட ஃப்ரெண்டும் அந்த காலேஜ்ல தான் படிக்கிறா, அதனால அவளை கலந்துக்க சொல்லலாம்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் 3000 ரூபாய், செகண்ட் பிரைஸ் 2000 ரூபாய், தேர்ட் பிரைஸ் 1000 ரூபாயாம். அது மட்டும் இல்லாம நம்ம சோனா FM தான் ரேடியோ பார்ட்னரா இருக்காங்க. ஓ அப்படியா, அப்ப கலக்க போறீங்க. சோனா FM, இது சோனா.

0: குட்டீஸ் எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த்த பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம சமூக வலைதளங்களில் என்னென்ன விஷயங்கள்லாம் சமூக பேச

0: நினைக்கிறேன் சூப்பர் பிரதர். ஸோ நம்ம இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் நம்ம சரவணன் ப்ரோ கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டு சூப்பரான பேக் டு பேக்கில் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கீங்க, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு. என்ன இது வாலிப வயசு?

0: மச்சான், இந்த உலகத்திலேயே ரொம்ப சாஃப்டானவங்க டாக்டர்டா, அவங்க கிட்டயே போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கனா, அப்படி என்னதான்டா பண்ணிருப்ப?
1: காய்ச்சல் அடிக்குதுன்னு டாக்டர் கிட்ட போனா ஊசி போடணும்னு சொன்னாரு.
0: கரெக்ட் தான். அப்புறம்
1: என்ன, டக்குன்னு டென்ஷன் ஆகி அடி ஆரம்பிச்சிட்டாரு.
0: டக்குன்னு டென்ஷன் ஆயிட்டாரா? சரி, இந்த இடைப்பட்ட கேப்ல நீ என்ன பண்ண?
1: ஒண்ணுமே பண்ணல மச்சான், ஊசி போடும் போது தடுத்துக்கிட்டே இருந்தேன், அவ்வளவுதான்டா பண்ணேன்.
0: ஏன்டா அப்படி பண்ண?
1: அவர் தானே தடுப்பூசி போடணும்னு
2: சொன்னாரு. எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?
3: 70 years of legacy, eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school, Sonavaliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaingaloda future beautiful ah design panna Sonavaliyappa Public School, TPT Main Road, Junction, Salem. Contact 94425 92160.

0: மச்சான் சேகரே, நான் மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்னை நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியை கெடுக்கும் மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: நீர்வளம் நிலவளம் காக்க நெகிழியை தவிர்ப்போம். மகிழ்வாய் வாழ இயற்கையாலான பொருட்களையே பயன்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
2: இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சி ஃபுல்லாகவே சோஷியல் மீடியா கிரியேட்டர் தான் பேசிட்டு இருக்கிறாரு. யார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, பிஎஸ்கே விளாக் இந்த பேஜ்க்கான கிரியேட்டர் ப்ரோ தான் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிறாரு. அவரோட சோஷியல் மீடியா ஜர்னி தான் நம்ம அப்படியே வந்து பேசிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் பேசி தெரிஞ்சுக்கலாம். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ப்ரோ, நம்ம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். நீங்கள் லாஸ்ட்டாக கூட வந்து சொல்லியிருந்தீங்களா, யூடியூப்ல தான் என்னோட ஜேர்னி அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அது எப்படி நீங்கள் பண்ணீங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க அதெல்லாம்?
5: அதுக்கேற்ற மாதிரி ஒரு 4 இயர்ஸ் ரன் பண்ணேன். அப்புறம் 130,000 சப்ஸ்கிரைபர் யூடியூப்ல இருக்காங்க. பிளஸ் சில்வர் பட்டன் வாங்கியிருக்கேன்.
2: சூப்பர் ப்ரோ. அது எப்போ வாங்கினீங்க அந்த சில்வர் பட்டன்லாம்?
5: அது ஒரு 4 இயர்ஸ் ஆக்சுவலாக ரன் பண்ணோம் ப்ரோ. இப்போ லாஸ்ட் மந்த் ஜூன் மந்த் வாங்கினோம் ப்ரோ.
2: செம்ம ப்ரோ.
5: ஜூன் மந்த் வாங்கினேன், ஆனால் அதை ரிவீல் பண்ணது 2 மந்த்ஸ் கழிச்சு. அந்த மாதிரி ஏன்னா அப்போ வந்து கொஞ்சம் ஐபிஎல் எண்டிங்ல இருந்தது, ஐபிஎல் டிஎன்பிஎல் அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்து போனதுனால அடுத்து பார்த்தீங்கன்னா இது சில்வர் பட்டன் அது ஓப்பன் பண்ணவே எனக்கு 2 மந்த்ஸ் ஆயிடுச்சு.
2: சூப்பர் சூப்பர் ப்ரோ. இப்போ சோஷியல் மீடியாவில் யூடியூப்ல நிறைய கிரியேட்டர்ஸ்லாம் வந்துருக்காங்க. எல்லாருக்குமே யூடியூப்ல சில்வர் பட்டன் அப்படின்றது வந்து கிடைச்சிடாது. ஸோ நீங்கள் அந்த சில்வர் பட்டன்லாம் வந்து வாங்கியிருந்தீங்களா, அதெல்லாம் எப்படி ஃபீலாக இருந்தது ப்ரோ?
5: அது ஆக்சுவலாக எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா 2 விதம் இருக்குது. ஒன்று நீங்கள் பணம் சம்பாதிக்க யூடியூப் ஓப்பன் பண்ணுறீங்களா, இல்லை உங்களுக்கு நேம் ஃபேம், இல்லை உங்களுக்கு எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் பண்ணுறீங்களான்னு ஒரு விஷயம் இருக்குது. எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் எதிர்பார்த்தேன். ஏன்னா அது ஏன் நிறைய ஃப்ளாஷ்பேக் இருக்குது, என்னோடய ஃப்ளாஷ்பேக் இருக்குது, அடுத்தடுத்து பார்க்கலாம். அது ஏன் நான் அப்படி நினச்சேன்னா, அதுக்கு நிறைய காரணம் இருந்தாலும் ஒரு சில காரணம் என்ன ஃபினான்சியல் என்னோடய பேக் ட்ரபுள்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணுவேன் தான் எனக்கு டார்கெட் இருந்துச்சு. நிறைய அவமானம், நிறைய கேலி கிண்டல் அவமானம் அப்படிலாம் தாண்டியதுனால எனக்கு எதுக்காக அச்சீவ் பண்ணும் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் இருந்துச்சு. எனக்கு பணம் சம்பாதிக்க விட அதான் மைண்ட் செட் இருந்துச்சு. அப்படிங்கும் போது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கால் ஆஃப் எடுக்க வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கு யூடியூப்ல வியூஸ் வேணுமா, இல்லை ஃபாலோவர்ஸை சப்ஸ்கிரைபராக கன்வெர்ட் ஆகணுமா? வியூஸ் போகணும்னா நீங்கள் எப்படி வேணால் வியூஸ் போடுங்க. இப்போ ஒரு ஒரு நார்மலாக ஒரு கேலோ ஒரு கான்ட்ரவர்ஷியான ஒரு விஷயமோ இல்லை ஏதோ சம்திங் ஃபுட்டு நார்மலாக ஃபுட்டு பார்த்தாலும் வியூ பார்ப்பாங்க, ஆனால் ஃபாலோவர்ஸ்க்காக கன்வெர்ட் ஆகுமான்லாம் தெரியாது. பட் ஆனால் உங்கள் மேலே ட்ரஸ்ட் பில்ட் பண்ணும்போது இல்லை உங்கள் சேனல் ஏதோ ஒரு விஷயமா இருந்தால் தான் அது ஃபாலோவர்ஸாக கன்வெர்ட் ஆகும்.
2: கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ நம்ம சரவணகுமார் ப்ரோ சொன்ன மாதிரி யூடியூப்ல ஒரு ஆடியன்ஸ்லாம் வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு நார்மலாக வீடியோ பார்க்கறதுக்கு தான் வருவாங்க. அப்படி பார்க்குற ஆடியன்ஸை நம்ம ஃபாலோவர்ஸாக மாற்றுறதா மிகப்பெரிய டாஸ்க்கு. நீங்கள் அவங்களுக்கு குவாலிட்டியான கண்டென்ட், நல்ல ட்ரஸ்டபிளான கண்டென்ட்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அந்த வியூவர்ஸ் வந்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸாக கன்வெர்ட் ஆகுவாங்க. அப்படி அவங்க கன்வெர்ட் ஆனாங்க அப்படின்னா உங்களோட பேஜ் அப்படின்றது பயங்கர க்ரோத்தில் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்க. நீங்கள் வியூவர்ஸ் வந்துட்டு ஃபாலோவர்ஸாக மாற்றினீங்க அப்படின்னா அதுதான் வந்துட்டு ஒரு ரியல் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம சரவணகுமார் ப்ரோ கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7036663333.
2: இது சோனா எஃப்எம்.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான் படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
6: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில நம்ம ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து பேசல, அதுக்கு பதிலாக சோசியல் மீடியா கிரியேட்டர் தான் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாரு. யார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நம்ம சரவணகுமார் ப்ரோ தான். பிஎஸ்கே விளாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சேனலை ரொம்பவே சூப்பராக சக்சஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. ஸோ இவரோட ஜேர்னி தான் நம்ம அப்படியே வந்து இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். ப்ரோ, நம்ம தொடர்ந்து உங்களோட சோசியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு இருக்கோம். நீங்கள் லாஸ்ட்டாக கூட வந்துட்டு அந்த வியூவர்ஸ் இருக்காங்கல்ல, வியூவர்ஸை ஃபாலோவர்ஸாக மாற்றுறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அது இன்னும் எப்படி ப்ரோ எலாபரேட்டராக கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ.
7: ஒரு 1 lakh வியூஸ் ஒன்று போயிருக்கும், ஆனால் அது ஃபாலோவர்ஸே வந்திருக்காது.
6: ஒரு 2 பேர் 1 பேர் வந்துருக்காங்க.
7: ஒரு 10,000 வியூஸ் 5,000 வியூஸ் போயிருக்கும், அதில் 1,000 ஃபாலோவர்ஸ், ஒரு 500 ஃபாலோவர்ஸ், 100 ஃபாலோவர்ஸ் அந்த மாதிரி ஏறிப்பாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்குது. எனக்கு ஒரு வீடியோக்கு 4,000 ஃபாலோவர்ஸ் ஏறினாங்க.
6: என்ன வீடியோ ப்ரோ?
7: அது ஒரு ஸ்போர்ட்ஸ் வீடியோ ப்ரோ, ஸ்போர்ட்ஸ் அந்த வீடியோனா அந்த கோர் ஆடியன்ஸ், ஒரு கோர் ஆடியன்ஸ், அவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோம், அவங்களுக்கு இந்த நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறதுனால என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறது கோசரம் நான் ரெகுலராக இப்போ ஸ்போர்ட்ஸ் ஃபாலோவர்ஸ்னால ரெகுலர் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்டே இருப்பேன். அது எனக்கு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு மாண்டிச்சு என்ன பண்ணாச்சு. ஆனால் அந்த 3 இயர்ஸுமே நான் உங்களுக்கு ஆனஸ்டியாக இருந்தேன். நான் என்ன நினச்சேன்னா, எனக்கு இப்போ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் இருந்தாங்க. அந்த 10 பேருக்கு நான் உண்மையாக இருக்கும்னு நினச்சேன். அப்புறம் 100 வந்துச்சு. அந்த 100 பேரில் உண்மையாக இருக்கும்னு நினச்சேன். 1,000 வந்துச்சு. அதுக்கப்புறம் 1,30,000 வந்துச்சு. அப்படிங்கும் போது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஷார்ட்ஸாக நீங்கள் அது ரெகுலராக நீங்கள் போடும்போது உங்களுக்கு ஃபாலோவர்ஸும் சரி, உங்களுக்கான ரீச்சுமே சரி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் வீடியோஸாக போடும்போது அதுக்கான என்கேஜ்மெண்ட்டு ஃபாலோவர்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். மற்ற டாபிக்ஸ் கம்பேர் பண்ணும்போது எந்த டாப்பிக்காக இருந்தாலும் இது கொஞ்சம் பேசிக்ஸ் நிறையாவே இருக்கும். நான் அந்த கால் ஆஃப் எடுத்தேன். ஆனால் இந்த ஷார்ட்ஸாக நீங்கள் அந்த கால் ஆஃப் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட்டுங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே கம்மியாக இருக்கும், வரவே வராது.
6: ஆனால் லாங் வீடியோஸில் அதிகமாக ஒரு பேமெண்ட்.
7: லாங் வீடியோஸில் உங்களுக்கு ஒரு வீடியோக்கே 10K, 5K, 1K, 2K அந்த மாதிரி கூட வர வாய்ப்பு பேஸ்ட் ஆன் உங்கள் வியூஸ் பொறுத்து. ஆனால் ஷார்ட்ஸ் வீடியோக்கு வரவே வராது காசு. ஒரு
6: மில்லியன்ஸில்
7: வியூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு ஒரு 1,000, 2,000
6: அவ்வளோதான் வரும்,
7: அவ்வளோதான் வரும். அது அந்த ஆடியன்ஸில் எவ்வளோ ஆட்ஸ் பார்த்துருக்காங்கன்னா, இப்போ ஆட் ரெடி பண்ணுறவங்களே இப்போ தான் ஆக்சுவலாக ஷார்ட்ஸ் ஃபார்மேட்டில் ஆட் ரெடி பண்ணுறாங்க.
6: முன்னெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக
7: நாம இப்படி தான் டிவி ஃபார்மேட்டில் தான் இருக்கும். அப்படிங்கும் போது அதுக்கான ரெவென்யூமே கம்மியாக இருக்கும். தென் பிராண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஆட்ஸ்னு இருக்குது, நார்மல் ஆட்ஸ்னு இருக்குது. ப்ரீமியம் ஆட்ஸ்னால் இப்போ ஒரு கார்பரேட் எடுத்துக்கோங்களேன், ஒரு ஷோ வச்சுன்னா நிறையா உங்களுக்கு ரெவென்யூ வர மாதிரி இருக்கும், அதே மில்லியன் வியூஸுக்கு. பட் ஆனால் அந்த ஆட்லாம் உங்கள் ப்ரொஃபைலில் வரணும்னா உங்கள் ப்ரொஃபைலில் பிளாக் மார்க் இல்லாமல் இருக்கணும், 18+ கண்டென்ட் இல்லாமல் இருக்கணும், அந்த மாதிரி நிறைய
6: ஜெனியூனாக
7: இருக்கணும். தென் பார்த்தீங்கன்னா இந்த பிளட் வயலன்ஸ்
6: இல்லாமல்
7: இருக்கணும். ஏன்னா அவங்க ஆட் வந்து இந்த மாதிரி ப்ரொஃபைலில் தான் வரணுங்கிற மாதிரி அவங்க ஒரு செக்ஷன் வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க அதிகமாக பே பண்ணுவாங்க யூடியூப்க்கு. அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் இல்லாமல் இருக்க மாதிரி இருக்கணும். அதுதான் அமௌண்ட்டோட கான்செப்ட். நான் என்ன பண்ணிட்டேன்னா, எனக்கு ஷார்ட்ஸில் எனக்கு அமௌண்ட் வேணா, எனக்கு நிறைய மக்கள்கிட்ட ரீச் ஆகணும் அப்படிங்க, எனக்கு ஃபாலோவர்ஸ் கெயின் ஆகுதுக்கோசரம் நான் அந்த கால் ஆஃப் எடுத்தேன். நான் அந்த கால் ஆஃப் எடுக்கும்போது எனக்கு 7K, 7,000 இருந்தாங்க. அப்போலேருந்து நான் ரெகுலராக ஃபுல் டைம் வீடியோவை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன், ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டேன். அதோட விளைவாக தான் எனக்கு 1,30,000 வந்துச்சு. பட் ஆனால் நீங்கள் அமௌண்ட்டை நீங்கள் அங்கே விடுற மாதிரி இருக்கும்.
6: ஓகே ஓகே, புரியுது புரியுது ப்ரோ. இப்போ நம்ம சரவணகுமார் ப்ரோ சொன்ன மாதிரி நீங்கள் உங்களோட அந்த வியூவர்ஸை சப்ஸ்கிரைபர்ஸாக கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சேனல் வந்துட்டு நல்ல பூமில் இருக்கும். அதே சமயத்தில் அந்த சேனல் வச்சு உங்களால் நிறைய ரெவன்யூலாம் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேனலை பார்த்து க்ரோ பண்ணிக்கோங்க. ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களாக வந்து பேசலாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருக்கேன், தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நம்மளோட சோஷியல் மீடியா கிரியேட்டர் நம்ம சரவணகுமார் ப்ரோ இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ அவரோட சோஷியல் மீடியா ஜேர்னலேருந்து இன்னும் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க போறாரு. என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலேருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ப்ரோ நம்ம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். நீங்கள் லாஸ்ட்டாக கூட அந்த சோஷியல் மீடியா கிரியேட்டர் ஜேர்னிக்கு வரதுக்கு முன்னாடி டிகிரி பற்றி சொல்லிட்டு இருந்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப சூப்பரா வந்திருந்தது. அதுக்கப்புறம் என்ன ப்ரோ ஆனச்சு?
4: எனக்கு என்னன்னா, என்கிட்ட பணம் இல்லங்கிறது கோசம் ஒரு விஷயத்தை காம்ப்ளிமெண்ட் பண்ண கூடாதுன்னு எனக்கு ஒரு உள்ள ஒரு இது. இப்ப நார்மலா எனக்கு அது பிடிக்கல வேணாம்னு சொல்றது வேற, நீ என்ன வேணான்னு சொல்றது வேற. நீ எப்படி என்ன வேணாம் சொல்லலாம்? ஏன்னா என்ன மாதிரி ஒரு புவர்ல இருப்பேன் வேணாம்னு சொல்லுவியா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு இது இருந்துச்சு. காலேஜ் போனோம், அப்படி இருக்கும்போது அங்க பார்த்தீங்க 4:20 விடுவாங்க. என்ன நான் வந்து இங்க 6 மணிக்கு வரணும், 6 மணிக்கோ 5:30 வரணும், இங்க ஃபேர்லான்ஸ் வரணும். அங்க இருந்து பாத்தீங்கன்னா ஆர்ட்ஸ் காலேஜ் ஒரு பஸ் வரும், அங்கேருந்து எல்லாம் அப்படியே அஞ்சு எங்கே போகிற மாதிரி இருக்கும். நான் என்ன பண்ணுவேன், எல்லாமே காலேஜ் முடிச்சு பசங்கள்லாம் பேசிட்டு எல்லாம் முடிஞ்சு அந்தந்த டைமில் அந்தந்த ஜாலியாக இருக்கும்ல, பசங்களை பேசிட்டு இங்கே சுற்றிட்டு இருக்கிறது அப்படி மாதிரி. நான் என்ன பண்ணுவேன், அங்கேருந்து 4:20 விட்ட உடனே திப்பு திப்பு ஓடி வருவேன். ஓடி வந்து அவங்க ஒரு பஸ் இருக்கும், அந்த பஸ் பிடிச்சா மட்டும்தான் இங்கே 5 மணிக்கு வந்துட்டு அங்கே 5:30 போக முடியும். அதுக்கப்புறம் அங்கே 10 மணிக்கு விடுவாங்க. 10 மணிக்கு விடுறாங்கிறது ஒரு பக்கம், 10 மணிக்கு மேலே கஸ்டமர் இருந்தாங்கன்னா நம்ம அதை முடிச்சுட்டு தான் போகிற மாதிரி இருக்கும், முடிச்சுதான் போகிற மாதிரி இருக்கும். தென் முடிச்சதுக்கப்புறம் அமௌண்ட் டேலி பார்க்கணும், அன்னைக்கு டே இண்டு அன்னைக்கு டே க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா அமௌண்ட் கம்மியாக இருக்கா
3: தெரியாதுல்லாம் போயிட்டு வரணும். அதுக்கப்புறமா கிடைக்கிற டைம்ல தான் வீடியோஸ்லாம் மேக் பண்ணி போடுவாரு. கண்டிப்பா இது வந்துட்டு சாதாரணமான விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நாம நிறைய நிறைய விஷயங்கள்லாம் நம்ம சரவணகுமார் ப்ரோ கிட்ட இருந்து அவரோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அவருமே வந்துட்டு கேட்ட கேள்விக்கு ரொம்பவே காமா பொறுமையாக ஆன்சர்லாம் வந்து பண்ணாரு, அதுவுமே கேட்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இங்கிருந்து இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால நான் உங்ககிட்ட டாடா சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நாம மீட் பண்ணலாமா? பாய் பாய்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
1: சோனா எஃப்எம் வானொலியின் கதை நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்காக வண்ணதாசனின் ஆறுதல் என்ற சிறுகதையோடு நான் வந்திருக்கிறேன். பல வருஷத்துக்கு முன்னாடி நாம் பார்த்த ஊரு அதே மாதிரி இப்பவும் இருக்கும் அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டு இருந்தால் அது முட்டாள்தனம் தான். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றம் நடந்துக்கிட்டே தான் இருக்கு. குடியிருக்கிறவங்க அவங்க தேவைக்கேற்ற மாதிரி சில மாற்றங்களை செய்துக்கிட்டே தான் இருப்பாங்க. உதாரணமாக ஒரு குடிநீர் பைப் புதுசாக போட்டிருப்பாங்க, ஒரு லைட் கம்பம் முன்னாடி போட்டிருப்பாங்க, வண்டி வாகனங்கள் வாங்கியிருப்பாங்க, புதுசாக கார் வாங்கினவங்க ஒரு கார் செட் ஒன்று தனியாக போட்டிருப்பாங்க. இப்படி ஏதாவது ஒரு மாற்றம்ங்கிறது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நாம் பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்புறது அது கொஞ்சம் பொருந்தாத விஷயந்தான். சந்திரசேகரனுக்கு அப்படி ஒரு எதிர்பார்ப்பு, நம்ம ஊர் அப்படியே இருக்கும். ஏன்னா அவர் இங்கேருந்து வெளியூருக்கு மாற்றலாகி போய் 3 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, நடுவில் வரவே இல்லை. இது ஆதி வீடு, இங்கே அப்பா அம்மா இருந்த வீடு தான் அது. யாருமே அங்கே பழைய ஆட்களே இல்லாத மாதிரி ஒரு தோற்றம் அவருக்கு இன்னைக்கு. ஏன்னா யாருமே இப்போ அவர் வர்றாரு சந்திரசேகரன், அப்போது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தப்போ எத்தனை பேர் அவரை எதிர்கொண்டு வாப்பா வாப்பா நல்லா இருக்கியா, அப்புறம் வேலை கிடைச்சிருச்சாமே, அது இதுன்னெலாம் விசாரிச்சிருப்பாங்க இல்லையா. அவருடைய ஒரு இதையும் பார்த்து இப்பொழுது யாருமே அவரை அடையாளம் தெரியாத மாதிரி போயிட்டே இருக்கிறாங்க. தெரிந்த முகங்கள், அவரோட பள்ளிக்கூடத்தில் ஒன்றா படித்தவங்க கூட அப்படி பார்த்துட்டு ஏதோ தலையை குனிஞ்சிட்டு போகிறாங்க. இது வெறுப்புன்னு சொல்ல முடியாது, அதாவது வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சு. அவங்களுடைய குடும்ப சூழல், அவங்களுடைய கடன் பிரச்சனை, அவங்களுடைய வேறு ஏதாவது உள்ள பிரச்சனைகள், அல்லது அவங்க அடைந்திருக்கிற வசதி வாய்ப்புகள், அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற புதிய மகிழ்ச்சி, இதெல்லாம் பழச மறக்க அடிச்சிருக்கலாம். என்ன கஷ்ட நஷ்டங்களும் மறக்க அடிச்சிடும், ரொம்ப வசதியாயிட்டாலும் மறக்க அடிச்சிடும். ஏதோ ஒன்று அவர்களை மாற்றியிருக்கு. கூட படித்த ஏ கணேசன் வந்து எதிரில் வர அப்படி பார்த்து பார்க்காத மாதிரி தலையை குனிஞ்சிட்டு போகிறாரு. அவருக்கு 10வது முடிச்ச உடனே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நல்ல பணக்கார இடத்துல அவருக்கு பொண்ணெல்லாம் பார்த்தாங்க, கல்யாணம் ஆச்சு. பொண்ணு வீட்டுக்காரங்க 2-3 காரில் வந்திருந்தாங்க. அந்த ஊரில் காரில் வரதெல்லாம் பெரிய விஷயம், அப்படி வந்துட்டா அவங்க பெரிய ஆளுகளோட தொடர்பில் இருக்கிற மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனாலேயே அவங்க வீட்டு மேலே ஒரு பெரிய மரியாதை இந்த ஊராருக்கு உண்டு. காரில் வந்து சம்மந்தம் பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு

0: என் பேர் ராஜமாணிக்கம், ஊர் ஓல்டு சுரமங்கலம், சேலம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ஒரு காலத்துல ஒரு புண்ணிய நதியாக, ஒரு புனிதமான நதியாக இருந்தது. இன்னைக்கு வந்து அது ஒரு சாக்கடை கழிவு நீர் ஓடையாக மாறி போச்சு. நம்முடைய மாநகர முன்னேற்றம், வளர்ச்சி இவைகளுக்காக ஒரு அற்புதமான ஒரு புனித நதியை வந்து தியாகம் பண்ணியிருக்கிறோம் தான் சொல்ல முடியும். இது வந்து திருமணி முத்து ஆறு அப்படின்னு இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. திருமணி அப்படின்றதும் முத்து, இது ரெண்டும் சேர்ந்து இந்த ஆற்றுல கிடைக்கும் அப்படின்றது தான் இதனுடைய பெயர். இதுக்கு வந்து சேலம் ஆறுன்னு ஒரு பெயர் இருக்கு. பழைய கல்வெட்டுகள்லாம் சேலம் ஆற்றுக்கு அப்படின்னு ஒரு வரி வரும். கோட்டை அழகப்பெருமாள்

0: கோயில் இருக்கிற கல்வெட்டுகள்ல சேலம் ஆறு அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கிறது. திருமணி அப்படின்னா ஜெம்ஸ்டோன்ஸ், ஏனென்றால் இந்த மாதிரி ஏற்காடு சேர்வராயன் மலை தொடர்கள் இந்த மாதிரி பகுதியில இருந்து ஒரு காட்டாற்றாக பெருக்கெடுத்து வரும் ஒரு சிறு சிறு ஓடைகளாக பெருக்கெடுத்து வந்து ஒரு பெரிய ஓடையாக ஒரு நதியாக ஒரு துணை ஆறாக வந்து இது வந்து டெவலப் ஆகி வரும்போது இது பாறைகளை உருட்டி உருட்டி அந்த பாறைகளை மோதி மோதி அந்த பாறைகளுக்கு உள்ள இருக்கிற அந்த திருமணிகளை அப்படியே வந்து கரைத்து கரைத்து அவைகளை உடைத்து அவைகளை வந்து தன்னுடைய போக்குல உருட்டிக்கிட்டே போய் அவைகளை ஒரு பக்கமா கரைகள்ல அது செட்டில் ஆகிற இடத்துல அதுங்களை அப்படியே டெபாசிட் பண்ணிட்டு போகுது. நவரத்னங்களை சேகரிக்கிற அந்த பணியாளர்கள் தேடுதல் பணிகள்ல இந்த திருமணிகள் நவரத்தினங்கள் இந்த மாதிரி புஷ்பராகம் டோபாஸ் அப்புறம் கார்னெட் இந்த மாதிரியான நவரத்ன கற்கள் வந்து கிடைத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் திருமணின்ற பேரு. அப்புறம் முத்து அப்படின்றது முத்தாறு அப்படின்னு வர்றதுனால முத்து அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம ஆய்வு செய்யணும். கடல்ல தான் முத்து கிடைக்கும். ஆனா வந்து நன்னீர் ஆற்றுல ஃப்ரெஷ் வாட்டர் ரிவர்ல எப்படி வந்து முத்து உருவாகும் அப்படின்ற ஒரு கேள்வி, விஞ்ஞானபூர்வமான கேள்வி தான் இது. அப்படி எப்படி இது வந்து சும்மா சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கிற நிலையில இருக்கிறோம். ஆனா இந்த நதியில முத்து சிப்பிகள் வாழ்ந்தது என்றும் அந்த முத்து சிப்பிகள் இருந்து வெண்முத்து எடுக்கப்பட்டது அப்படின்னும் திருமணி முத்தாற்ற பத்திய இலக்கியங்களிலையும் வரலாற்றுலையும் இவைகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறனால தான் இது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம சொல்றோம். ஏன்னு சொன்னா திருமணி முத்தாறு போற வழியில வெண்ணந்தூர் அப்படின்ற இடத்துல முத்து சிப்பிகள் நன்றாக வளர்ந்திருந்ததும் அவைகள்ல இருந்து முத்துக்கள் கிடைத்ததாகவும் சொல்லப்பட்டிருந்தது அந்த இலக்கியங்களையும் அந்த தல புராணங்களையும். இதுல வந்து வெண்ணந்தூர் அப்படின்றதே பாத்தீங்கன்னா வெண் கூட்டல் நந்து கூட்டல் ஊர், அதுதான் வெண்ணந்தூர். வெண்மையான முத்துக்கள் கிடைக்கும் ஊர் அப்படின்றது தான் வெண்ணந்தூர் அப்படின்னு பேர். அந்த ஊர்ல அந்த திருமணி முத்தாற்றினுடைய கரைகள்லையும் திருமணி முத்தாற்றிலையும் அந்த ஊர் பகுதியில முத்துக்கள் எடுத்ததா உறுதி செய்யறாங்க. இதை வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் கெசட்டியர்ல ஜெ ரிச்சர்ட்ஸும் இத குறிப்பிடுறாரு. திருமணிகளையும் முத்துக்களையும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நதியாக அன்று இருந்தது போல இன்று அது மாற வேண்டும் என்பதுதான் சேலம் வரலாற்று சங்கத்தில் உள்ள அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: ஹே குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த்த பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
2: சமுதாய வானொலியில் கதை நேரம்.
3: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரை சேர்ந்த தமிழாசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
4: கல்யாணத்தன்னைக்கு சாயந்தரம் முன்னாடி நாள் நலுங்கு வைக்கிறாங்க. அதுக்கு சிறப்பான ஒரு ஆள் நலுங்கு பாட்டு பாடுறவங்களை கூட்டிட்டு வந்து பாட்டெல்லாம் பாட வச்சு சிறப்பாக நலுங்கெல்லாம் வச்சாங்க மாப்பிள்ளைக்கு. ஆனால் இப்போ கல்யாணம் முடிந்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. இப்போ அவனை பார்க்கும்போது லாட்ரி டிக்கெட் வித்துட்டு இருக்கிறான். கையில் லாட்ரி சீட் வச்சுக்கிட்டு, கேரளாவில் தானே அவங்க ஊர், அதனால் அந்த கேரள மாநில லாட்ரி எத்தனை இருக்கோ அத்தனை பேர் சொல்லி அவன் வித்துட்டு இருக்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் துரதிருஷ்டவசமாக தெரியுது. இவன் கொஞ்சம் படிச்சிருந்தானா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருப்பான் நம்மளை மாதிரி. சரி, அவன் படிக்காமல் போனதுக்கும் அவனுக்கு சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணதுக்கும் அவன் இப்போ லாட்ரி விற்கிற நிலைமை இருக்கிறதுக்கும் நானா காரணம், ஏன் என் கூட பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு சந்திரசேகரனுக்கு ஒரு மன வருத்தம். என்னதான் கஷ்டத்தில் இருந்தாலும், என்னதான் வசதியாக போயிருந்தாலும், படித்த காலத்தில் உள்ள சிநேகிதர்களை வந்து நம்ம வசதி கொண்டு அழுப்போமா இல்லை வறுமை கொண்டு தான் அழுப்போமா? அவங்கள எப்படி பார்த்தோமோ அப்படியே தானே நம்ம எண்ணம்லாம் இருக்கும். அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்துருந்தாலும் நம்மளுக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லையே. அவங்களுக்கு நாம் அன்னைக்கு ஒரு பட்டப்பேர் வச்சுருப்போம், அதை சொல்லி தானே நம்ம கூப்பிடுவோம். அதில் ஒன்றும் நம்ம பயந்துக்க போகிறதில்ல, ஐயோ பெரிய ஆளாயிட்டான் பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்ல போகிறதில்ல. அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குல்ல, எவ்வளோ முதலமைச்சராக இருந்தால் கூட அவன் பட்ட பேரை சொல்லிடே அப்படின்னு கூப்பிடுறதுக்கெல்லாம் உரிமை உண்டு தானே. அவ்வளோ உரிமை உள்ள இந்த நட்பு வந்து ஏன் தலை குனிஞ்சிட்டு போகிறான் அப்படின்லாம் அவர் கொஞ்சம் வருத்தப்படுறாரு. வெங்கு பிள்ளை பாருங்களேன், அவரு இவருக்கு தாத்தா முறை என்ன பேரப்பில்ல படுக்கதான வேலை அப்படின்ட்டு போயிட்டே இருக்கிறாரு. நின்று எப்போ வந்த, நல்லா இருக்கியா, ஒரு வார்த்தை இல்லை, இதெல்லாம் என்ன காரணம், ஏன் இப்படி மாறிட்டாங்க அப்படின்னு அவருக்கு மனசில் கேள்விகள். இந்த தெருவில் உள்ள ஆளுங்க தான் இப்படி மாறிட்டாங்க அப்படின்னா, அவரோட சொந்த வீடு அதில் உள்ளவங்களாவது அப்படி இருக்காங்களான்னு பார்த்தா அதுவும் இல்லை, எல்லாம் மாறி கிடக்கு. அவங்க வீட்டுக்கிட்ட ஒரு தெருவலுக்கு இருக்கும், பளிச்சுன்னு இருக்கும், விடிய விடிய விளையாடிட்டு இருப்பாங்க பிள்ளைகள். இன்னைக்கு இருண்டு கிடக்குது, ஒரு வெளிச்சம் இல்லாமல் நடக்கிற தடமெல்லாம் குண்டும் குழியுமா மாறிடுச்சு. பக்கத்தில் வீடு கட்டினவங்க ரொம்ப சேர்த்து கட்டிட்டு ஒரு சந்து தான் விட்டுருக்காங்க, அப்படி நுழைஞ்சு நுழைஞ்சு போகிற மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஏன் இப்படி எல்லாம் பண்ணுறாங்க, நல்ல விசாலமாக வாழ வேண்டியது தானே. அப்போலாம் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவாங்க, அப்போது சாமி ஊர்வலம் இருக்கும், ஒவ்வொரு வீட்டுக்கிட்டையும் நின்று சாமி போவோம். நிற்கிற இடத்துல எல்லாம் லைட்டு கட்டியிருப்பாங்க, விழாப்பாடு பண்ணுவீங்க, அந்தந்த இடத்துல வெளிச்சம் பண்ணியிருப்பாங்க, நின்றுட்டு சாமி போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கேயும் நிற்கிறதும் இல்லை, யாரும் பெருசாக பூஜை கொடுக்கறதும் இல்லை, அதனால் லைட்டை யாரும் கட்டுறதும் இல்லை. லைட்டுக்கு யார் பணம் கட்டுறதுங்கிற சண்டையில் அதெல்லாம் இல்லாமையே போயிடுச்சுன்னு சொன்னாங்க விசாரித்த வகையில்.

0: மச்சான் சேகரே, நான் மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்ன நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியே கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: தூக்கி எறியும் பிளாஸ்டிக்கை தவிர்த்து துணிப்பையை கைகளில் ஏந்துவோம். எதிர்காலத்தை வளமானதாய் மாற்றுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்.
3: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
4: சந்திரசேகரனை பொறுத்த வரைக்கும் இளம் வயது கற்பனைகள்ல மூழ்கி கிடக்கிற ஆளுதான். அவருடைய சின்ன வயசுல இந்த ஊர் எப்படி இருந்துச்சோ அதெல்லாம் மனசுல அப்படியே ஆழமா பதிஞ்சிருக்கு. அதெல்லாம் அப்படியே இருந்துடக்கூடாதா அப்படிங்கிற ஆசையும் மனசுல இருக்கு. இதெல்லாம் அவரோட பையனுக்கு இருக்குமா, அவனுக்கு ஏதாவது மனசுல நினைவுகள் இருக்கா? இருக்க வாய்ப்பு இல்லைன்னு அவர் நினைக்கிறார். ஏன்னா அவன் கம்ப்யூட்டர்ல பைக் ஓட்டுறான், மலைகளில் ஏறுறான், தீ பிடிக்குது, அந்த மாதிரி அவன் கம்ப்யூட்டர்லேயே தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்கிறதுனால அவனுக்கு இந்த இயற்கை பற்றிய இந்த உணர்வுலாம் இருக்குமான்னா இருக்காதுன்னு தான் நம்ம சொல்லலாம். நாலு வீட்டுக்கு சேர்ந்தாப்புல ஒரு திண்ணை இருக்கும், அது பொது திண்ணன்னு பேரு. எதுனா விசேஷம்னா அந்த நாலு வீட்டாரும் அதில் உட்காந்து பண்ணுவாங்க, அதுக்காக தான் அது இருந்தது. அதில் நாலு வீட்டாரும் வெளிச்சம் போட்டிருப்பாங்க. அப்போது இப்போ வெளிச்சமே இல்லாமல் கிடக்குது. இவருடைய வீட்டுக்கு பக்கம் இருக்கிற அந்த திண்ணையினுடைய ஒரு பகுதிக்கு மட்டும் வெளிச்சம் அடிச்சுக்கிட்டு இருந்தது. அதில் இவருக்கு ஒரு நிம்மதி, நம்ம வீட்லேயாவது விளக்கு வெளிச்சம் வச்சாங்களே திண்ணைக்கு அப்படின்ட்டு. அதை விட சிறப்பு என்னென்னா, அப்போலாம் அந்த திண்ணையில் யாராவது உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறத பார்க்கலாம். அங்கங்கே உட்காந்து ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ எல்லாம் இருட்டாக இருக்கிறனால ஒன்றும் தெரியல, ஆனால் குரல் கேட்டது, யாரோ பேசிகிட்டு இருக்கிற குரல் கேட்டது. அந்த விசாலமான திண்ணையில் யாரோ கால் போட்டு உட்காந்துட்டு இருந்தது தெரிஞ்சுது. கோபால்சாமி தெருவுக்கு நாங்கள் குடி வர்றதுக்கு முன்னாடி இந்த தெருவுக்கு பின்னாடி இருக்கிற தெருவில் தான் நாங்கள் 10 வருஷமாக குடியிருந்தோம். படிப்பெல்லாம் கூட நம்ம குட்டவாதியார் பள்ளிக்கூடத்தில் தானே என்று அவருடைய பேச்சு போய்கொண்டிருந்தது. அங்கே அமர்ந்துகிட்டு இருந்தவர் வெளிச்சம் கம்மியாக இருக்கிறதுனால பேசுகிறவங்க யாருன்னு துல்லியமாக சொல்ல முடியல. ஆனால் அவங்களுக்கு ஏதோ சம்மந்தப்பட்டவங்க குரல் மாதிரி தான் இருக்குது. பேசுகிறவர் வாய் கொஞ்சம் கோணி கோணி பேசினார், கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தார். இயல்பாக இல்லை, கொஞ்சம் சந்தோஷ மனநிலையில் அவர் இருந்தது தெரிஞ்சது. அவர் பேச்சிலையும் தெரிஞ்சுது. இந்தா மகனே வந்துட்டானே என்று பேசிக்கொண்டு இருந்தவர் எழுந்து தூணை பிடித்து நின்று, இந்த அல்போன்ஸு இவன் மச்சினிச்சோட பையன் என்று சந்திரசேகரனை அறிமுகப்படுத்தினார். மச்சனிச்சோட அப்பா பேரும் இவன் பேரும் ஒண்ணுதானே, அப்படிதான் வச்சிருக்கா மச்சனிச்சு என்று அவர் கூறினார். தாத்தாவை நினைவு கொண்டு பேசுவது சந்திரசேகரனுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருந்தது.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணுல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம்.
4: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
5: சந்திரசேகரன் ஒரு மரியாதைக்காக ஏன் வெளியில உட்கார்ந்துட்டீங்க, வாங்க உள்ள போய் உட்காரலாம் என்று அழைத்தார் பெரியவர். இல்ல இல்ல, இங்கேயே வசதியாத்தான் இருக்கு என்று சொன்னார். என்ன, இன்னும் உனக்கு அடையாளம் தெரியலையா என்றும் கேட்டார். திருகிய மீசையுடன் இருந்த அவரை சட்டென அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. ஆ, இப்ப நீ வளர்ந்துட்ட, குடும்பஸ்தனாயிட்ட. அப்ப சின்ன பிள்ளையா இருந்தப்ப நான் பார்த்தது, நீயும் அப்பதான் என்ன பார்த்துருப்ப. அப்ப இருந்த மாதிரியே இப்ப இருக்க முடியுமா? கொஞ்சம் மாறி இருக்கும், அதான் உனக்கு நினைவு தட்டல அப்படின்னு சொன்னார். அவர் பேசுவதை முழுதாக கவனிக்காமல் இவர் யாரா இருக்கும் என்று ஆராய்ந்து கொண்டிருந்த சந்திரசேகரனுக்கு பேசிக் கொண்டிருப்பது வைத்தியலிங்க சித்தப்பா என்பது தெளிவாக தெரிந்துவிட்டது. ஒரு கல்யாண புகைப்படத்திலே வைத்திய சித்தப்பா மிக அழகனாக இருப்பதை சந்திரசேகரன் நினைவு கூர்ந்தார். பொறுப்பானவர் தான், சமீப காலமாக கொஞ்சம் குடிப்பழக்கத்துக்கு ஆட்பட்டதால் அம்மாவிடம் சித்தியினுடைய தாயார் சொல்லி புலம்புவது இன்னும் ஞாபகம் இருக்கிறது. நல்லா அழகா இருக்கான்னு சொல்லி பிள்ளையை கொடுத்து மோசம் பண்ணிட்டனே, பிள்ளையையும் பேரனையும் தெருவில் நிறுத்திட்டு இப்படி ஊர் சுத்திட்டு இருக்கானே என்று சின்னாத்தா இவனுடைய தாயாரிடம் சொல்லி அழுதது இன்றைக்கும் ஞாபகம் இருக்கிறது. உள்ள வாங்க சித்தப்பா, வெளியிலேயே உட்காந்துருக்கிறீங்க என்று மீண்டும் அழைத்தான் சந்திரசேகரன். சந்திரசேகரன் இதை சொல்லி கொண்டிருக்கும் போது அம்மா கதவர்களே வந்து இருவரையும் பார்த்து சிரித்து விட்டு போனாள். மகனே, உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, ரெண்டு பேரும் தண்ணி சாப்பிட்ருக்கோம். அதிகமாக குடிக்கிற ஆளுங்க நாங்கள் இல்லை, எப்பயும் ஒரு அளவு தான். இன்றைக்குமே கீழே விழமாட்டேனே, கல் மாதிரி இருப்பேன். எனக்கு அளவு தாண்டி குடிக்கிறதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. கொஞ்சம் தண்ணி சாப்பிட்டதுனால மச்சினிச்சு முன்னாடி எப்படி வர்றது, மறுவாத குறைச்சலாக போயிடும். அதனால் வெளியிலே உட்காந்துக்கிறேன், நீ ஒன்றும் தப்பாக எடுத்துக்கிடாத என்று சொன்னார் சித்தப்பா.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ் ஷக்கலக்க குட்டீஸ்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம்.
3: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
4: ஏ இங்க வாடே, என்ன ஒளிஞ்சிட்டு நிக்க? மகனும் நானும் பேசிட்டு இருக்கோம்ல, நீ ஒதுங்கி நின்னா எப்படி என்று தன்னுடைய தோழனை கூப்பிட்டார் சித்தப்பா. தயங்கி தயங்கி நின்ற அவருடைய நண்பர் அல்போன்ஸை கையை பிடித்து இழுத்து, வாடே என் மவனை பாருடே என்று பக்கத்திலே நிறுத்தி, தே மவனே, இவர்தான் என் ஃப்ரெண்டு அல்போன்ஸு என்று அறிமுகப்படுத்தினார். அவர் ரிட்டையரான ஹைஸ்கூல் ஹெட்மாஸ்டரை போல இருந்தார். அகலமான நெற்றி, சிவந்த நிறம், பெரிய முகம் என்று அவரை பார்க்கும்போது ஒரு ஆசிரியரை போல இருந்தார். நானும் இவனும் 30 வருஷமாக சிநேகிதான். பாளையங்கோட்டில் எங்களை தனித்தனியாக பார்க்க முடியாது. நண்பனின் தோள்பட்டையின் மேல் இறுக்கமாக கையை போட்டுக்கொண்டு சித்தப்பா சொன்னார், அல்போன்ஸு இவன் என் மச்சனிச்சு மவன், 3வது ஆள், 3 பிள்ளைகளும் 3 முத்து, படிப்புக்கு படிப்பு, குணத்துக்கு குணம், அப்படி வளர்த்துருக்கா என் மச்சனிச்சு. சித்தப்பா சொல்வதெல்லாம் சரிதான் என்பதைப் போல அவர் ஒவ்வொரு தகவலுக்கும் அவர் தலையாட்டி கொண்டிருந்தார். அல்போன்ஸு மச்சனிச்சு மச்சனிச்சுன்னு சொல்லுதனே, அவளை எனக்கு சின்ன வயசுலேயே தெரியும். சின்ன வயசில் எங்கள் வீட்டுக்கு பால் ஊத்த வருவா, வந்தவ சும்மா இருக்க மாட்டாமே எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு ஆம்பளை யாரு யாருன்னு கேட்டுட்டு போவா. ஒரு நாள் எங்கள் அம்மா சொன்னா, டேய் உன்னை யார் யாருன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றா, நான் தான் உன்னை கட்டிக்க போகிறவன்னு சொல்லுடா அப்படின்ட்டு என்கிட்ட அம்மா சொன்னாங்க. நான் ஒரு நாள் பார்த்து, ஏய் என்ன தெரியலையா, நான் தான் உன்னை கட்டிக்க போகிறோம் அப்படின்னேன். அன்றைக்கி ஓடணுந்தான், அப்புறம் எங்கள் வீட்டுக்கு வரதே இல்லை என்று தன் அம்மாவை பற்றிய பழைய நினைவுகளை சித்தப்பா சொல்லி கொண்டிருந்தார். ராமநாதனுக்கு இதெல்லாம் புதுமையாக இருந்தது. இங்கே கிராமத்திலே இப்படி தமாஷாக பேசுவது ஒரு இயல்பான விஷயம்தான். அதை யாரும் தப்பாக எடுத்துக்கிறது இங்கே கிடையாது. அப்படி ஒரு பாரம்பரிய பண்பாடு இங்கே கிடையாது. சித்தப்பாவை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருந்தது ராமநாதனுக்கு. சித்தப்பா ஒருவராவது பழைய ஆளாக இருக்கிறாரே என்று நிம்மதி பெருமூச்சு விட்டான் சந்திரசேகரன். இப்படியாக இந்த சிறுகதை நிறைவு பெறுகிறது. ஆறுதல் என்ற இந்த சிறுகதையின் மூலம் வண்ணதாசன் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்று எண்ணி பார்த்தால், மனித மனம் பழைய முகங்களை தேடி அழைகிறது, அவற்றில் ஒன்றை பார்த்து விட்டாலும் கூட மனம் நிம்மதி அடைந்து விடுகிறது என்பதைத்தான் அவர் சொல்லுகிறார் என்று நான் கருதுகிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

0: 107.8 ஷக்கலக்க குட்டி. மேஜிக்கல் ட்ரீயும் குட்டி பறவையும் இந்த கதை தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். ஒரு பெரிய காட்டில் மேஜிக்கல் ட்ரீ ஒன்று இருந்துச்சு. அந்த காட்டில் ஒரு வித்தியாசமான விஷயம் டெய்லியுமே நடக்கும். இரவு அதாவது நைட் ஆகிடுச்சுன்னா காடு வந்து பொன்னிறமாக மின்ன ஆரம்பிச்சிடும். இந்த கோல்டன் கலரில் அப்படியே செம்மையாக க்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். எல்லா விலங்குகளுமே அதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. என்ன இந்த மரம் மட்டும் நைட் ஆனால் இந்த மாதிரி மின்ன ஆரம்பிச்சிருது அப்படின்னு. ஸோ அப்படி போயிட்டுருந்த ஒரு நாள் அன்னைக்கு மினி அப்படின்ற சின்ன பறவை வந்து இந்த காட்டுக்கு புதுசாக வந்துச்சு. ஸோ அந்த காட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் வந்து மினிக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. மினியும் கேட்டுச்சு. அந்த மரத்துக்கிட்டேயே போய் என்ன கேட்டுச்சுன்னா, நானும் உன்ன மாதிரி கோல்டன் கலரில் மின்னணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த மரம் சிரிச்சுக்கிட்டே சொன்னிச்சு, உன்கிட்ட இருக்க நல்ல மனசு தான் உண்மையான ஒளி, அதை பாரு அப்படின்னு சொன்னிச்சு. ஸோ அது கேட்டுட்டு அந்த மினியும் அங்கேருந்து போயிடுச்சு. அடுத்த நாள் காட்டில் பெரிய புயல் ஒன்று வந்துருச்சு. எல்லா விலங்குகளும் பயந்து ஓடிட்டே இருந்தாங்க. ஆனால் மினி மட்டும் என்ன பண்ணுச்சுன்னா, தன்னோட சிறகுகளை வச்சு குட்டி முயலையும் அணிலையும் பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் சேர்த்துட்டு இருந்துச்சு. ஸோ புயலும் முடிஞ்சிருச்சு. எல்லா விலங்குகளும் மினியை பார்த்து நீ தான் இந்த காட்டோட உண்மையான ஒளி அப்படின்னு பாராட்டினாங்க. இந்த கதையோட அர்த்தம் என்னன்னா, நல்ல மனசு தான் மிகப்பெரிய மந்திரம். ஸோ எப்பயுமே நம்ம நல்ல மனசோட இருக்கணும், அடுத்தவங்களுக்கு உதவுற எண்ணத்தோட இருக்கணும். இதுதான் இந்த கதையோட அர்த்தம். ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு ராக் ஸ்டார் வந்திருக்காரு இல்லையா, அவரு கூட பேசலாம். ஹலோ, வணக்கம். ஹாய், உங்க நேம்?
1: ஜெயாகாஷ்.
0: ஜெயாகாஷ், இப்ப ஸ்கூல் முடிச்சு நம்ம காலேஜ் போகும்போது என்ன டிகிரி எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும், அதெல்லாம் நீங்க வந்து டிசைட் பண்ணி வச்சிட்டீங்களா இப்பவே? என்ன எடுக்கலாம்னு ஐடியால இருக்கீங்க?
1: பிஎஸ்சி கம்ப்யூட்டர்.
0: ஏன்
1: கம்ப்யூட்டர்ல வந்து இன்ட்ரெஸ்ட்?
0: ஓஹோ, கம்ப்யூட்டர்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட். சரி ஓகே, தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இதே மாதிரி நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா பேசலாம். ஸ்டே டியூன்டா இருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ். நிகழ்ச்சி தான் ஸ்ரீயர்னி என் கூட. இப்போ பேக் டு பேக்ல ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். அண்ட் அதே மாதிரி ஜெய் ஆகாஷ் மாதிரியே உங்க குழந்தைங்களும் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சியில பேசணுமா? கண்டிப்பா பேசலாம். எப்படின்னா, சோனா எஃப்எம்மோட நிலைய என்னான 9787707 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ சொல்லுங்க, அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில பேசலாம்.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7036663330.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
3: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில் உங்க கூட. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான யதார்த்தமான இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள் எழுதின ஒரு ஆகச்சிறந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. புத்தகத்தோட பேரு ரொம்ப கம்பீரமாக இருக்கும், சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க இன்றைக்கி நான் வந்து சொல்ல போகிறேன். பொதுவாக இன்றைக்கி திரைப்படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 200 கோடி, 500 கோடி, 1000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஆனால் சினிமாவுக்கு அப்படின்னு ஒரு ஆன்மா இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி தான் இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக எழுதியிருக்காருங்க சீனு ராமசாமி. பொதுவாக அவர் எப்போவுமே அவரோட அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட ஒன்றா சேர்ந்து உலக திரைப்படங்களை பார்ப்பாருங்க. அப்படி ஒரு நாள் உலக புகழ்பெற்ற மாபெரும் இயக்குனர் சத்யஜித் அவர்களோட ஒரு கிளாசிக் படமாக இருக்கக்கூடிய ஃபதீர் பாஞ்சாலி அப்படின்ற படத்தை அந்த குழந்தைகளுக்கு போட்டு காமிக்கிறாருங்க. இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன்ஸ், அதுவும் குழந்தைகள், ஒரு கருப்பு வெள்ளை படத்தை பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க? அதுவும் அந்த திரைப்படம் ரொம்ப பொறுமையாக நகர்ற ஒரு திரைப்படம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அந்த திரைப்படம் அந்த குழந்தைகளுக்கு பிடிக்குமா? ஆனால் அந்த படம் ஆரம்பித்த ஒரு கொஞ்ச நேரத்திலேயே தியேட்டரில் ஒரு கனத்த மௌனம். அப்படியே அந்த படத்தோட ஒன்றா ட்ராவல் பண்ண ஆரம்பித்த அந்த குழந்தைகள் ஃபேமஸான ரயில் வரக்கூடிய சீனில் ரொம்ப சத்தமாக கத்தி குதித்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அந்த திரைப்படம் முடிஞ்சதும் சீனு ராமசாமி இயக்குனர், அவர் தான் கூட்டிகிட்டு போய் காமிச்சார் இல்லையா, அவர்கிட்ட, அங்கிள் இந்த படத்தை கலராக மாற்ற முடியுமா, இந்த ரயில் எங்கே போய் பார்க்க முடியும், ஏன்னா அந்த ரயில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ட்ரெயின். அப்படி அந்த சின்ன குழந்தைகளோட உலகமே வந்து மாறிப்போச்சு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஆனால் ஒரு பெரிய மேஜிக் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த படம் பார்த்த அடுத்த நாள் காலையில் 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குட்டி பாப்பா, அவங்களுமே அந்த திரைப்படத்தை பார்த்தாங்க. அவங்க இயக்குனர் சீனு ராமசாமி அவரோட வீட்டு முன்னாடி வந்து நின்று அந்த பாப்பாவோட கையில் ஒரு சிகப்பு கலர் பூ எடுத்துகிட்டு வராங்க. சீனு ராமசாமி வந்து கதவை திறக்கிறாரு. திறந்த உடனே அந்த பாப்பா அந்த பூவை அவர் கையில் கொடுத்து, அதாவது அந்த படம் ஃபதீர் பாஞ்சாலி, அந்த படத்தில் வர ஒரு கதாபாத்திரம் துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம், அவங்களுடைய மரணம் அந்த பிஞ்சு குழந்தையோட மனசை ரொம்ப பாதிச்சிருக்குங்க. அதனால தான் அடுத்த நாள் காலையிலே சீக்கிரமாக எழுந்திரிச்சு அந்த அக்காவுக்காக, அதாவது அந்த துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் இறந்தாங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு பூவை வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த படத்தோட இயக்குனர் சத்யஜித் அவர்கள் இந்த ஒரு படத்தை எடுத்து கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேலே ஆகுதுங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய குட்டி குழந்தைகளை அந்த ஒரு படம் வந்து கவர்ந்திருக்கு. இந்த ஒரு காரணம்தான் சீனு ராமசாமி அவர்களை சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுத வச்சுருக்குங்க. இந்த புத்தகத்தோட உண்மையான கான்செப்ட் என்ன அப்படின்னா, பெரிய பட்ஜெட்டில் நிறைய திரைப்படங்கள் வந்து எடுப்பாங்க, ஆனால் ரொம்ப எளிமையான ஒரு பட்ஜெட்டில், ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் வரக்கூடிய படங்கள் ஒரு பெரிய தன்னம்பிக்கையை எல்லாருக்குள்ளாரையும் கொடுக்கும். அப்படிப்பட்ட திரைப்படங்கள் நிறைய இருக்குங்க. அந்த திரைப்படங்களை பற்றி தான் இந்த ஒரு புத்தகத்தில் இயக்குனர் சீனு ராமசாமி பேசியிருக்காரு. இந்த புத்தகத்தை படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. சீனு ராமசாமி அவர்கள் எழுதின சினிமாவின் ஆன்மா, சினிமா ரசனை கல்வி.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
5: சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
6: என்ன ஸ்வேதா, சமையல் சக்கரவர்த்தி ஆக போறன்னு சொன்னியே, என்னாச்சு? ஸ்வேதா கைய வச்சா ராங்கா போனதே கிடையாது, கலக்கிட்டோம்ல பாரப்பா. சரி, அடுத்து என்ன? அடுத்துதான் நம்ம PIS ஈவெண்ட்ஸ் பத்மவாணி ஆட்டோனமஸ் காலேஜ்ல June 25 வியாழக்கிழமை இன்டர் காலேஜ் குக்கிங் காம்படிஷன் நடத்த போறாங்க. என்னோட ஃப்ரெண்டும் அந்த காலேஜ்ல தான் படிக்கிறா, அதனால அவளை கலந்துக்க சொல்லான்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் 3000 ரூபாய், செகண்ட் பிரைஸ் 2000 ரூபாய், தேர்ட் பிரைஸ் 1000 ரூபாயா. அது மட்டும் இல்லாம நம்ம சோனா எஃப்எம் தான் ரேடியோ பார்ட்னரா இருக்காங்க.
7: ஓ அப்படியா, அப்ப கலக்க போறீங்க.
8: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர்.
4: எந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்கிருக்கிற மக்கள் இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
8: ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா, குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சிவகாமி மேம் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைகளோட நலன் பத்தியும் அவங்களோட ஹெல்த்தை இன்னும் டெவலப் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கறத பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், குழந்தைங்களுக்கு இந்த டயர்ட்னஸ் எதனால ஏற்படுது மேம்? சில நேரங்கள், அதாவது சாயங்கால நேரத்துல ரொம்ப சோர்ந்து போய் உட்கார்ந்துடுறாங்க, அந்த ஆக்டிவிட்டியே அவங்க கிட்ட இருக்கவே மாட்டேங்குது, ஒரு மாதிரி ஆக்டிவாவே இருக்க மாட்டேங்கிறாங்க, எதனால இது ஏற்படுது மேம் இந்த டயர்ட்னஸ்?
3: டயர்ட்னஸ் அப்படிங்கிறது உடல் சோர்வு முதல் ஒரு அறிகுறின்னு பார்த்தோம்னா அது இரத்த சோகை, அனீமியாவை குறிக்கும். நம்ம சாப்பாட்டில் காய்களோ இல்லை கீரைகளோ சேர்க்காமல் இருக்கும்போது இரத்த சோகை வரும். இல்லை உடலில் வந்து புழு, நிறைய குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா புழு தொல்லை இருக்கும், குடலில் புழு இருக்கும்போது புழு நம்மளுடைய சத்துக்களெல்லாம் எடுத்துக்கும், அப்போமும் இரத்த சோகை வரும். அப்போ யாராச்சும் கொஞ்சம் மண்ணை சாப்பிட்றாங்க, பென்சில் மோனையை சாப்பிட்றாங்க, சாப்பீஸ் சாப்பிட்றாங்கன்னு பார்ப்போம், அதில் நம்ம பைக்கா ஈட்டிங் சொல்லுவோம், அந்த மாதிரி பழக்கங்கள் இருக்குதுன்னா அவங்களுக்கும் இரத்த சோகை இருக்குன்னு நம்ம ஐயப்படுறதுக்கு சூழல் இருக்குது. அந்த மாதிரி உடல் சோர்வோடு இருக்காங்கன்னா நம்ம ஒரு முறை ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு எவ்வளோ ரத்தம் இருக்குதுன்னு. இல்லை ஒரு மருத்துவர்கிட்ட பார்த்தீங்கனாலே பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து இரத்த சோகைங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் அதுக்கான மருந்துகளும் உணவு முறைகளும் நம்ம பின்பற்ற வேண்டியது இருக்கும்.
8: கண்டிப்பாக மேம், ப்ராப்பரான உணவு முறைகளை நம்ம பின்பற்றினாலே இந்த ஒரு பிரச்சனை ஏற்படாது. ஸோ ஹெல்த்தியான ஃபுட்டை தான் எடுத்துக்கணும் அப்படின்றது தான் மேம் சொல்கிறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, தேங்க்யூ மேம். தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன டிப்ஸு தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான உணவு கொடுக்கறது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுக்கறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சின்ன சின்ன விஷயத்துலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது சாப்பிட்ட உடனே தட்டை வந்து எடுத்துகிட்டு போய் சிங்கில் வைக்கணும் அப்படிங்கிற பழக்கத்தை நம்ம குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுக்கணும். அண்ட் அதே நேரத்தில் டவல் யூஸ் பண்ணி சாப்பிட்ணும், இறைக்காமல் சாப்பிட்ணும் அப்படின்ற சின்ன சின்ன விஷயங்களை நம்ம சொல்லி கொடுத்தோம்னாலே அவங்களோட அந்த பழக்க வழக்கங்கள் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். ஸோ நிறைய விஷயங்களை புதுசு புதுசாக கற்றுக்கிறதுக்கும் அவங்க விருப்பப்படுவாங்க. இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பேக் டு பேக்ல ரெண்டு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க. நிகழ்ச்சியில தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர்னி என் கூட. இப்போ வரக்கூடிய பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பா நீங்க டாப் 10 மியூசிக்கு ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்க எப்படி ஓட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சோனா எஃப்எம் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. நம்ம சோனா எஃப்எம் நம்பர் 9 7 8 7 7 0 107.8.

0: சேலண்டா.
1: டே மச்சான், இந்த உலகத்திலேயே ரொம்ப சாஃப்டானவங்க டாக்டர்டா. அவங்க கிட்டயே போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கனா, அப்படி என்னதான்டா பண்ணிருப்ப?
2: காய்ச்சல் அடிக்குதுன்னு டாக்டர் கிட்ட போனா பூசி போடணும்னு சொன்னாரு.
1: கரெக்ட் தான். அப்புறம்
2: என்ன, டக்குன்னு டென்ஷன் ஆகி அடி ஆரம்பிச்சிட்டாரு.
1: என்னது டக்குன்னு டென்ஷன் ஆயிட்டாரா? சரி, இந்த இடைப்பட்ட கேப்ல நீ என்ன பண்ண?
2: ஒண்ணுமே பண்ணல மச்சான், ஊசி போடும் போது தடுத்துக்கிட்டே இருந்தேன். அவ்வளவுதான்டா பண்ணேன்.
1: ஏன்டா அப்படி பண்ண?
2: அவர் தானே தடுப்பூசி போடணும்னு சொன்னாரு.
3: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?

0: மச்சான் சேகரு, என்ன மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்ன நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியை கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். பலமுறை பயன்படுத்தும் துணிப்பையை வரவேற்போம்.
1: பொது நலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம ஜெய் ஆகாஷ் கூட தான் பேச போறோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரிணி என் கூட. இப்போ நம்ம ஜெய் ஆகாஷ் கூட பேசிடலாமா? ஆகாஷ், நீங்க தனியா கிளாஸ் எல்லாம் எங்கேயா போறீங்களா?
4: சிலம்பம் கிளாஸ் மட்டும்.
3: ஓ, சிலம்பம் கிளாஸ். சரி, எந்த கிளாஸ்க்கு போறீங்க?
4: சேலம் சிலம்பம் கிங் அண்ட் குயின்.
3: சூப்பர். சரி, நீங்க சிலம்பம் கிளாஸ்ல என்னென்னலாம் இது வரைக்கும் கத்துட்டு இருக்கீங்க?
4: கல்யாணி, வாழ்வெட்டு, முன்சித்து, பெண்சித்து, 14 அடி, தீப்பந்தம், சுருளிப்பட்ட, பூப்பந்து, பிளேடு, கத்தி, தண்ணீர் பந்தம்.
3: வாவ், இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. சரி, கண்டிப்பா இப்ப மேட்ச் எல்லாம் அட்டெண்ட் பண்ணிருப்பீங்க தானே? எங்கெங்கெல்லாம் போயிருக்கீங்க?
4: சென்னை, கள்ளங்குறிச்சி, சேலம், ரெண்டு மேட்ச், மேச்சேரியில.
3: சரி, கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஊருக்கு நீங்க மேட்ச் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க. இதுல உங்களுக்கு எந்த ஊர் மேட்ச் போனது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒரு மெமரபிளா இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கு?
4: சேலம்ல தான், மேச்சேரி.
3: ஏன் குறிப்பா மேச்சேரி? அங்க நடந்த விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?
4: அங்க சூப்பரா எல்லாமே ஸ்பீடா பண்ணிட்டு இருந்தாங்க.
3: எனக்காக சும்மா ஒரு ஓரலா சொல்றீங்களா?
4: ஒரே மாதிரி ரெண்டு கையிலயுமே ஒரே மாதிரி வந்து தீப்பந்தம் வந்துட்டு சைட்ல தான் இருக்கும், நம்ம சென்டர்ல பிடிச்சி சுத்தலாங்க.
3: எப்படி அந்த நெருப்பெல்லாம் சைட்ல வச்சுட்டு சுத்தறது கஷ்டமா இருக்காதா?
4: ஈஸியா தான், ரொம்ப ஈஸியா இருக்கும்.
3: ஈஸியா இருக்குமா?
4: கத்துக்கிறதுக்கு ஈஸியா தாங்க.
3: அதான பார்த்தேன், கத்துக்க கத்துக்க ஈஸியா இருக்கும். சரி, நீங்க கத்துக்கும் போது உங்களுக்கு சிரமமா இருந்துச்சா? அதெல்லாம் இல்ல. சரி, ஓகே ஓகே. சரி, இப்ப நம்ம அப்படியே கொஞ்சம் ஸ்கூல் பக்கமா போயிடலாம். ஸ்கூல் பக்கம்னாலும் நீங்க படிப்பு சம்பந்தமான நினைச்சுக்காதீங்க, நம்ம ஜாலியா அப்படியே ஸ்கூலை பத்தி பேசிட்டு இருக்கலாம். உங்களுக்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா?
4: எல்லாம்
3: வேற வேற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்றீங்க. சரி, எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க உங்களுக்கு?
4: 30 பேர்.
3: 30 பேரா? நான் கேட்ட உடனே ஷாக் ஆயிட்டேன். 30 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சரி ஓகே, அதுவுமே நீங்க தோராயமா தான் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் எக்கச்சக்கமா இருப்பாங்க போலியே. சரி, தொடர்ந்து என்ன ஏது அப்படின்றத நம்ம ஜெய் ஆகாஷ் கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸ்டே டியூன்டா இருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரிணி என் கூட. இப்போ பேக் டு பேக்ல ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்களுக்கு அப்புறமா நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான உணவுகள்லாம் என்னென்ன, அதை எப்படி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்தி கொடுக்கறது அப்படிங்கறத பத்தி நானுமே நிறைய விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். சோ இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: எனக்குள்ளாடுவாங்க. ஸோ அப்போ அவங்களோட லஞ்ச் பாக்ஸும் நல்லா ஸ்பெஷலாக இருந்தால் தானே அவங்களுக்கு அந்த ஷேர் பண்ணி சாப்பிடும் போது மற்ற குழந்தைங்களும் உன்னோட லஞ்ச் பாக்ஸ் மட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கே எப்படிப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்ம கிட்ஸுக்கிட்ட கேட்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு சூப்பரான தரமான டிஷ்ஷு தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இந்த டிஷ்ஷோட பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா பொட்டேட்டோ ரைஸ் தான். ஸோ பொட்டேட்டோவை சைட் டிஷ்ஷாக தான் வச்சுப்போம். இந்த தயிர் சாதத்துக்கு தக்காளி சாதத்துக்கெலாம் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிட்டால் பயங்கர காம்பினேஷனாக இருக்கும். ஆனால் அதையே மெயின் டிஷ்ஷாக வச்சு இன்றைக்கி ஒரு டிஷ்ஷு நம்ம செய்ய போகிறோம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் சாதம் 2 கப்பு, உருளைக்கிழங்கு 2, வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2, சின்ன சின்னதாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, எண்ணெய், கருவேப்பிலை இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு. அடுத்ததாக தேவையான அளவு உப்பு. ஸோ இந்த சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு காலையில் ஒரு லஞ்ச் பாக்ஸில் சூப்பரான டிஷ்ஷை பேக் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை குட்டி குட்டியாக கட் பண்ணி தோல் சீவி வேக வச்சு எடுத்துக்கணும். அடுத்ததாக கடாயில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளித்ததுக்கப்புறமா வெங்காயத்தையும் அது கூட சேர்த்து வதக்கிடணும். இப்போது இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறிடணும். இப்போது நம்ம மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே அது கூட சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு சாதத்தை அது கூட சேர்த்து அது கூடவே உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் அடிச்சிடணும். ஸோ சாதத்துக்கு முன்னாடி உருளைக்கிழங்கு சேர்த்தாலும் சரி, இல்லை ரெண்டையும் ஒட்டுக்கா சேர்த்தாலும் சரி, நல்லா கலந்து விட்டுறணும். அதுக்கப்புறமா இந்த சூப்பரான பொட்டேட்டோ ரைஸ் ரெடி ஆகிடும். ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸில் ஓப்பன் பண்ணோன்னே இந்த பொட்டேட்டோ ரைஸும் 2 முட்டையும், அதாவது ஹோல் எக் இருக்கு இல்லையா, அதை வந்து அப்படியே குழந்தைங்களுக்கு வச்சிடலாம். கட் பண்ணி லைட்டாக பெப்பர் போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுட்டோன்னு வைங்களேன், ஒரு பர்ஃபெக்டான காரசாரமான லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆகிடும் குழந்தைங்களுக்காக. ஸோ இதில் நம்ம முட்டையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறதுனால ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட்டு, ஃபைபர், நியூட்ரியன்ஸ்னு எல்லாமே இதில் காம்போவாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு டிஷ்ஷை குழந்தைங்களுக்கு

செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேக் டு பேக்ல ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துகிட்டே இருக்கு. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. பாட்டை தொடர்ந்து நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று.
2: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: அவங்க கிட்ட குழந்தைங்க ஸ்கூல்ல என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்றாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், இப்போ குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கேரக்டர் வைஸா இந்த டிசிப்ளின் வந்து சேஞ்ச் ஆகுங்களா மேம்?
4: கேரக்டர் வைஸ் டிசிப்ளின் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு வகுப்பறைக்குள்ளே நாம போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெய்லியுமே பாக்குற மாணவர்கள் டெய்லியுமே தான் நம்ம அந்த கிளாஸ் இருக்க பசங்களை நாம பார்ப்போம். அப்படி பார்க்கக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்காங்கன்னா, ஒரு சில பசங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தவறான ஒரு செய்கையில போய் மாணவர்கள் ஈடுபடக்குள்ளார அவனை கட்டாயம் கண்டுபிடிச்சிடலாம். அவன் நார்மலா இருக்க மாட்டான், அப்நார்மல்ஸ் தான் இருப்பாங்க. எப்படின்னா அவனுடைய நடக்கிறது, பேசுறது, பக்கத்துல பழகிறது, அவன் ஸ்கூலுக்கு பாருங்க ரெகுலரா வராம இருப்பான், இல்ல வந்தாலும் வந்து யார்கிட்டயுமே பேசாம இருப்பான், இல்லைன்னா வேற ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், ஒரு ஹார்ஸா வந்து பிஹேவ் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வேற ஏதாவது ஸ்ட்ரெஸ்லயும் அவன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு ஒரு ஆசிரியரை கண்டுகொள்ள முடியும்.
3: கண்டிப்பா கண்டிப்பா மேம், நீங்க சொன்ன மாதிரி அவங்களோட கேரக்டர் வைஸா எப்படி அந்த டிசிப்ளின் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறத ஒரு டீச்சர் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து மாத்திரலாம் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, தேங்க்யூ மேம். அண்ட் அதே நேரத்தில் இப்போ நம்ம ஜெய் ஆகாஷ் கூட பேசிடலாமா? ஆகாஷ், நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு 30-40 பேர் இருக்காங்கன்னு சொன்னீங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த ட்ரிப்பெல்லாம் போகலாம் அப்படின்லாம் பிளான் போட்டது உண்டா? அப்படி போட்டு போயிட்டு வந்திருக்கீங்களா?
5: ஓ,
3: ட்ரிப்பு சக்ஸஸ் ஆயிருக்கு. சரி, என்னென்னலாம் பார்த்தீங்க, எப்படி என்ஜாய் பண்ணீங்க அந்த டே ஃபுல்லாக?
5: இங்கே போகிற வழியில் பார்க்கெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். இப்போ தான் வர வழியில் காட்டு ஜாலியாக ரவுண்ட்ஸ் பார்த்துட்டு வீட்டுக்கு
3: வந்துட்டேன். அப்படியே ரவுண்ட்ஸ்லாம் அடிச்சுட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கீங்க. சரி, ஓகே. சரி, அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் ரொம்ப சூப்பராக பேசுனீங்க, தேங்க்யூ.
5: தேங்க்யூ.
3: ஓகே, அண்ட் அதோட நானுமே இப்போ இங்கேருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. நம்ம நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள், ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் நீங்கள் நம்ம நிலைய எண்ணுக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் மூலமாகவோ சொல்லலாம். நம்ம நிலைய எண் 9787707. இந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ நீங்கள் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். இப்போ நான் இங்கேருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்பிட்டு மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய் பாய் மக்களே.
6: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

நானும் உன்னை குறை சொல்லவில்லை, உன் நடிப்புக்கு இங்கு பஞ்சம் இல்லை. குறை சொல்லுவது என் கடமை இல்லை, ஆனால் அதுதான் முற்றிலும் உன்னை உன்னை நம்பி நானும் வந்த பாரடி. கடைசியா உன்னை நான் சொல்ல போறேன் கேளுடி.

என்னதா பாவம் செஞ்சா உன்னதான் காதல் செஞ்சா உனக்கின ஒரு புதிய வாழ்க்கையை நீயும் உருவாக்க உன்னை தேடி வந்த என்னை நீயும் விட்டு வெல்லக இதுதான் காதலா நானும் அழுக காதலித்த நாட்களை நீ

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே சூப்பரா இருக்கேங்க. இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான மலைவாச ஸ்தலத்தை பத்தி தாங்க சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். அப்படிப்பட்ட மலை எந்த மலை தரும் அப்படின்னா, கொஞ்சம் தொண்டை கரகரன்னு இருக்கு, சம்பா மலை தொடர் தாங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. உத்தரகாண்ட் மாநிலத்தோட இயற்கை எழிலும் வரலாற்று பெருமையும் நிறைந்த ஒரு மலைநகரம் தான் இந்த சம்பா மலைநகரம். டெஹ்ரி கார்வால் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மலைவாச ஸ்தலம் அமைதியையும் இயற்கையோட அழகையும் தேடக்கூடிய பயணிகளோட விருப்பமான இடமா இருக்குங்க. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1524 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய சம்பா புதிய டெஹ்ரி நகரத்துக்கு பக்கத்தில் இருக்குங்க. முசோரி, ரிஷிகேஷ், டெஹ்ரி அணை மற்றும் தனுல்டி மாதிரியான முக்கிய சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய சாலைகள் சந்திக்கக்கூடிய முக்கிய மையமாகவுமே இது விளங்குது. நேர்களே, சம்பா மலையோட இயற்கை அழகு பார்க்குறவங்களை மெய்மறக்க வைக்குது. வருஷம் முழுசுமே குளிர்ச்சியான காலநிலை, பசுமையான மலைகள் மற்றும் மேகங்கள் தவழும் பள்ளத்தாக்குகள் இந்த நகரத்தோட சிறப்பா இருக்குங்க. நகர வாழ்க்கையோட பரபரப்புல இருந்து விலகி அமைதியா சில நாட்களை கழிக்க விரும்புறவங்களுக்கு சம்பா ஒரு சிறந்த தேர்வா இருக்கு. சம்பா மலைப்பகுதிக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய தனுல்டி, சுர்கண்டா தேவி கோயில், கனடால் மற்றும் நியூ டெஹ்ரி மாதிரியான இடங்கள் சுற்றுலா பயணிகளை அதிகமா ஈர்க்குது. குறிப்பா சுர்கண்டா தேவி கோயில் இமயமலையோட அழகிய காட்சிகளை ரசிக்க ஏற்ற ஆன்மீக தலமா இருக்குங்க. நேர்களே, சம்பா மலைநகரம் இயற்கை மட்டுமல்ல, கல்வி மற்றும் சமூக முன்னேற்றத்திலையும் குறிப்பிடத்தக்க வளர்ச்சிய அடைஞ்சிருக்கு. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி இங்க சுமார் 7700க்கும் மேற்பட்ட மக்கள் வசிச்சிருக்காங்க. நகரத்தோட எழுத்தறிவு விகிதம் 89% அதிகமா இருக்குங்க. இது மாநில சராசரியை விட ரொம்பவுமே உயர்ந்ததா இருக்கு. ஆண்களோட எழுத்தறிவு விகிதம் 91% மேலாகவும் பெண்களோட எழுத்தறிவு விகிதம் 85% மேலாகவும் இருக்கிறது. கல்விக்கு இந்த பகுதி மக்கள் அளிக்கக்கூடிய முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுதுங்க. நேர்களே, சம்பா மலைத்தொடரோட வரலாற்றோட மிகவும் பெருமைக்குரிய ஒரு நிகழ்வு முதலாம் உலக போரோட தொடர்புடையதா இருக்கு. உத்தரகாண்டோட இந்த மலைப்பகுதி நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த வீரர்களை உருவாக்கிய மண்ணா அறியப்படுதுங்க. குறிப்பா சம்பா பக்கத்துல இருக்கக்கூடிய மஞ்சுத் கிராமம் முதலாம் உலக போறப்போ அதிக எண்ணிக்கையிலான வீரர்களையும் தன்னார்வலர்களையும் இராணுவத்துக்கு வழங்கிய கிராமங்கள்ல ஒன்னா இருக்கு. நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் உலகத்தோட பல்வேறு போர்க்களங்கள்ல பணியாற்றினாங்க. ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்களா இருக்குங்க எல்லாமே. தொடர்ந்து இதே மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணோபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ஒரு காலத்துல ஒரு புண்ணிய நதியாக, ஒரு புனிதமான நதியாக இருந்தது. இன்னைக்கு வந்து அது ஒரு சாக்கடை கழிவு நீர் ஓடையாக மாறி போச்சு. நம்முடைய மாநகர முன்னேற்றம், வளர்ச்சி இவைகளுக்காக ஒரு அற்புதமான ஒரு புனித நதியை வந்து தியாகம் பண்ணியிருக்கிறோம் தான் சொல்ல முடியும். இது வந்து திருமணி முத்து ஆறு அப்படின்னு இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. திருமணி அப்படின்றதும் முத்து, இது ரெண்டும் சேர்ந்து இந்த ஆற்றுல கிடைக்கும் அப்படின்றது தான் இதனுடைய பெயர். இதுக்கு வந்து சேலம் ஆறுன்னு ஒரு பெயர் இருக்கு. பழைய கல்வெட்டுகள்லாம் சேலம் ஆற்றுக்கு அப்படின்னு ஒரு வரி வரும். கோட்டை அழகப்பெருமாள் கோயில்ல இருக்கிற கல்வெட்டுகள்ல சேலம் ஆறு அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கிறது. திருமணி அப்படின்னா ஜெம்ஸ்டோன்ஸ். ஏனென்றால் இந்த மாதிரி ஏற்காடு, செர்வராயன் மலை தொடர்கள் இந்த மாதிரி பகுதியில இருந்து ஒரு காட்டாற்றாக பெருக்கெடுத்து வரும் ஒரு சிறு சிறு ஓடைகளாக பெருக்கெடுத்து வந்து ஒரு பெரிய ஓடையாக, ஒரு நதியாக, ஒரு துணை ஆறாக வந்து இது வந்து டெவலப் ஆகி வரும்போது இது பாறைகளை உருட்டி உருட்டி அந்த பாறைகளை மோதி மோதி அந்த பாறைகளுக்கு உள்ள இருக்கிற அந்த திருமணிகளை அப்படியே வந்து கரைத்து கரைத்து அவைகளை உடைத்து அவைகளை வந்து தன்னுடைய போக்குல உருட்டிக்கிட்டே போய் அவைகளை ஒரு பக்கமாக கரைகளில் அது செட்டில் ஆகிற இடத்துல அதுங்களை அப்படியே டெபாசிட் பண்ணிட்டு போகுது. நவரத்தனங்களை சேகரிக்கிற அந்த பணியாளர்கள், தேடுதல் பணிகளில் இந்த திருமணிகள், நவரத்தினங்கள், இந்த மாதிரி புஷ்பராகம், டோபாஸ், அப்புறம் கார்னெட், இந்த மாதிரியான நவரத்தின கற்கள் வந்து கிடைத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் திருமணின்ற பேர். அப்புறம் முத்து அப்படின்றது, முத்தாறு அப்படின்னு வர்றதுனால முத்து அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம ஆய்வு செய்யணும். கடல்ல தான் முத்து கிடைக்கும். ஆனா வந்து நன்னீர் ஆற்றுல, ஃப்ரெஷ் வாட்டர் ரிவர்ல எப்படி வந்து முத்து உருவாகும் அப்படின்ற ஒரு கேள்வி, விஞ்ஞானபூர்வமான கேள்வி தான் இது. அப்படி எப்படி இது வந்து சும்மா சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கிற நிலையில இருக்கிறோம். ஆனா இந்த நதியில முத்து சிப்பிகள் வாழ்ந்தது என்றும் அந்த முத்து சிப்பிகள் இருந்து வெண்முத்து எடுக்கப்பட்டது அப்படின்னும் திருமணி முத்தாற்ற பத்திய இலக்கியங்கள்லையும் வரலாற்றுலையும் இவைகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தான். இது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம சொல்றோம். ஏன்னு சொன்னா திருமணி முத்தாறு போற வழியில வெண்ணந்தூர் அப்படின்ற இடத்துல முத்து சிப்பிகள் நன்றாக வளர்ந்திருந்ததும் அவைகள்ல இருந்து முத்துக்கள் கிடைத்ததாகவும் சொல்லப்பட்டிருந்தது அந்த இலக்கியங்களையும் அந்த தல புராணங்களையும். இதுல வந்து வெண்ணந்தூர் அப்படின்றதே பாத்தீங்கன்னா வெண் கூட்டல் நந்து கூட்டல் ஊர், அதுதான் வெண்ணந்தூர். வெண்மையான முத்துக்கள் கிடைக்கும் ஊர் அப்படின்றது தான் வெண்ணந்தூர் அப்படின்னு பேர். அந்த ஊர்ல அந்த திருமணி முத்தாற்றினுடைய கரைகள்லையும் திருமணி முத்தாற்றிலையும் அந்த ஊர் பகுதியில முத்துக்கள் எடுத்ததை உறுதி செய்யறாங்க. இதை வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் கெசட்டியர்ல ஜெ ரிச்சர்ட்ஸும் இதை குறிப்பிடுறாரு. திருமணிகளையும் முத்துக்களையும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நதியாக அன்று இருந்தது போல இன்று அது மாற வேண்டும் என்பதுதான் சேலம் வரலாற்று சங்கத்தில் உள்ள அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
3: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போட்னா கமிட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்துல இருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம் தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நவங்க தருண் தாங்க. நேர்களே, பட்டிப்பாடி கிராமத்துக்கு போயிருந்தப்போ மணி அப்படின்ற ஒரு அண்ணா வந்துட்டு சந்திச்சிருந்தவங்க. ரொம்ப அழகா பேசினாரு. அவர்கிட்ட அங்க டூரிஸ்ட் ஸ்பாட் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டப்போ ரொம்ப தெளிவா சொன்னார். அதே சமயத்துல சேர்வராயன் மலை கோயில் இருக்கு இல்லையா, அந்த மலைக்கோயில் உருவான கதையை பத்தி நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாரு. வாங்க, அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத அவரோட குரல்லயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: நீங்க சுத்தி பாக்குறதுக்கு என்னென்ன இடம் இருக்கு?
5: சுத்தி பாக்குறது வாட்டர் பாலிசி, இந்த பக்கம் பழசிக்குது, இங்க சேர்வராயன் மலை. இது சேர்வராயன் மலை, சேர்வராயன் கோயில் மேல இருக்குது. இப்படி போனா ஒரு வீப் பாயிண்ட் இருக்கு.
4: சேர்வராயன் கோயில் பத்தி உங்களுக்கு தெரியுமா?
5: சேர்வராயன் கோயில் எப்பவுமே வையாச்சியில திருவிழா ஓட்டுவாங்க, இதுதான் உத்தேசம். மாடு போயிருக்குது, சாமி இருக்கிறது தெரியல. அப்போ வந்து தேடி போகும்போது மாடு மாடு போய் மேய்ச்சிட்டு வந்துருக்கிறாங்க. சாமி வந்து பாலை குடிச்சு பிடிச்சி, என்ன சாமி வந்து பாலை குடிச்சு பிடிச்சி, இது இந்திரா பால் மாடு பாலை குடிச்சிச்சின்னு சொல்லி மாடு சாயந்தரம் போனால் மாடு பட்டிக்கு கண்ணு குட்டிக்கு பால் இல்லை, வீட்டில் இருக்கும். இது மதியானத்தில் சாமி பாலை குடிச்சு போடும். பாலை குடிச்சிச்சு என்ன இதை கண்டுபிடிக்கிட்டு ஒரு ஆள் என்ன பண்ணிட்டான், அந்த அந்த சேர்ந்த ஆள் ஒரு ஆள் மாடு மேய்க்கும் போது பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த மாடு என்ன பண்ணி பிடிச்சி அந்த கைத்தால 12 மணிக்கு அந்த மலை மேலே கோக்கக்குள்ள இருக்கிறத போய் அப்படி கல்லுக்கு பக்கம் நின்று பாலை குடிக்குது சுவாமி. குடிச்சோடனே கிட்டுக்கிண்டி அந்த ஆள் என்ன பண்ணிட்டாரு, கிட்டுக்கிண்டி போனோடனே கம்பியை போட்டு முக்காட்டாரு. முக்காட்டு விட்டுட்டு இங்கே வந்து ஊர் நாட்டில் வந்து கேட்டுட்டு போயிருக்கிறாரு. கேட்டுட்டு இங்கே தாள அழைச்சிட்டு போய் பார்த்தா அங்கே சாமி இருந்துட்டுக்குது. அதுலேருந்தே சுவாமி உருப்படி ஆகணும் சேர்வராயன் மலை வரலாறு. இங்கேருந்து இந்த சேர்வராயன் மலையிலிருந்து இங்கே போனது காவேரி ஆள், காவேரி ஒகனக்கல் காவேரி இருக்குல்ல, அங்கே அது போயிட்டு அது காவேரி மலை சேர்வராயன் அங்கேருந்து வரும்போது நடுவழியில் வந்து மாசமாக இருந்து வந்துட்டுக்குது கெர்ப்பத்தோட. வரும்போது நடுவழியில் வரும்போது வயிற்றுவழி பிடிச்சிக்கிச்சு. ஒரு பாறில் வந்து தண்ணி குளிச்சதே மஞ்சள் அரைச்சது அதனுடைய காலடி எல்லாமே அவங்களுக்கு பாறைக்கட்டில் இருக்குது. எங்கள் பிகேசி இஸ்டேட்டுக்குள்ள இருக்குது. இப்போ எப்போ போனாலும் அது பார்க்கலாம். அது வந்து குதிரை பாஞ்சம் இஸ்டேட்டு.
3: ரொம்பவுமே தெளிவாக பொறுமையாக நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துகிட்டாரு மணி அண்ணா. ரொம்ப நன்றி அண்ணா இவ்வளோ விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துகிட்டதுக்காக. தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம். நேர்களே, கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: மச்சான் சேகரு, என்ன மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்ன நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியை கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: மண் வளம் காக்க பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், துணிப்பையை பயன்படுத்துவோம், இயற்கையை பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: நேர்களே, அருமையான ரெண்டு பாடல்களை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நம்ம ஏற்காடு அரங்கம் கிராமத்துக்கு நான் போயிருந்தப்போ அங்க சுப்பிரமணியன் அண்ணாவோட குழு ரொம்ப அருமையா ஒரு பாடலை பாடிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட எனக்காக இந்த பாடலை மறுபடியும் பாட முடியுமான்னு கேட்டப்போ அந்த பாடலை ரொம்ப அருமையா ரொம்ப சூப்பரா எனக்காக பாடினாங்க, நமக்காக பாடினாங்கன்னு சொல்லலாம். இந்த பாடலை நான் கேட்டு ரசிச்சுங்க, நீங்களும் கேட்கணும் இல்லையா? இதோ உங்களுக்காக அந்த பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க.

எப்படிங்க இருக்கு நமக்காக பாடின விநாயகர் பாடல், ரொம்ப அருமையா இருக்குல்ல. இந்த பாடல் பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நம்ம சோனா எஃப்எம் 9787-707-8 என்ற எண்களை தொட்டு தாராளமா நீங்க உங்களோட கருத்துக்களை எங்களோட வாட்ஸ்அப் அனுப்பலாம், அப்படி இல்லைன்னா கால் பண்ணியுமே சொல்லலாம். தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சுங்க, கேட்டுட்டு வாங்க, பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருந்தாங்க. புறா இனங்களில் ரொம்பவுமே அழகாகவும் கம்பீரமாகவும் இருக்கக்கூடிய ஒரு பறவை என்ன தெரியுமா? பச்சை இம்பீரியல் புறா தாங்க. இது நம்ம ஏற்காடு பகுதியிலையும் ஏற்காடு அடிவார பகுதிகளையும் அதிகளவு பதிவு செய்யப்பட்ட புறாவாக இருக்குங்க. இதோட பேருக்கு ஏற்ற மாதிரி அரச கம்பீரத்தோட தோற்றமளிக்கக்கூடிய இந்த பறவை வெப்பமண்டல காடுகளில் முக்கிய குடியிருப்பாளராக இருக்கு. பச்சை இம்பீரியல் புறா இந்தியா, இலங்கை, நேபாளம், தென்சீனா, இந்தோனேசியா மற்றும் பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட பல ஆசிய நாடுகளில் பரவலாக இருக்கு. அடர்ந்த காடுகளும் உயரமான மரங்களும் நிறைந்த பகுதிகளே இதோட விருப்பமான வாழ்விடங்களாக இருக்குங்க. இந்த பறவை சாதாரண புறாக்களை விட ரொம்பவுமே பெருசு. சுமார் 45 சென்டிமீட்டர் நீளம் வரைக்கும் வளரக்கூடியது. அதே சமயத்தில் இதோட முதுகு, இறக்கைகள் மற்றும் வால் பகுதிகள் உலோக ஒளிர்வு கொண்ட பச்சை நிறத்தில் இருக்குங்க, அதாவது ரிஃப்ளெக்ட் ஆகும். தலை மற்றும் உடலோட கீழ்ப்பகுதிகள் வெண்மையாக இருக்கிறதுனால பச்சை மற்றும் வெள்ளை நிறங்களோட அழகிய கலவையாக இது காட்சியளிக்குது. இந்த பறவையோட குரலும் தனித்துவமானதாக இருக்குங்க. இதோட குரல் ஆழமாகவும் எதிரொலிப்பு மாதிரியும் ஒலிக்குங்க. இந்த சவுண்டை கேட்கும்போது மரங்களோட உச்சியில் ஒளிந்து வாழக்கூடிய பறவை இருப்ப உறுதி செய்யுது. பல நேரங்களில் பறவையை பார்க்கறதுக்கு முன்னாடியே அதோட குரலை கேட்க முடியும். பச்சை இம்பீரியல் புறா பெரும்பாலும் மரங்களோட உச்சியிலேயே வாழுது. பழங்கள், விதைகள் மற்றும் பிற தாவர பொருட்களே இதோட முக்கியமான உணவாகவுமே இருக்குங்க. பழங்களை சாப்பிட்டு அதுக்கப்புறம் விதைகளை வேற இடங்கள்ல பரப்புறது மூலமா காடுகளோட இயற்கை மறு உருவாக்கத்திற்கு இது முக்கிய பங்காற்றுதுன்னு சொல்லலாம். இதோட பறக்கும் திறனும் குறிப்பிடத்தக்கது. வேகமாகவும் நேராகவும் பறக்குங்க. நீண்ட தூரங்களை கூட ஈஸியா கடந்து போகும். இறக்கைகளை சீராக அசைச்சு பறக்கக்கூடிய காட்சி ரொம்பவுமே அழகா இருக்கும். இனப்பெருக்க காலத்துல மரங்களோட உயரமான கிளைகள்ல குச்சிகளை பயன்படுத்தி எளிமையான கூடு அமைக்குது. பொதுவா ஒரு வெள்ளை முட்டையை மட்டும்தான் இடுது. பெற்றோர் ரெண்டு பேரும் சேர்ந்து குஞ்ச பாதுகாத்து வளர்ப்பாங்க. இன்னைக்கு நிலையில பச்சை இம்பீரியல் புறா அச்சுறுத்தலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இனமா இருக்குங்க. காடுகள் அழிக்கப்படுதல் மற்றும் வாழ்விடங்கள் குறையறது மாதிரியான காரணங்கள் இதோட எண்ணிக்கைய பாதிக்குது. அதனால காடுகளையும் மரங்களையும் பாதுகாக்கிறது இந்த பறவையோட எதிர்காலத்துக்கு அவசியமாகுது. இயற்கையோட ஒவ்வொரு உயிரினமும் சுற்றுச்சூழல் சமநிலைக்கு முக்கியமானது. காடுகளோட அமைதியான அரசனா விளங்கக்கூடிய பச்சை இம்பீரியல் புறாவும் அதுல ஒன்னா இருக்கு. அதை பாதுகாக்கிறது நம்ம எல்லாரோட பொறுப்பும் கூட. இயற்கையை நேசிக்கலாம், பறவைகளை பாதுகாக்கலாம், பசுமையான பூமியை அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கலாம். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேயர்களே நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: உலகத்தோட பல பழங்குடி சமூகங்களில் தனித்துவமான மொழி, பண்பாடு மற்றும் கலாச்சாரம், இசை எல்லாமே இருக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு பழங்குடியினரை பற்றி தான் இன்னைக்கு சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண் தாங்க. பழங்குடி மக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை முறையால் உலக வரலாற்றில் முக்கிய இடத்தை பெற்றிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆஸ்திரேலியாவோட நியூ சவுத் வேர்ல்ஸ் மாநிலத்தில் வாழ்ந்த ஒன்னருவா மக்களை பற்றி தான் இப்போ சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். ஒன்னருவா மக்கள் அப்பர் ஹண்டர் பள்ளத்தாக்கு பகுதியில் பாரம்பரிய உரிமையாளர்களாக கருதப்பட்டாங்க. அவங்க குடும்ப குழுக்களாகவும் குளங்களாகவும் வாழ்ந்ததாலையும் வலுவான உறவு முறை பிணைப்புகளாலையும் ஒன்றிணைக்கப்பட்ட சமூகமாக இருந்தாங்க. வாழ்க்கை ஹண்டர் நதி மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய வளமான நிலப்பரப்புகளோட நெருக்கமாக அணிஞ்சிருந்ததுங்க. ஒன்னருவா மக்களோட ஆன்மீக நம்பிக்கைகளில் பையாமி அப்படின்ற படைப்பு கடவுளுக்கு முக்கிய இடம் இருந்தது. கோயின் அப்படின்னு அழைக்கக்கூடிய பையாமி உலகையும் இயற்கையையும் படைத்தவர் அப்படின்னும் பள்ளத்தாக்கோட பாதுகாவலர் அப்படின்னும் அவங்க நம்பினாங்க. இந்த நம்பிக்கை இயற்கையை மதிச்சு வாழக்கூடிய அவங்களோட வாழ்க்கை முறையை பிரதிபலிக்குதுங்க. அவங்களோட பாரம்பரிய நிலப்பரப்பு சுமார் 5200 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டிருந்தது. ஹண்டர் நதி பள்ளத்தாக்கு, லிவர்பூல் மலைத்தொடர் மற்றும் பல ஆறுகள் சூழ்ந்த இந்த பகுதி வேட்டை, உணவு சேகரிப்பு மற்றும் சமூக வாழ்க்கைக்கு ஏற்ற வளமான சூழலை கொடுத்ததுங்க. ஒன்னருவா மக்களோட மொழி ஹண்டர் ரிவர் மற்றும் லேக் மக்குவாரி மொழி குழுவோட தொடர்புடையதாக கருதப்பட்டது. இந்த மொழி கலாச்சாரம், கதைகள் மற்றும் அறிவை தலைமுறைகளாக எடுத்துட்டு போனதுங்க. இன்னைக்கு அந்த மொழியை பாதுகாக்கவும் மறுபடியும் உயிர்ப்பிக்கவும் பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருதுங்க. ஐரோப்பியர்கள் வரத்துக்கு முன்னாடி ஒன்னருவா மக்களோட எண்ணிக்கை சுமார் 500 இருந்ததா ஆய்வாளர்கள் மதிப்பிட்டிருக்காங்க. அவங்க அண்டைய பழங்குடி மக்களோட வர்த்தக உறவுகளையும் கலாச்சார தொடர்புகளையும் பேணினாங்க. குறிப்பாக கமில்ரோய் மக்களோட அவங்களுக்கு நெருக்கமான சடங்குகள் மற்றும் வர்த்தக உறவுகள் இருந்ததுங்க. நவீன காலத்தில் ஒன்னருவா மக்களோட சந்ததியினர் தங்களோட பாரம்பரிய நிலங்களோட உரிமைகளையும் கலாச்சார மரபுகளையும் பாதுகாக்க தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு வராங்க. தங்களோட மொழி, வரலாறு மற்றும் முன்னோர்களோட நினைவுகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டுட்டு போகக்கூடிய பணியில் அவங்க ஈடுபட்டுட்டு வராங்க. ஒன்னருவா மக்களோட கதை ஒரு சமூகத்தோட அடையாளம் அந்த நிலம், மொழி மற்றும் கலாச்சாரத்தோட எவ்வளவு ஆழமாக இணைஞ்சிருக்கு அப்படின்றத நமக்கு உணர்த்துதுங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு நம்ம நிகழ்ச்சியில. ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, நாளை நிகழ்ச்சியில். நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நம்ம சோனா எஃப்எம்இன் 9787-70107 என்ற எண்களை தொட்டு தாராளமாக நீங்கள் எங்களோட பகிர்ந்துக்கலாம். இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடாபாய் வேணியர்களே. நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை.
2: உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்க இருந்தோம், ஏன்டா ஜெஸ்ஸி

0: ரத்னா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன். இன்னைக்கு யாரை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, அவங்களுடைய பேர் ஷீபா. அவங்களுடைய சொந்த ஊர் பார்த்தீங்க அப்படின்னா சேலம் தான். சேலமில் சீலநாயக்கம்பட்டி, அதுதான் அவங்களுடைய சொந்த ஊர். ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அப்பா அம்மா அவங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் தான் இருக்காங்க. எப்போனா இவங்க ஒரு 5வது படிக்கிற வரைக்கும் சென்னையில் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்ப சீலநாயக்கம்பட்டிக்கு வராங்க. ஆனால் அவங்களுடைய சொந்த ஊர் பார்த்திங்க அப்படின்னா சீலநாயக்கம்பட்டி தான். அவங்களுடைய தாத்தா பாட்டி எல்லாமே வந்து சீலநாயக்கம்பட்டியில் இருக்காங்க. இவங்க பிறந்த உடனே ஒரு சின்ன குழந்தையாக இருக்கும்போது அப்போயும் வந்து அவங்க அப்பா ஒரு பணி காரணமாக சென்னைக்கு வந்து போகிறாங்க. அங்கேயே பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு பணி கிடைக்குது. அதுக்கப்புறம் ஸ்கூல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அங்கே தான் வந்து தங்கி படிக்கிறாங்க. ஒரு 5வது வரைக்கும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் வந்து தங்கி படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சீலநாயக்கம்பட்டி திரும்ப வராங்க. திரும்ப வந்து இங்கே வந்து ஒரு வீடு கட்டிட்டு இங்கேயே வந்து இருக்காங்க ஷீபா அவங்களுடைய ஃபேமிலி. அவங்க தாத்தா பாட்டி கூட தான் வந்து இருக்காங்க. அப்போ பார்த்திங்க அப்படின்னா அப்போ வந்து ஸ்கூல் போக ஆரம்பித்தாங்க 6வதுலேருந்து. அதுக்கப்புறம் காலேஜ் கூட பார்த்திங்க அப்படின்னா சேலம்லேயே தான் வந்து படிக்கிறாங்க. சின்ன வயசுலேருந்தே அவங்க வந்து அந்த 5வது படிக்கும் போதே அங்கேருந்து வந்ததுனால அவ்வளோவா ஒரு பெரிய ஒரு பாதிப்பு அப்படின்றது இல்லை. பொதுவாக இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிச்சு. ஏன்னா அங்கே வந்து அப்பார்ட்மெண்ட் நிறைய பேர் வந்து இருப்பாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, ஈவினிங் டைமில் விளாடுவாங்க. அப்படி இருந்தாலுமே இங்கே வந்து அவங்க தாத்தா பாட்டி கூட வந்து இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அப்புறம் 6வது 7வது அந்த டைம்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய படிப்பு மட்டுமே இல்லாமல் மற்ற ஒரு செஸ் விளையாடுறது, அந்த மாதிரி போட்டிகளில் கலந்துக்கிறது, அதில் வந்து அவங்களுக்கு ஒரு அதிகமான ஒரு ஆர்வம் வந்து இருந்துச்சு. ஷீபா அவங்களுக்கு ஒரு தங்கச்சியும் வந்திருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒற்றுமையாக இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க பிரிய வேண்டிய ஒரு சுச்சுவேஷனும் வருது. ஷீபா அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்கள எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, அதாவது அவங்க வந்து ஒரு 8th ஸ்டாண்டர்ட் அந்த சமயத்தில் இருக்கும்போதே நிறைய புத்தகங்கள்லாம் படிக்க ஆரம்பித்தாங்க. அதிகமான நேரம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்கூலில் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து படிக்கிறாங்க. அங்கே அதிகமான நேரம் பார்த்திங்க அப்படின்னா லைப்ரரியில் செலவிடுறாங்க. அதாவது அந்த லைப்ரரி டைம்லாம் வந்துச்சுன்னா காலேஜாக இருந்தாலும் சரி ஸ்கூலாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ரொம்ப விருப்பம் அங்கேருந்து புத்தகம் எடுத்து வந்து வீட்டில் வந்து, அதாவது அந்த சமயத்தில் ஸ்கூல் ஹோம்ஒர்க்கே அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் புத்தகமே ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த ஒரு டைம்லேயும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க மற்ற புத்தகங்களும் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய கதைகளை தாண்டி நிறைய ஆத்தர்ஸ் எழுதின புத்தகம் அதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஷீபா. இவங்களோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு வந்துருங்க.

0: டே தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனாயப்பம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கங்க. நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சியில் தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன். இன்னைக்கு யாரை பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஷீபா அவங்களுடைய ஒரு கதை தான். அவங்க பார்த்திங்க அப்படின்னா, அவங்களுடைய சின்ன வயசுலேருந்தே புத்தகம்லாம் நிறைய வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய கதைகள், நிறைய கதை புத்தகம், இப்படி அவங்க வந்து நிறைய புத்தகங்கள் அவங்களுடைய அதாவது 7வது 8வது அந்த டைமில் இருந்தே படிச்சுக்கிட்டே இருந்ததுனால, காலேஜ் படிக்கக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நாம்ளே வந்து ஒரு புத்தகம் எழுதணும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து தோணியிருக்கு. அப்போ ஒரு புத்தகம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் அந்த தாட்லாம் வர ஆரம்பிச்சுதா, சரி நம்ம வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தோணுதோ அதை எழுதலாம் அப்படின்னு எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. காலேஜ் படிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இப்படி அவங்க வந்து 2-3 நோட்லாம் வந்து எழுதி முடிச்சிருக்காங்க. அப்படி இருக்க பட்சத்தில் அவங்களுக்கு வந்து அது ஒரு புத்தகமாக பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து வரல. ஆனால் நம்ம வந்து எழுதணும், நம்ம புத்தகம் எழுதணும், அதுக்கு பதிலாக இந்த நோட்டில் எழுதலாம், அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை புத்தகமாக பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசித்தாங்க. அப்படி அவங்க வந்து எக்கச்சக்கமான அந்த காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3-4 நோட்டு வந்து அவங்க ஃபுல்லாக வந்து எழுதினாங்க. அதை வந்து புத்தகமாக வந்து நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஷீபா அவங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் எழுதினாங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் அவங்க ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள், அவங்க ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள், அவங்க கற்றுக்கிற விஷயங்கள், அதுக்கப்புறம் அவங்க பார்க்குற விஷயங்கள், இது எல்லாத்தையுமே வந்து அந்த பார்க்குறத விஷயங்கள் அப்படின்னா, அவங்க ஏதாவது பார்த்துட்டு இப்படியும் இருக்கா அப்படின்னு வியந்த விஷயங்கள், அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி, அதை ஒரு கதையாக வந்து அவங்க எழுதினாங்க. இப்படி நிறைய கதைகள் வந்து அவங்க எழுதிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி ஸ்கூல் அந்த காலேஜ் டைமில் பார்த்திங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு ஈவெண்ட் அப்படின்னா பேசுகிறதுக்கும் வந்து இவங்க நல்லா பேசுவாங்க. இவங்க பார்த்த இன்சிடெண்ட் வச்சு அந்த ஒரு கதையாக இவங்க வந்து சொல்கிறதும் ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் எல்லாருமே அவங்கள வந்து ஷீபா அவங்கள வந்து பாராட்டிக்கிட்டே இருந்தாங்க. அப்படியே வந்து காலங்கள் போது கல்லூரி வாழ்க்கை அப்படின்றப்ப அவங்களுக்கு வந்து எதுலேயுமே வந்து ஒரு நாட்டம் வந்து கம்மியாக இருந்துச்சு. புத்தகம் படிப்பாங்க, அதுக்கப்புறம் எழுதுவாங்க, இதை தவிர அவங்க நண்பர்கள் கூட செலவிடுற அதிகமான நேரம், ஃபேமிலி கூட செலவிடுற நேரம், அதாவது ஒரு பாசம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவங்களுக்கு லைட்டான ஒரு பாசம் இருக்குது அப்பா மேலே, அம்மா மேலே, அதுக்கப்புறம் தங்கச்சி மேலே, இருந்தாலும் அவ்வளோவா ஒரு அவ்வளோ ஒரு ஆர்வம் வந்து அவங்களுக்கு வந்து இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்படியே வந்து காலங்கள் போகுது, தொடர்ந்து இவங்களோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு வந்துடுங்க.

0: டே மச்சான், இந்த உலகத்திலேயே ரொம்ப சாஃப்டானவங்க டாக்டர்டா, அவங்க கிட்டயே போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கனா, அப்படி என்னதான்டா பண்ணிருப்ப?
1: காய்ச்சல் அடிக்குதுன்னு டாக்டர் கிட்ட போனண்டா, ஊசி போடணும்னு
0: சொன்னாரு. கரெக்ட் தான். அப்புறம்
1: அப்புறம் என்ன, டக்குன்னு டென்ஷன் ஆகி அடி ஆரம்பிச்சிட்டாரு.
0: என்னது டக்குன்னு டென்ஷன் ஆகிட்டாரா? சரி, இந்த இடைப்பட்ட கேப்ல நீ என்ன பண்ண?
1: ஒண்ணுமே பண்ணல மச்சான், ஊசி போடும் போது தடுத்துக்கிட்டே இருந்தேன், அவ்வளவுதான்டா பண்ணேன்.
0: ஏன்டா அப்படி பண்ண?
1: அவரு தானே தடுப்பூசி போடணும்னு சொன்னாரு.
2: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?

0: மச்சான் சேகரே, என்ன மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்ன நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியே கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: விலை கொடுத்து வாங்கும் நெகிழி விஷமாகும். விளைந்த பொருட்களால் உருவாகும் துணிப்பையே இயற்கைக்கு விருந்தாகும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. இன்னைக்கு நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சியில் யாரை பற்றி ஒரு கதை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஷீபா அவங்களுடைய ஒரு கதை தான். அவங்களுடைய கல்லூரி வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக கல்லூரி வாழ்க்கையில் ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம வந்து ரொம்ப ஒரு அட்டாச்மெண்ட்டாக இருப்போம். அதே மாதிரி அதை தாண்டி நம்ம எப்பயுமே ஃபேமிலி கூட ஒரு அட்டாச்மெண்ட்டாக இருப்போம். இவங்க அதிகமாக அந்த புத்தகம் படிச்சிருந்ததுனால அவங்களுக்கு வந்து அந்த ஒரு அட்டாச்மெண்ட் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அம்மா மேலே பாசமாக இருப்பாங்க, அப்பா மேலே பாசமாக இருப்பாங்க, தங்கச்சி மேலே பாசமாக இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டெய்லி வந்து பேசுவாங்க. அந்த அதாவது பொதுவாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னால் எப்படி இருப்போம், காலேஜ் தாண்டி வீட்லேயும் வந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருப்போம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எங்கேயாச்சும் வெளியே போனால் அந்த வீக்கெண்டில் எங்கேயாச்சும் வந்து தேட்டர் போகிறது அந்த மாதிரி வந்து இருக்கும் அந்த காலேஜ் டைமில். ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு இதுலேயுமே வந்து அவ்வளோ ஒரு அட்டாச் இல்லாமல் அப்படியே வந்து அவங்களுடைய கல்லூரி வாழ்க்கையும் வந்து முடியுது. கல்லூரி வாழ்க்கையில் நிறைய நாலேஜ் வந்து வளர்த்துக்கிறாங்க, இங்கிலீஷ் புத்தகங்களும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது வரைக்கும் தமிழ் புத்தகங்கள் படிச்சுட்டு இருந்த ஷீபா இங்கிலீஷ் புத்தகங்களும் அதிகமாக வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூவில் வந்து செலக்ட் ஆகிறாங்க. செலக்ட் ஆனதும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் அவங்க வந்து திரும்ப சென்னைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகுது. காலேஜ் வந்து சேலத்தில் முடிச்சுட்டு திரும்ப வந்து சென்னைக்கு போகிறாங்க, வேலைக்காக சென்னைக்கு போகிறாங்க. ஏன்னா அவங்கள வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சாங்க, நம்ம வந்து இங்கேயே வந்து இருக்க வேணாம் அப்படின்னு நினச்சாங்க. சென்னைக்கு வந்து போகும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த போகும்போது கூட ட்ரெயினில் வந்து போகிறாங்க. அந்த போகிற டைமில் கூட அவங்க வந்து ஒரு புத்தகம் வந்து படிச்சுட்டு போகிறாங்க. அங்கே ஒரு சின்ன ஒரு புத்தகம், அங்கே சென்னை போகிறதுக்குள்ளே அந்த ஒரு சின்ன புத்தகத்தை அவங்க படித்தே முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சென்னை போனதும் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அப்படின்றது இன்னும் மாறுது. அங்கே போயிட்டு நிறைய மனிதர்களை மீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கே போயிட்டு பெரிய நூலகங்கள்லாம் போயிட்டு நிறைய புத்தகங்கள் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தங்கிட்டு இருக்க அந்த சென்னை ரூமே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக புத்தகங்கள் நிறைஞ்சதாக இருக்கும். இவங்க இங்கேருந்து போகும்போது கூட இவங்க படித்த புத்தகமே திரும்பி எடுத்துகிட்டு போனாங்க, அங்கே போயிட்டு திரும்ப படிக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இவங்களுக்காக இங்கே இருக்கிற அந்த ரூமும் பார்த்திங்க அப்படின்னா புத்தகங்களால் நிறைஞ்சிருக்கும். இப்படி ஷீபா அவங்களுடைய வாழ்க்கையில் புத்தகம் அப்படின்றத பிரிக்க முடியாமல் இருந்துச்சு. இப்படி இருக்க சமயத்தில் சென்னை அவங்க வந்து போனதும் பார்த்திங்க அப்படின்னா அங்கே ஒரு காதல் இவங்களுடைய வாழ்க்கையில் வந்து மலருது. ஷீபா அவங்களுடைய காதலரை எப்போ பார்த்தாங்க, அதுக்கப்புறம் எப்படி வந்து காதலில் வந்து விழுந்தாங்க, எப்படி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட வாழ்க்கையில் நடந்த நிறைய விஷயங்களை உங்க கூட நான் வந்து பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. இப்போ சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: ரத்னா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனாயபம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க உங்க கூட. நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளுடைய நினைவோ ஒரு பறவை. இன்னைக்கு ஷீபா அவங்களுடைய ஒரு கதையை தான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணி ஒரு நாள் வந்து மெரினா பீச்சுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போறாங்க. மேக்சிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தனிமை தான் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒன்று. அதனால் அவங்க வந்து வேலை செய்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து தங்கியிருந்தாலும் அப்போ ஒரு நாள் வந்து நம்ம மெரினாவுக்கு போகலாம் அப்படின்னு அவங்க யோசித்து யாரையுமே வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிடாமல் அவங்க பாட்டுக்கு தனியாக வந்து வராங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கையில் ஒரு புத்தகமும் எடுத்துகிட்டு வராங்க வரும்போது. சரி, அங்கே வந்து நம்ம அப்படியே அந்த கடல் முன்னாடி உட்காந்து டைம் கிடச்சா படிக்கலாம், வெளிச்சம் தெரிஞ்சுனா அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்து ஒரு 6 மணி இருக்கும் அந்த சமயத்தில் வராங்க. நைட்டு வந்து ஒரு 10 மணி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 10 மணிக்கு முன்னாடி கரெக்டாக ஒரு 10 மணி இருக்க சமயத்தில் அப்புறம் வந்து கிளம்பிடுறாங்க. அந்த ஒரு டைமில் தான் வந்து அவங்களுடைய காதலரை வந்து பார்க்குறாங்க. அப்போ பார்த்திங்க அப்படின்னா அவங்க தனியாக தான் போய்ட்டு உட்காந்துருக்காங்க. 6 மணிக்கெலாம் போயிட்டு அந்த கடல் அலை முன்னாடி கடல் முன்னாடி அப்படியே வந்து உட்காந்துட்ருக்காங்க. புத்தகம்லாம் படிக்கல அப்போ, அப்போ சும்மா கீழே தான் வச்சுருக்காங்க. அன்றைக்கி ஃபுல்லாக புத்தகம் படிக்கல, சும்மா தான் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அப்புறம் அப்படியே அந்த இதை பார்த்துட்டு இயற்கையை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. இவங்களை மாதிரியே வந்து தூரத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து உட்காந்துருக்காரு. அவரோட பேர் வந்து ரமேஷ். அவங்க தான் ஃப்யூச்சரில் வந்து இவங்களை திருமணம் பண்ணிக்கிறாங்க. இப்படி ரெண்டு பேரும் தனித்தனியாக ரொம்ப தூரத்துக்கு டிஸ்டன்ஸில், அதாவது கண்ணுக்கு தெரிகிற டிஸ்டன்ஸில் உட்காந்துட்டு இருக்கப்ப அடிக்கடி வந்து பார்க்குறாங்க ஒருத்தர் ஒருத்தர். இப்படி தான் வந்து முதல் முறை பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அன்றைக்கே வந்து அவங்க பேசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ரெண்டு பேரும் பார்த்திங்க அப்படின்னா ஒரே நேரத்தில் எந்திரிச்சு போகும்போது ஒரு இடத்துல மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஹாய் சொல்லி பேச ஆரம்பிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி ரொம்ப நேரம் தனியாக உட்காந்துருக்கீங்க. அப்போ அவங்க சொல்லும் போது, இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், தனியாக உட்கார்றது ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஷீபா அவங்க சொல்கிறாங்க. அது மாதிரி அவங்கள பற்றி விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கே தங்கியிருக்கீங்க, என்ன வேலை அப்படின்னு கேட்கும்போது, டெய்லியுமே இந்த டைமுக்கு இங்கே தான் வருவேன் அப்படின்னு சொல்லும்போது, நானும் வரேன் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய ஃபஸ்ட்டு மீட்டிங், முதல் முறை அவங்க பேசிக்கிட்டது. இப்படி இருக்க பட்சத்தில் அவங்களுடைய அந்த ஒரு மீட் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த ஒரு சந்திப்பு அது அவங்களுடைய வாழ்க்கை ஃபுல்லாக வந்து தொடரும் அப்படின்னு அந்த ஒரு சமயத்தில் அவங்களுக்கு தெரியாது. தொடர்ந்து நிறைய முறை வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. தொடர்ந்து இவங்களோட வாழ்க்கையில் நடந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ பாட்டு கேட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நாகராஜ் பேசிட்டு இருக்கேங்க அவங்க கூட. இன்னைக்கு ஷீபா அவங்களுடைய ஒரு கதையை தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஷீபா அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கணவரை எப்படி சந்திச்சாங்க அப்படின்றத நான் வந்து சொன்னேன். அவங்களுடைய கணவரை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து சந்திக்கிறாங்க மெரினா பீச்சில் ஒரு இரவு நேரத்தில் அவங்க வந்து சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நாளும் அந்த ஒரு ஃபீல் அவங்களுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளும் வந்து ஒரு புத்தகத்தோட ஒரு 6-7 மணிக்கெலாம் டியூட்டி முடிஞ்ச உடனே நம்ம வந்து உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சுக்கு வராங்க. அதே மாதிரி அவங்கள ரமேஷ் அவங்களுடைய காதலரையும் மீட் பண்ணுறாங்க. இப்படி ஒரு நாள், ரெண்டு நாள், மூணு நாள், தினமுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுக்கா அந்த இரவு நேரத்தில் அங்கே உட்காந்து ஒரு 6-7 மணி இருக்கும். அந்த டைமில் வந்து நிறைய பேசிக்கிறாங்க அவங்களுடைய பாஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஃப்யூச்சர் பிளான், இந்த மாதிரி நிறைய டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு அறியாமலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு மீது ஒருவர் வந்து காதலில் வருது. அதுக்கப்புறம் ரமேஷ் அவங்க தான் வந்து வெளிப்படுத்துகிறாங்க அவங்களுடைய காதலை. அப்போ ஷீலா வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்களுடைய சேலமில் இருக்காங்க, நம்ம செட் ஆகுமா, வீட்டிலலாம் அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா அப்படின்லாம் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லாம் இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்து தினமும் வந்து பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் காதலாக மாறுது. ஷீபா அவங்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா காதல் வருது. அவங்களுமே வந்து அவங்களுடைய காதலை வந்து சொல்கிறாங்க. அப்புறமும் தினமும் வந்து பேசிக்கிறாங்க. அந்த ஒரு டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு சண்டையும், சின்ன சின்ன சண்டைகள்லாம் வரும் இல்லையா, பொதுவாக காதலிச்சா காதலிக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன சண்டைகள்லாம் வரும். அந்த மாதிரி எந்த ஒரு சண்டைகளுமே இல்லாமல் ஒரு ஒரு வேவ் லென்த்தில், அதாவது ரெண்டு பேரும் வந்து ஒரே அலைவரிசையில் வந்து பயணிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் ரெண்டு பேரும் வந்து புத்தகம் படிக்கக்கூடிய ஒருத்தவங்க, தனிமையை விரும்பக்கூடிய ஒருத்தவங்க, இனிமேல் வந்து தனிமையை விரும்பாதவங்களா இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒட்டுக்காவே வந்து பயணித்தாங்க. அப்புறம் ஒரு 2 வருடங்கள் அப்படியே வந்து போகுது. அந்த 2 வருடங்களில் பல முறை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஈவினிங் டைமில் பீச்சில் அவங்க மீட் பண்ணி பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு பீச், இரவு நேரம், நிலவு, அதுக்கப்புறம் இவங்க, அந்த ஒரு டைம் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத நினைவுகளாக வந்து இன்றைக்கி வரைக்குமே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய 2 வருட பணி முடிஞ்சதும் அவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க. சென்னையிலே செட்டில் ஆகிறாங்க ஷீபா. இவங்களோட கதை நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம நிலை எனக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம், இந்த கதை பிடிச்சிருக்கு அப்படின்னு. இப்போ சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது. இந்த பாட்டை தொடர்ந்து நானும் வந்து கிளம்புறேன். மீண்டும் அடுத்த நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். பாய் பாய் நேர்களே.

நீங்கள் இதுவரை கேட்டது சோனோ எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.